இனிய காலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாத மாதம் 1 நாள், பராபவ வருடம் ஆணி மாதம் 8 நாள், 2026 ஜூன் மாதம் 22 நாள் திங்கட்கிழமை. மங்கள இசை

0: தொடர்வது நாளொரு குரல்.
1: செல் இடத்து காப்பான் சினங்காப்பான் அல்

எங்கே கோபம் செல்லுபடியாகுமோ அங்கே கோபத்தை காக்க வேண்டும். செல்லுபடியாகாத இடத்தில் கோபத்தை காத்தால் என்ன, காக்காவிட்டால் தான் என்ன, பயனில்லை. குறள் எண் 301 அதிகாரம் வெகுளாமை.

0: எங்கே கோபம் செல்லுபடியாகுமோ அங்கே கோபத்தை காக்க வேண்டும். செல்லுபடியாகாத இடத்தில் கோபத்தை காத்தால் என்ன, காக்காவிட்டால் தான் என்ன, பயனில்லை. குறள் எண் 301, அதிகாரம் வெகுளாமை.
1: நேரம் காலை 5:55. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு தொடர்கின்றது. இன்று காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 6:10 இணைத்தாலும் நிலவை கேட்க சென்னை அஞ்சலாக கேட்கலாம். கால மேலாண்மை குறித்து உரை வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர். இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் காளான் வளர்ப்பு குறித்து தகவல்கள் வழங்குகிறார் பி ராமலிங்கம் அவர்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னையஞ்சலாக. 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். 7 மணிக்கு அறிவோம் 1000. 7:10 மதுரை தென்றல். 7:15 தமிழில் செய்திகள் சின்னஞ்சலாக. 7:25 நலமாய் வாழ. மன அழுத்தம் ஏன், சமாளிப்பது எப்படி, தகவல் தருகிறார் மனநல ஆலோசகர் பி ராஜசவுந்தரபாண்டியன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல். 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சல். 8:02 மதுரை தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக ஒலிக்கும். 8:30 மதுரை தென்றல் கேட்கலாம். காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. நவீன யுகத்தில் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு துணை நிற்கும் யோகா. சென்னையஞ்சலாக இந்நிகழ்ச்சியை கேட்கலாம். இதில் பங்கேற்கிறார் தருமபுரி மாவட்ட அரசு மருத்துவமனை கல்லூரி யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறை உதவி மருத்துவ அலுவலர் மருத்துவர் ரமேஷ் பாபு அவர்கள். காலை 9 மணிக்கு அரங்கிசை கேட்கலாம் சென்னையஞ்சலாக. இதில் காயத்ரி வெங்கட்ராகவன் பாட்டு, வி ஸ்ரீனிவாசராவ் வயலின், ஈரோடு KS நாகராஜன் மிருந்தங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் மோர்சிங் இசை கேட்கலாம். 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சல். 10:02 எனக்கு பிடித்த பாடல் நேர் விருப்பு நிகழ்ச்சி. 10:30 பீப்புள்ஸ் பத்மா ஆன் ஆகாஷ்வாணி. இதில் உரை வழங்குகிறார் டாக்டர் சந்திர மௌலி கட்டமங்குலு. 10:45 எனக்கு பிடித்த பாடல் தொடர்ச்சி. 11 மணிக்கு செய்தி சுருக்கம் கேட்கலாம் சென்னையஞ்சலாக. 11:02 12 ஆண்டுகள் வளர்ச்சி திட்டம் குறித்த சிறப்பு தகவல்கள். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக. 12:10 இசை மேடையில் தொப்பூர் பி சாய்ராம் பாட்டு. 12:40 தமிழில் செய்திகள் சென்னையஞ்சலாக. 12:50 மெல்லிசை சென்னையஞ்சலாக. பிற்பகல் 1 மணிக்கு விளம்பரதார நிகழ்ச்சிகள் இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல். 1:10 என்னுயிர் தோழி எழுத்தாளர் மித்ரா அழகுவேல் அவர்களுடன் நேர்முகம் பகுதி 1 கேட்கலாம் சென்னையஞ்சலாக. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக ஒலிக்கும். 1:55 பாரதியார் பாடல் கேட்கலாம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 பீப்புள்ஸ் பத்மா ஆன் ஆகாஷ்வாணி ஸ்ரீ SKM மயிலநந்தன் அவர்கள் உரை கேட்கலாம். தொடர்ந்து மதுரை தென்றல் கேட்கலாம். 2:40 ஹிந்தி மொழி பாடப்பயிற்சி. ஆசிரியர் என் புவனேஸ்வரி, மாணவர் ஹரிஷ் பண்டாரி. சென்னையஞ்சலாக இந்நிகழ்ச்சியை கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல். 3 மணிக்கு பகல் ஒலிபரப்பு நிறைவடையும். மீண்டும் மாலை ஒலிபரப்பு 5:27 ஆரம்பமாகும். முதல் பகுதியாக குரல் அமுதம் கேட்கலாம். 5:30 பீப்புள்ஸ் பத்மா ஆன் ஆகாஷ்வாணி. இதில் டாக்டர் புண்ணியமூர்த்தி நடேசன் அவர்கள் உரையை கேட்கலாம் ஆங்கில மொழியில். தொடர்ந்து மதுரை தென்றல் கேட்கலாம். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல். 6:10 ஒரு பட பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னையஞ்சலாக. 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று சென்னையஞ்சல் கேட்கலாம். 7:10

0: திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக இதனை எழுதியவர் திருமலைக்குமார். 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். மாடி தோட்டம் அமைப்பது குறித்து ஜிஎஸ்டி மற்றும் கஸ்டம்ஸ் கூடுதல் ஆணையர் செரின் சோமித்ரன் அவர்கள் தரும் தகவல்களின் பகுதி 2 கேட்கலாம். தொடர்ந்து 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 பீப்புள்ஸ் பத்மா ஆன் ஆகாஷ்வாணி ஸ்ரீ வேலிநாதன் காமக்கோட்டி அவர்கள் உரை கேட்கலாம். தொடர்ந்து மதுரத்தின்று ஒலிக்கும். 8:30 அச்சாணி, இதில் பெண் தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சியாளர் சரோஜினி அவர்கள் பங்குபெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரத்தின்று, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகளில் ஏஞ்சல், 9:30 இசை பேருரை சென்னை ஏஞ்சல், 10:30 நட்சத்திர நாதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் எலியஞ்சல், 11:10 ஒலிபரப்பு நிறைவடையும். நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள். இனி தொடர்கிறது செய்தி சுருக்கம் சென்னை ஏஞ்சலாக.
1: நேரம் காலை 6:00, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் புதிய கட்டிடத்திற்கு புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் அருகே தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு அதிஉயர் சிகிச்சை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் நலன் தொடர்பான விதிகள் மீறப்பட்டதா என்பது குறித்து துறை ரீதியான விசாரணை நடைபெறுவதாகவும் அந்த தொழிற்சாலையை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு MRI ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பார்வையாளர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள வசதிகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு ரஞ்சித்குமார் மற்றும் திரு சரத்குமார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS தர்காஷ் கடல்சார் ஒத்துழைப்பு பயணத்தின் ஒரு பகுதியாக நேற்று மொரீஷியஸில் உள்ள போர்ட் லூயிஸுக்கு சென்றடைந்தது. NCC சார்பில் நாடு முழுவதும் நடைபெற்ற யோகா தின நிகழ்வுகளில் 830,000 பேர் பங்கேற்றதாக தேசிய மாணவர் படை தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 20 பேர் காயமடைந்தனர். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் காலை 6:02.
3: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாட சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
4: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
3: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
4: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
3: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
4: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஊர்ல அழகான ஆறு ஏரி

0: release of Class 12 verification of issues observed and re-evaluation outcomes. In a statement, it said that the outcomes are being released in a phased manner, with over 87% of the total applications received was declared yesterday. The outcomes of the remaining applications will be made available in phases, and the entire process is expected to be completed soon. The status of application can be checked at results.digilocker.gov.in. In women's cricket, riding on an unbeaten 81 runs by Marie-Jeanne Kapp, South Africa defeated India by 6 wickets in a Group A match of ICC T20 World Cup in Manchester last night. Chasing a target of 159 runs set by India, South Africa scored 161 for 4 with 5 balls to spare. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் கால மேலாண்மை கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள்.
3: கால மேலாண்மை என்பது கால நேரத்தை மதித்துணர்ந்து காரியம் ஆற்ற வேண்டும் என்ற பொருளாகும். காலமும் நேரமும் யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்காது. வாழ்க்கையில் இழந்தால் திரும்ப பெற முடியாதது காலமும் நேரமும். அதனால் கடமையாற்றுவதற்கு எந்த நேரத்திலும் நம்மை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். தொல்காப்பியர் முதற்பொருள் என்னும் காலத்தை சிறுபொழுது பெரும்பொழுது என்று இரண்டாக பகுப்பர். இக்காலத்தில் சிறுபொழுதாக நேரத்தையும் பெரும்பொழுதாக காலத்தையும் பிரித்துள்ளனர். இவை தவிர இறப்பு, நிகழ்வு, எதிர்வு என்ற முக்காலமும் உண்டு. வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றிய ரகசியங்களை அறிந்து கொண்டால் அது சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும். கடந்த காலத்திலிருந்து பெற்ற அனுபவத்தால் நிகழ்கால செயல்களை எப்படி வெற்றிகரமாக ஆற்றுவது என்றும், கால விரயமின்றி காரியமாற்றும் தந்திரத்தால் எப்படி மனிதர்கள் வெற்றியடைகிறார்கள் என்றும் தெரிந்து கொள்ளலாம். டைம் மேனேஜ்மெண்ட் எனப்படும் கால மேலாண்மை குறித்து இன்று கல்வி நிறுவனங்களில் பாடமாக வைத்திருக்கின்றனர். முன்னேறிய நாடுகளில் பல தொழில் நிறுவனங்களில் இந்த கால மேலாண்மை முக்கிய அங்கம் வகிக்கின்றது. கால நேரத்தை காரியமாற்றும் போது திட்டமிட்டு செலவிடுதல் என்பதும் நேரத்தை சேமித்தல் என்பதும் இன்றியமையாதது. குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட வேலையை எவ்வளவு விரைவாக முடிக்கின்றோம் என்பதற்கும் கால மேலாண்மையை பயன்படுத்துகின்றோம். ஒருவரின் நடத்தையை நிர்ணயிப்பதற்கு கூட இக்காலத்தில் கால நேரம் பயன்படுத்தப்படுவது உண்டு. ஒருவருக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படும் போது அவனுக்கு நேரம் சரியில்லை என்றும், கெட்ட நேரம் என்றும், நன்மை ஏற்படும் போது கால நேரம் நல்லா இருக்கு என்றும், நல்ல நேரம் ஆரம்பிக்கின்றது என்றும் சொல்வதை பார்க்கின்றோம். இவையெல்லாம் தங்களுடைய இயலாமைக்கு சமாதானம் சொல்லிக்கொள்ளும் எளிய மக்களின் இனிய வசனங்கள். கால நேரத்தை நமக்கு சாதகமான வாய்ப்பாக எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நம் முன்னோர்கள் பழமொழி வாயிலாக நமக்கு அறிவுறுத்தி சென்றுள்ளனர். பருவத்தை பயிர் செய், ஆடிப்பட்டம் தேடி விதை, இளமையில் கல், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், இப்படி ஏராளமான பழமொழிகள் தமிழில் மட்டுமல்ல பிற மொழிகளிலும் உள்ளன. இப்பழமொழிகளையெல்லாம் கால நேரத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்த அனுபவத்தின் வாயிலாக கண்ட உண்மைகள். இவற்றுக்கெல்லாம் சிகரம் வகித்தார் போன்று வள்ளுவரின் குரல் காலத்தோடு இடத்தையும் இணைத்துக் கொள்கிறது. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யும். காலத்தின் அருமை என்ன என்று வெறும் அறிவுரைகளிலோ ஆலோசனைகளிலோ வருவதென்று, அதை தவறவிட்டவர்கள் அல்லது தவறாக பயன்படுத்தியவர்களுக்கே அதன் அருமை முழுமையாக புரியும். பருவமல்லாத காலத்தில் போர் தொடுத்து தோல்வியடைந்த நெப்போலியன், அலெக்சாண்டர் ஆகியோரை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். காலதாமதம் காரணமாக பயணத்தை தொலைத்தவர்கள், சோம்பலின் காரணமாக கல்வி மற்றும் தொழிலை தொலைத்தவர்கள், பருவ கோளாறு காரணமாக வாழ்க்கையை தொலைத்தவர்கள் என்று ஒரு பட்டியலே போடலாம். இதற்கு மாறாக தொடர்ச்சியான பயிற்சியிலும் முயற்சியிலும் இருப்பவர்கள் வெற்றியை தம்பசப்படுத்தி கால நேரத்தை வாய்ப்பையும் தமதாக்கிக் கொள்கிறார்கள். காலம் என்பது ஒரு சக்கரம் போல் சுழன்று கொண்டிருக்கிறது என்றும், அதை காலச்சக்கரம் என்றும் கூறுவர். காலம் என்பது கரங்கு போல் சுழன்று கீழது மேலாக, மேலது கீழாக வரும் என்பர் மனோமணியும் நாடகமாசிரியர் சுந்தரம்பிள்ளை. இது யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்னும் பழமொழியோடு தொடர்பு கொண்டது. நாம் செய்யும் செயலை காலத்தோடு தொடர்புபடுத்தி வெற்றி தோல்விகளை நிர்ணயிப்பது என்பது நம்மிடையே வெகு காலமாக இருந்து வருகின்றது. ஒரே சீராக போய்கொண்டிருக்கும் காலத்தின் மீது நம்முடைய நம்பிக்கைகளையும் போக்குகளையும் ஏற்றி கூறுவதால் இத்தகைய தடுமாற்ற நிலை இருந்து வருகின்றது. அறிவியல் முன்னேற்றத்தின் அடிப்படையில் பல மாற்றங்கள் எல்லா துறைகளிலும் இக்காலத்தில் நிகழ்ந்து வருகின்றது. வளர்ந்து வரும் மாற்றங்களை காலத்தின் மேலேற்றி காலம் மாறி

0: மாறிக்கொண்டே வருகின்றது என்று பேசும் போக்கு இருந்து வருகின்றது. காலத்திற்கு ஏற்ப நாம் மாறிக்கொண்டே வருகின்றோம் என்பதும் இதே போல்தான். நம்முடைய வசதிக்கும் தேவைக்கும் ஏற்ப சிலவற்றை விட்டு விடுகின்றோம், சிலவற்றை சேர்த்துக் கொள்கின்றோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே. அந்தந்த நேரத்தில் அந்தந்த கடமைகளை ஆற்றினால் சிறப்பாகவும் எளிமையாகவும் முடிக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டால் காலத்தின் சூட்சுமத்தை விளங்கிக் கொண்டு வாழ்க்கையில் வெற்றி வாகை சூடலாம்.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் கால மேலாண்மை கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேரம் காலை 6:15 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை. மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேர்கள் கேட்கவிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 6:30. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

0: நேரம் காலை 6:35. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இன்று பராபவ வருடம், ஆணி மாதம், 8 திங்கட்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளி மற்றும் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, விருதுநகர் மாவட்ட விவசாயிகள் கவனத்திற்கு வேளாண் துறை சார்பில் விளைநிலம் காப்போம் இயக்கம் விழிப்புணர்வு முகாம் இம்மாதம் தொடங்கி 30 வரை நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள 450 கிராம ஊராட்சிகளிலும், அதாவது கிராம பஞ்சாயத்துகளில் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கங்கள் மற்றும் விழிப்புணர்வு விவரங்கள் இந்த விழிப்புணர்வு இயக்கத்தின் கீழ் வேளாண் துறை அலுவலர்கள் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகள் மூலம் விவசாயிகளுக்கு அத்தியாவசிய தொழில்நுட்ப தகவல்களும் ஆலோசனைகளும் வழங்கப்படுகின்றன. மண்வள அட்டை பரிந்துரைப்படி தேவைக்கேற்ப நேரடி உரங்கள், உயிர் உரங்கள், நேனோ உரங்கள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களை பயன்படுத்துதல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். அதிகப்படியான ரசாயன உர பயன்பாட்டை தவிர்த்து சமச்சீர் உரமிடுதல் மற்றும் பசுந்தால் உர பயிர்களை பயன்படுத்துவது ஊக்குவிக்கப்படும். இயற்கை மற்றும் கரிம உர பயன்பாட்டினை ஊக்குவிக்கும் வகையில் கலச்செயல் விளக்கங்கள் மற்றும் கிராம அளவிலான சிறப்பு நிகழ்ச்சிகள் மூலம் விவரங்கள் விவசாயிகளுக்கு எடுத்துரைக்கப்படும். சாகுபடி செலவினை குறைத்தல், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறனை அதிகரித்தல் மற்றும் நிலையான விவசாய முறைகளை கையாளுதல் போன்ற தொழில்நுட்பங்கள் கற்றுத்தரப்படும். பொதுமக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோக்கில் சமையல் எண்ணெய் பயன்பாட்டினை 10% வரை குறைப்பது உள்ளிட்ட ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் குறித்து விவசாயிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளும் இந்த விளைநிலம் காப்போம் இயக்க விழிப்புணர்வு முகாமில் பெருந்திரளாக பங்கேற்று தங்களது விளைநிலத்தின் ஆரோக்கியத்தையும் தங்களின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். மதுரை வேளாண் அறிவியல் நிலையத்தில் தமிழ்நாடு அரசு விதை சான்று துறையினரால் அங்கீகரிக்கப்பட்ட தரமான, வீரியம் மிக்க மற்றும் முளைப்பு திறன் அதிகம் கொண்ட விதைகள் விற்பனைக்கு உள்ளது. இதன்படி உளுந்து பயிர்களான வம்பன் ரகம் 8, ஆதார நிலை 2, வம்பன் ரகம் 8 சான்று நிலை 2, வம்பன் 11 ஆதார நிலை 2, வம்பன் 11 சான்று நிலை 1, மதுரை 1 ஆதார நிலை 2 உள்ளிட்ட விதைகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் உளுந்து விதைகளில் ஆதார நிலை கிலோ ரூபாய் 130 சான்று விதை கிலோ ரூபாய் 120 விற்பனை செய்யப்படுகிறது. இவற்றை விவசாயிகள் வாங்கி பயனடைய வேண்டுமென வேளாண் அறிவியல் நிலையம் தெரிவிக்கின்றது. மேலும் தகவல் அறிய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அலைபேசி எண் 9965288760, அலைபேசி எண் மீண்டும் 9965288760 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளலாம். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் 2026 ஜூன் மாதம், அதாவது இம்மாதம் 23/6/2026 செவ்வாய்க்கிழமை ஒருங்கிணைந்த பண்ணை உருவாக்குதல் மற்றும் பராமரிப்பு பற்றிய பயிற்சியும் நடைபெற உள்ளது. இப்பயிற்சி காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். ஒரு வார கால பயிற்சியாக 22/6/2026 முதல் 30/6/2026 திங்கள் அன்று பட்டை வயர் கூடை பின்னுதல் பற்றிய பயிற்சியும், 24/6/2026 25/6/2026

0: யாரு இரண்டு நாள் பயிற்சியாக புதன் மற்றும் வியாழன் அன்று நமது வீட்டை சுத்தப்படுத்தக்கூடிய திரவங்கள் தயாரித்தல் பற்றிய செய்முறை பயிற்சியும் நடைபெற உள்ளது. இப்பயிற்சிகளுக்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கான அலைபேசி எண் 9488575716. அலைபேசி எண் மீண்டும் 9488575716 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளலாம். இப்பயிற்சியில் பங்கு பெற்று பயனடையுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் காளான் வளர்ப்பு குறித்த தகவல் வழங்குகிறார் பி. ராமலிங்கம் அவர்கள்.
1: நம்ம முதல்ல வந்து அரைவேக்காடை எடுத்துருப்போம், தண்ணியில் வச்சு நம்ம வேக வைப்போம். சாதாரணமாக நம்ம சோறுலாம் வேக வைக்கிற மாதிரி. ரெண்டாவது, இந்த இதில் பண்ணும்போது நம்ம சோளத்துக்குள்ளே உள்ளே இருக்கக்கூடிய ஈரப்பதம் இருக்கு இல்லையா, இந்த ஈரப்பதத்திலேயே இது வந்து இதில் இருக்கக்கூடிய முழுமையான

0: இன்று ஒரு செய்தியில் காளான் வளர்ப்பு குறித்த தகவல் வழங்குகிறார் பி ராமலிங்கம் அவர்கள்.
1: நம்ம முதல்ல வந்து அரை வேக்காடை எடுத்துருப்போம், தண்ணியில் வச்சு நம்ம வேக வைப்போம், சாதாரணமாக நம்ம சோர்வெல்லாம் வேக வைக்கிற மாதிரி. ரெண்டாவது இந்த இதில் பண்ணும்போது நம்ம சோளத்துக்குள்ளே உள்ளே இருக்கக்கூடிய ஈரப்பதம் இருக்கு இல்லையா, இந்த ஈரப்பதத்திலேயே இது வந்து இதில் இருக்கக்கூடிய முழுமையான வேற கிருமிகள் எதுவும் இருந்தாலும் முழுமையாக அழிக்கணும். கிருமி நீக்கம் தொற்று நீக்கம் பண்ணுறோம், இது மாதிரி தொற்று நீக்கம் பண்ணி முழுமையாக எடுத்ததை திரும்ப ஆற வச்சு எல்லா இடத்துலையும் இல்லை சுகாதாரம் சுகாதாரம் சொல்லுது மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய சூழ்நிலை. எதெல்லாம் எந்த அளவுக்கு சுகாதாரம் இருக்கோ அந்த அளவுக்கு சுகாதாரம். ஏன்னா சாதாரணமாக நம்ம வந்து ஒரு குழந்தை வளர்க்கணும்னு எடுக்கணும், ஒரு குறை மாதத்தில் பிறந்த குழந்தைனா இங்கு பெற்றோர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் கொண்டு போய் வைக்கிறோம். அப்போ அந்த இடத்துக்குள்ளே வந்து சாதாரணமாக யாரையும் அனுபவிக்கிறாங்களா? ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர்னு இருக்குது, அதுக்குள்ளே யாரும் உள்ளே போக முடியுமா? அது மாதிரி ஒரு அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்துல இந்த இதை வந்து வச்சு அங்கேயும் யூவி லைட்டில் வச்சு தொற்று நீக்கம் ஒர்க்கை பண்ணுவாங்க. அது போக அந்த அறைக்குள்ளேயும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் மற்றும் அதனுடைய வச்சு இந்த புகை போடுறது வச்சு நம்ம சுத்தம் பண்ணணும். இதை ப்ராப்பராக வந்து பண்ணி சுத்தம் பண்ண அறையில் ஒரு குளிரட்டப்பட்ட அறையில் தனியாக வச்சு அதை வந்து கல்டிவேஷன் பண்ணுவாங்க. அப்படி கல்டிவேஷன் அந்த திசுவை எடுத்து வந்ததுக்குள்ளே உள்ளே வச்சு பண்ணும்போது இது ஒரு 15 நாள் வளரும், 15-20 நாள் கூட வளரும். இது வந்து தாய் வித்துன்னு எடுப்பாங்க. இந்த தாய் வித்தை திரும்ப அடுத்து முதல் தலைமுறை வித்துன்னு சொல்லுவாங்க. இது இதே ப்ராசஸ் தான், இதே சோளத்தை வச்சு திரும்ப அடுத்து இதை அந்த ஒரு 300 கிராம் இருக்கக்கூடிய பாக்கெட்லேருந்து ஒரு 15-20 பாக்கெட் முதல் தர விதைகள்னு இருப்பாங்க, வித்துக்கள் முதல் தலைமுறை. இதுக்கு அடுத்து பண்ணுறது இரண்டாம் தலைமுறைன்னு சொல்லுவாங்க. அந்த இரண்டாம் தலைமுறை வித்துகள் எல்லாருக்கும் கிடைக்கணும், இதுதான் படுக்கை வித்துகள்னு சொல்லுவாங்க. இதில் பண்ணும்போது தரமான காளான்கள் கிடைக்கும், தரமான அளவு காளான் வளரவும் செய்யும். இரண்டாம் தலைமுறை இன்னைக்கு கமர்ஷியலாக பண்ணக்கூடியவங்க வியாபார ரீதியாக பண்ணக்கூடியவங்க இரண்டாம் தலைமுறை தான் கொடுக்குறாங்களாங்கிற ஒரு கேள்விக்குறியாக மாறிடும். அடுத்தடுத்த தலைமுறை ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் அந்த திசு கல்ச்சர் இந்த திசு வளர்ப்பு முறைகள் கரெக்டான முறையில் கிடைக்கல, ஒரு குறிப்பிட்ட காலங்களில் கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு 10 நபர் 20 நபர் கிடைச்சா மட்டும்தான் கிடைக்க கொடுக்குறாங்க. இதில் பார்க்கும்போது எல்லாமே வெள்ளை கலராக தான் தெரியும். இது முதல் தலைமுறை ரெண்டாம் தலைமுறை பார்த்துட்டு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்ம அவங்க முதல் தலைமுறை தான் கொடுக்குறாங்களா இரண்டாம் தலைமுறை தான் கொடுக்குறாங்களா தாய்வத்து கொடுக்குறாங்களா இது எதுவுமே சொல்ல முடியாத சூழ்நிலை. அப்போ இதை வந்து நம்ம காலான வழக்கு பார்க்கும்போது தான் தெரியும். இதை இன்னும் வந்து கொஞ்சம் அதிகப்படியான அளவுக்கு தமிழ்நாட்டில் விதை உற்பத்திக்கு பயிற்சிகள் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பயிற்சிகள் தேவைப்படுது. ஏன்னா அங்கே போய் பயிற்சி எடுத்துகிட்டு வந்தாலும் அவங்க பண்ணும்போது நிறைய இடையூறுகள் கிடைக்கிது. ரெண்டாவது இல்லை பெரிய விஷயம் என்னென்னா இப்போ வேளாண் தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்களில் எல்லாருமே ஒரு நோயியல் துறை கீழே தான் அந்த காளான் வளர்ப்புண்டு வருது, தனியாக அதுக்கான ஒரு துறை இல்லை. அப்போ இதுக்குன்னு தனியாக காளான் வளர்ப்புக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய துறை தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வேணும். இப்போ பெங்களூர்லன்னா ஐஐஆர் இருக்குது, இப்போ அதில் வந்து காலத்துக்கும் கொஞ்சம் நிறையா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதுக்கான நிறையா விஷயங்கள்மா இது அதே இது இப்போ கோயம்புத்தூரில் மதுரை பண்ணுறாங்க, கோயம்புத்தூரில் தனியாக ஒரு துறை இருக்குது. ஆனால் அதில் இருக்கவங்களுக்கும் நிறைய வேறு டிபார்ட்மெண்ட் வந்து நிறையா ப்ரெஷர் வந்துடுது, ஏன்னா அது பை நோயியல் துறை கீழே வந்துடுது. அப்போ அவங்க வந்து முழுமையான வந்து இதில் ஈடுபாடு கொடுக்க முடியல. இப்போ தமிழ்நாட்டில்னா எத்தனை காளான் பணிகள் இருக்குது, என்ன யார் யார் எங்கெங்கே பண்ணிகிட்ருக்காங்க, எவ்வளோ உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க, இவ்வளோ உற்பத்தி பண்ணுறவங்க ஏன் வந்து இதுக்கு அடுத்து மேலே லெவலில் போகலை, இது மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணி கணக்கெடுப்பு பண்ணி இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு இதில். ஏன்னா இன்றைக்கி வந்து காளான் வளர்ப்புங்கிறது ஒரு பொழுதுபோக்காக வளர்க்கக்கூடிய தொழில்னு வந்துடுச்சு, நிறந்த ஒரு வியாபார ரீதியாக பண்ணக்கூடிய தொழிலாக வந்து அங்கீகாரமே இல்லை. இப்போ அந்த அங்கீகாரம் மாற்றணும்.
0: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை காளான் வளர்ப்பு குறித்த தகவல் வழங்கினார் பி ராமலிங்கம் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், யோகா உலகம் முழுவதும் மறக்க முடியாத கொண்டாட்டங்களுடன் கூடிய நாளாக அமைந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இதை உலகளாவிய நிகழ்வாக மாற்றிய மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நல்வாழ்வு மற்றும் ஆரோக்கியத்தை நோக்கிய முயற்சியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்களை யோகா ஒருங்கிணைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். யோகாவை அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மக்கள் மேற்கொள்ள இந்த தினம் மேலும் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவால் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் காயமடைந்தோர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இதனிடையே திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இச்சம்பவம் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு உயரிய சிகிச்சைகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா ஆகியோர் விபத்து நிகழ்ந்த தொழிற்சாலையில் ஆய்வு மேற்கொண்டனர். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ், தொழிலாளர் நலன் தொடர்பான விதிகள் மீறப்பட்டதா என்பது குறித்து துறை ரீதியான விசாரணை நடைபெறுவதாகவும் அந்த தொழிற்சாலையை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களின் முன்னேற்றமும் அவசியமானது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தெலங்கானா மற்றும் மேற்குவங்க மாநிலங்கள் உருவான தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மாநிலங்களுக்கிடையே கலாச்சார பரிமாற்றம் நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் என்று அவர் கூறினார். பல்வேறு இந்திய மொழிகளை கற்றுக்கொள்வது தேசிய ஒருங்கிணைப்பையும் கலாச்சார புரிதலையும் மேம்படுத்தும் என்று திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் குறிப்பிட்டார். அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உணவின் அளவையும் அதிகரிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளத்தில் பள்ளி ஒன்றில் காலை உணவு திட்டத்தில் ஏற்பட்ட குளறுபடிகள் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற நிலை ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் மூலமாகவே மருந்துகள் மற்றும் உபகரணங்கள் கொள்முதல் செய்யப்படுவதாக கூறினார். எம்ஆர்ஐ இயந்திரங்கள் ஐரோப்பிய தரநிலைகள் மற்றும் அமெரிக்க தரநிலைகள் அடிப்படையிலேயே வாங்கப்படுவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக வெளியான தகவல்கள் தவறானவை என்றும் மருத்துவத்துறையில் எந்த முறைகேடும் நடைபெறாது என்றும் திரு அருண்ராஜ் கூறினார். திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார்.

நேரம் காலை 6:44. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்னும் சில நொடிகளில் வர காத்திருக்கிறது 6:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக

0: தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தஞ்சாவூர் மாவட்டத்தில் திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த 100,000-க்கும் அதிகமான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணானதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். நெல் மூட்டைகளை உரிய நேரத்தில் அரவைக்கு அனுப்பி வைப்பதில் ஏற்பட்ட தாமதமே இதற்கு காரணம் என்று திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரம்மகுமாரிகள் அமைப்பின் 90வது ஆண்டு விழா சென்னையில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 90வது ஆண்டை குறிக்கும் வகையில் 90 முக்கிய பிரமுகர்கள் ஒரே நேரத்தில் குத்துவிளக்கை ஏற்றினர். இதில் பிரம்மகுமாரிகள் அமைப்பைச் சேர்ந்த மகளிர் மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவது தொடர்பான உறுதிமொழி ஏற்பு நிகழ்வும் இதில் நடைபெற்றது. மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் பொருத்தமான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, கோயம்புத்தூர் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் நேற்று மிதமான மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த வந்த நிலையில் திடீரென பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னஸ்தலம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட நமச்சிவாயபுரம், தொட்டியம், கனியாமூர், பைத்தந்துறை, எளியத்தூர், கடத்தூர், தெஞ்ஞானத்தம் ஆகிய சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னல் காற்றுடன் கூடிய மிதமான மழை கொட்டி தீர்த்தது. இந்த மழையானது விவசாய பயிர்களுக்கான நிலக்கடலை, கரும்பு, மக்காச்சோளம் போன்ற பயிர்களுக்கு உகந்த மழையாக இருப்பதால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முருகேசன்.
0: எத்தியோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு அபி அகமத் தலைமையிலான ஆளும் முன்னேற்ற கட்சி அறுதி பெரும்பான்மையை தக்கவைத்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மத்திய பிரதேச மாநிலம் குனோ தேசிய பூங்காவில் சிறுத்தைகள் பராமரிப்பு பகுதியை பார்வையிட்டார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் புதிய கட்டிடத்திற்கு புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS தர்காஷ் கடல்சார் ஒத்துழைப்பு பயணத்தின் ஒரு பகுதியாக நேற்று மொரீஷியஸில் உள்ள போர்ட் லூயிஸுக்கு சென்றடைந்தது. NCC சார்பில் நாடு முழுவதும் நடைபெற்ற யோகா தின நிகழ்வுகளில் 830,000 பேர் பங்கேற்றதாக தேசிய மாணவர் படை தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 20 பேர் காயமடைந்தனர். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பார்வையாளர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள வசதிகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு ரஞ்சித்குமார் மற்றும் திரு சரத்குமார் ஆய்வு மேற்கொண்டனர். ஓமன் நாட்டின் கப்பலில் பணியில் இருந்தபோது உயிரிழந்த மாலுமி நிஷாந்தின் மனைவிக்கு தமிழக அரசின் இளநிலை உதவியாளர் பணிக்கான பணி நியமன ஆணையை மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தூத்துக்குடியில் வழங்கினார். சென்னை அடையாறு முகத்வாரத்தில் தூர்வாரும் பணிகள் குறித்து மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டிருந்த 16 விளம்பர பலகைகள் கடந்த 2 நாட்களில் அகற்றப்பட்டு 210,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உலக இசை தினத்தை முன்னிட்டு சென்னை மாநகராட்சி சார்பில் பாண்டி பஜாரில் 15 மணி நேரம் நடைபெற்ற தொடர் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்ற இசைக்கலைஞர்களை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் பாராட்டினார். விளையாட்டுச் செய்திகள். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா நெதர்லாந்தை வென்றது. ரேட்டடோமில் நடைபெற்ற இப்போட்டியில் 3-2 என்ற கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. லண்டனில் நாளை நடைபெறவுள்ள போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா இந்தியாவை வென்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற இப்போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு MRI ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை

0: பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம்
2: காலை 6:55.
3: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
4: கடல் அலை சொல்லும் கதைகள். இன்று நாம் அழகான இடத்திற்கு போகப் போகிறோம். மனதில் ஒரு சிறிய பயணப்பையை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டின் கடற்கரைக்கு சென்று வரலாம் வாங்க. கடற்கரைக்கு சென்றால் முதலில் என்ன தோன்றும்? கால்களை வருடும் மலைகள், முகத்தில் மோதும் உப்பு கலந்த காற்று, தூரத்தில் பறக்கும் கடற்பறவைகள், இவையெல்லாம் சேர்ந்து ஒரு தனி உலகத்தை உருவாக்கி விடுகின்றன. ஆனால் கடல் வெறும் சுற்றுலா தலம் மட்டுமல்ல, அது பூமியின் மிகப்பெரிய உயிரின காப்பகங்களில் ஒன்று. நாம் வாழும் பூமியின் சுமார் 70% பகுதியை கடல் மூடியிருக்கிறது. உலகின் பெரும்பாலான உயிரினங்கள் கடலில்தான் வாழ்கின்றன. நாம் இதுவரைக்கும் வெறும் 5% கடலைத்தான் முழுமையாக ஆராய்ந்திருக்கிறோம். மீதி 95% என்னென்ன விசித்திரமான உயிரினங்கள் உள்ளன என நமக்கே தெரியாது. நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜனில் ஒரு பெரிய பகுதியை கடலில் உள்ள நுண்ணிய தாவரங்களை உற்பத்தி செய்கின்றன என்பது ஆச்சரியமான விஷயம். அதாவது, நீங்கள் இப்போது அமைதியாக மூச்சு விட்டு கொண்டிருந்தால் அதற்கு கடலுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. கடல் ஒரு பெரிய ஏர் கண்டிஷனர் போலவும் செயல்படுகிறது. பூமியின் வெப்பநிலையை சமநிலைப்படுத்தி காலநிலையை ஒழுங்குபடுத்த உதவுகிறது. கடற்கரைக்கு சென்றால் பலர் அலைகளை மட்டுமே பார்த்துவிட்டு திரும்பி விடுகிறார்கள். ஆனால் கொஞ்சம் கவனித்து பாருங்கள், மணலில் ஓடிக்கொண்டிருக்கும் சிறிய பறவைகள், வானத்தில் வட்டமடிக்கும் கடற்பறவைகள், மீன்பிடி படகுகளின் அருகே காத்திருக்கும் கொக்குகள், இவையெல்லாம் ஒரு அற்புதமான இயற்கை நிகழ்ச்சி. சில நேரங்களில் 1,000,000 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து பறந்து வரும் வலசை பறவைகளை நாம் கடற்கரையில் காணலாம். நம் தமிழ்நாட்டில் பழவேற்காடு மற்றும் கோடியக்கரை மாதிரியான கடலோர பகுதிகளுக்கு சென்றால் வெளிநாடுகளில் இருந்து பறந்து வரும் பூநாரைகள் எனும் ஃப்ளெமிங்கோ உட்பட பலவிதமான பறவைகளை நீங்கள் மணிக்கணக்காக ரசிக்கலாம். கடற்கரையில் நடந்து கொண்டே இருந்தால் திடீரென ஒரு நண்டு ஓடி செல்வதை பார்த்திருக்கிறீர்களா? அவை நேராக ஓடாமல் பக்கவாட்டில் ஓடுவது ஏன் என்று யோசித்திருக்கிறீர்களா? கடற்கரையின் மணலுக்கு கீழே நண்டுகள், சிறிய பூச்சிகள், சிப்பிகள் போன்ற பல உயிரினங்கள் வாழ்கின்றன. நமக்கு பார்த்தால் வெறும் மணல், ஆனால் அவற்றிற்கு அது ஒரு பெரிய நகரம். தமிழ்நாட்டுக்கு சுமார் 1,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான கடற்கரை உள்ளது. இந்தியாவின் நீளமான கடற்கரைகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. மெரினா கடற்கரை உலகின் மிக நீளமான நகர கடற்கரைகளில் ஒன்றாகும். அடுத்து கன்னியாகுமரி. அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் என 3 கடல்கள் ஒன்றாக சேரும் அந்த மாயாஜாலத்தை பார்க்க 2 கண்கள் போதாது. மகாபலிபுரத்தின் வரலாற்று சிறப்புமிக்க கடற்கரை மற்றும் தனுஷ்கோடியின் அமைதியான கடல், இவை எல்லாம் நம் தமிழ்நாட்டின் பொக்கிஷங்கள். முத்துப்பேட்டை மாங்குரோவ் காடுகள், பாயின் கலிமேர் வனவிலங்கு சரணாலயம் போன்ற பகுதிகள் பறவைகள் மற்றும் வனவிலங்குகளுக்கான முக்கிய வாழிடங்களாக உள்ளன. கல்ஃப் ஆஃப் மன்னார் உயிர்கோள காப்பகம் இந்தியாவின் மிக முக்கியமான கடல் பல்லுயிர் பகுதிகளில் ஒன்று. இங்கு பவளப்பாறைகள், கடல் புல்வெளிகள், அரிய கடல் உயிரினங்கள் ஆகியவை காணப்படுகின்றன. கேரளா காட்ஸ் ஆஃப் ஓன் கண்ட்ரி என அழைக்கப்படுவதற்கு காரணங்களில் ஒன்று அதன் அழகான கடற்கரைகள். அரபிக்கடலை ஒட்டிய நீண்ட கடற்கரை பகுதி கேரளாவுக்கு உள்ளது. வர்கலா கடற்கரை. சாதாரணமாக கடற்கரையில் மணல் தான் இருக்கும். ஆனால் வர்கலா கடற்கரையில் செக்க செவேல் என பிரம்மாண்டமான செம்மண் குன்றுகளும் அதற்கு கீழே நீல நிற கடலும் பார்ப்பதற்கே ஒரு ஹாலிவுட் பட லொக்கேஷன் மாதிரி அட்டகாசமாக இருக்கும். குன்றின் மேல் நின்று காஃபி குடித்து கொண்டே சூரியன் மறைவதை பார்ப்பது ஒரு மேஜிக். முளப்பிளங்காடு கடற்கரை. நீங்கள் வண்டி ஓட்டுவதில் கில்லாடியா? அப்படியெனில் கண்ணூரில் இருக்கும் இந்த கடற்கரைக்கு போகலாம். ஆசியாவிலேயே மிக நீளமான டிரைவின் பீச் இதுதான். அலைகள் டயரை உரச 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம் கார் அல்லது பைக்கை பீச் மணலில் ஓட்டுற அந்த த்ரில் சிறப்பாக இருக்கும். மராரி கடற்கரை. ரொம்ப கூட்டம் இல்லாமல், சத்தமும் இல்லாமல் தென்னை மரங்களுக்கு நடுவே இயற்கையின் தனிமையை மட்டும் ரசிக்க வேண்டும் என்றால் ஆழப்புழா பக்கத்தில் இருக்கும் இந்த பீச் அற்புதமான தேர்வு. கடற்கரைக்கு செல்லும் போது ஒரு சிறிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். பிளாஸ்டிக் குப்பைகளை அங்கேயே விட்டுவிடாமல் திரும்ப எடுத்து செல்லலாம். பறவைகளுக்கு உணவு வீசாமல் இருக்கலாம். கடலை நேசிப்பது என்றால் அலைகளுடன் செல்ஃபி எடுப்பது மட்டுமல்ல, அங்கே வாழும் உயிர்களையும் மதிப்பது தான்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி முருகராஜ் அவர்கள்.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் காலை 7 மணி.

0: பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 டு சென்னை வலி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கே யாத்ரா.
1: நான் இங்க இருக்கேன்.
2: நான் ஒண்ணு தேடல. இத மொபைலை சார்ஜ் பண்ணனும்.
1: மூளைய சார்ஜ் பண்ணு.
3: இப்படி பப்ளிக் போர்ட்ல போனை சார்ஜ் பண்ணா உங்க பர்சனல் டேட்டா பப்ளிக் டேட்டா ஆயிடும்.
1: பாத்தியா?
2: அப்ப இருங்க, நான் போய் பண்றேன். சிக்னல் இல்ல.
3: இப்ப என்ன பண்ணுவ?
2: ஃப்ரீ வைஃபை இருக்குல்ல.
1: மடையா, திருந்துடா.
3: பேமெண்ட்ஸ் பண்ண நோ ஓபன் வைஃபை.
2: அதாவது ஃப்ராட்க்கு சொல்லுங்க.
3: பை பை. ஆர்பிஐ சொல்கிறது
1: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.

வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் உள்ள ராணி துர்காவதி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், எந்த ஒரு தனிநபர் அல்லது சமூகத்தின் வளர்ச்சிக்கும் கல்வியே மிகச்சிறந்த வழியாகும் என்று குறிப்பிட்டார். கல்வியையும் திறமையையும் தனிப்பட்ட வெற்றிக்காக மட்டுமல்லாமல் சமூகத்தின் நலனுக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று மாணவர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். பழங்குடியின சமூகத்தின் கல்வி வளர்ச்சி மிகவும் முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். பழங்குடியின இளைஞர்கள் நவீன வளர்ச்சியில் பங்களிப்பதற்கான வாய்ப்புகளை நாம் கூட்டாக உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். பழங்குடியின சமூகத்தின் பாரம்பரிய திறன்கள் மற்றும் அறிவு பரப்பப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாணவர்களுக்கு கல்வி வழங்குவதை தாண்டி உயர்கல்வி நிறுவனங்கள் புத்தாக்கம் மற்றும் ஆராய்ச்சிக்கான முக்கிய மையங்களாகவும் செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இந்திய கலாச்சாரம், மரபுகள், இந்திய மொழிகள் ஆகியவை மீது மாணவர்களிடையே பெருமித உணர்வை ஏற்படுத்துவதும் உயர்கல்வி நிறுவனங்களின் பணியாக அமைய வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார். தனியார் ஊடக நிறுவனம் சார்பில் இந்த உச்சி மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் உத்திசார் வளர்ச்சி, பொருளாதார உறுதித்தன்மை, தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், நாட்டின் வலிமை ஆகியவை குறித்து இந்த மாநாட்டில் விரிவான விவாதங்கள் நடைபெறும். தேசமே முதன்மையானது என்ற கொள்கையின் அடிப்படையாக கொண்டு நடைபெறும் இந்த மாநாட்டில் மத்திய அமைச்சர்கள், மாநிலங்களின் முதலமைச்சர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், தொழில்துறை பிரதிநிதிகள், கண்டுபிடிப்பாளர்கள், கலாச்சார மற்றும் திரைத்துறையினர் பங்கேற்கின்றனர். சுயசார்பு, உலகளாவிய வர்த்தகம், புத்தாக்கச் சூழல், பாதுகாப்புத்துறை உற்பத்தி, நிலையான வளர்ச்சி, கலாச்சாரம் போன்ற கருப்பொருட்கள் குறித்தும் இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்படும். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் உள்ள கதிபுரா ரயில் நிலையத்திலிருந்து ஜெய்ப்பூர் தர்பங்கா இடையிலான அம்ருத் பாரத் விரைவு ரயிலை அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மாவுடன் இணைந்து அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வே அமைச்சர், ராஜஸ்தானின் சிகார் மாவட்டத்தில் உள்ள சுந்தர்புராவில் புதிய ரயில் நிலையம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். ஜெய்ப்பூரில் அமைக்கப்பட்டுள்ள ரயில் பராமரிப்பு முனையம் ரயில்வே உள்கட்டமைப்பை கணிசமாக வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். சுமார் 450 ரயில்களை பராமரிக்கும் திறன் கொண்ட இந்த முனையம் ரயில்களின் இயக்கத்திறனை அதிகரிப்பதோடு பயணிகள் சேவைகளையும் மேம்படுத்தும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் ரயில்வே துறை குறிப்பிடத்தக்க மாற்றத்தை சந்தித்து வருவதாக கூறினார். ரயில்வே கட்டமைப்பின் விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்கல் நடவடிக்கைகளால் ராஜஸ்தானில் வர்த்தகம், சுற்றுலா, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவை மேம்பட்டுள்ளதாக திரு பஜன்லால் சர்மா தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் நேற்று சுமூகமாக நடைபெற்றதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு நகரங்களில் அமைக்கப்பட்டிருந்த 5,440 மையங்களில் சுமார் 20 லட்சம் பேர் இந்த தேர்வை எழுதியதாக சமூக வலைதளத்தில் அந்த முகமை கூறியுள்ளது. உள்துறை அமைச்சகம், சுகாதார அமைச்சகம், ரயில்வே அமைச்சகம், கல்வி அமைச்சகம், அஞ்சல் துறை, விமானப்படை உள்ளிட்டவற்றின் கூட்டு முயற்சிகளால் தேர்வு சுமூகமாக நடத்தப்பட்டதாகவும் மாநில அரசுகளும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் அந்த முகமை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இந்த மறுதேர்வு நடத்துவதில் 7 லட்சம் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டதாகவும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. ஆந்திராவில் தேசிய

0: ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 2 ஆண்டுகளில் மேற்கொண்ட சாதனைகள் குறித்து அனைத்து துறைகளின் சார்பிலும் அறிக்கை வெளியிடப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்திய அவர் இதனை தெரிவித்தார். மின்சாரத்துறை தொடர்பான முதல் அறிக்கை இன்று வெளியிடப்பட உள்ளதாக அவர் கூறினார். அரசின் நலத்திட்டங்கள், வளர்ச்சி தொடர்பான முன்முயற்சிகள் ஆகியவற்றை இந்த அறிக்கைகள் வெளிப்படுத்தும் என்று திரு சந்திரபாபு நாயுடு குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமை வகிக்க உள்ளார். இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இன்றைய உலகம் எதிர்கொள்ளும் புதிய வகையிலான பாதுகாப்பு சவால்கள் என்ற கருப்பொருளில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. பாதுகாப்பு சவால்களின் தன்மை குறித்தும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களில் புதிய தொழில்நுட்பங்களின் பங்கு குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை நடத்தப்படும். பயங்கரவாத எதிர்ப்பு தொடர்பாகவும் நவீன தொழில்நுட்ப பயன்பாட்டில் பாதுகாப்பை அதிகரிப்பது தொடர்பாகவும் பிரிக்ஸ் கூட்டு பணிக்குழு கூட்டங்களில் எட்டப்பட்ட முடிவுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படும். மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இது தொடர்பாக மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே, விவசாயிகள், பெண்கள் என அனைத்து தரப்பினரின் நலனிலும் மாநில அரசு அக்கறை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை புறக்கணிப்பதாக எதிர்க்கட்சிகள் அறிவித்திருப்பது துரதிருஷ்டவசமானது என்று அவர் கூறினார். அவை புறக்கணிப்பை கைவிட்டு எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் பங்கேற்க வேண்டும் என்று திரு ஏக்நாத் ஷிண்டே கேட்டுக் கொண்டார். மேற்குவங்க சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மாநிலத்தில் பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பிறகு நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. மாநில நிதியமைச்சர் திரு ஸ்வபந்தாஸ் குப்தா தாக்கல் செய்ய உள்ள பட்ஜெட்டில் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மும்பை சர்வதேச திரைப்பட விழா நேற்று மாலை நிறைவடைந்தது. 7 நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு ஜிஷ்ணுதேவ் வர்மா, தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் திரு பிரபாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் பல்வேறு நாடுகளிலும் சிறப்பாக நடைபெற்றன. இஸ்ரேலில் டெல் அவிவில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று யோகா பயிற்சி மேற்கொண்டனர். ஜெருசலம், திமானா, அஷ்தோத் உள்ளிட்ட இஸ்ரேலின் பல்வேறு நகரங்களிலும் யோகா தின நிகழ்வுகள் நடைபெற்றன. நேபாளத்தின் காட்மாண்டு உள்ளிட்ட 11 நகரங்களில் இந்திய தூதரகம் சார்பில் யோகா நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதில் 13,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் சில இடங்களில் 27ஆம் தேதி வரை மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரா, பீகார், கேரளா, கோவா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, ஒடிஷா, தெலங்கானா ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களில் சில இடங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகள், உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகள் மற்றும் வடக்கு உள் கர்நாடகம் ஆகிய பகுதிகளில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஈரான் உடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் கூறியுள்ளார். சுவிட்சர்லாந்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேலும் முன்னேற்றம் ஏற்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார்.

நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 7:25.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ மன அழுத்தம் ஏன், சமாளிப்பது எப்படி? தகவல் தருகின்றார் மனநல ஆலோசகர் பி ராஜசௌந்தரபாண்டியன் அவர்கள். கோபம் பயம் இது ரெண்டுமே மன அழுத்தத்துக்கு ஆதாரமா இருக்கா?
4: கண்டிப்பாக. அதாவது வந்து கோபம் பயம் அப்படின்னு எல்லா அந்த எமோஷன்ஸ் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து தேவையான விஷயம். பட் எங்கே அதை பயன்படுத்தணும் அப்படின்ருக்கு. இப்போ உதாரணமாக வந்து ஒரு பொருளை உடச்சிட்டோம் அப்படின்றக்கா காஸ்ட்லியான பொருளை சிரிச்சுட்டு இருக்க முடியாது. பட் கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் நியாயமாக இருக்கணும். பட் வாட் இஸ் த லெவல் அப்படின்றது தான் இருக்குது. இப்போ ஸ்ட்ரெஸ்ஸோட மெயின் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கோபமும் பயமும் நிறையா வர ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு நான் எரிஞ்சு நிறையா விடுவேன். அதாவது சம்மந்தமே இருக்காது. கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட வெளிப்பாடு வந்து இந்த ரெண்டுமாவே கண்டிப்பாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவல் தாண்ட வந்து பார்த்திங்கன்னா, அதாவது யூஸ்வலாக சொல்லுவாங்க சோசியல் பர்சனல் ஆக்குபேஷன் சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் 3 பகுதிகள் இருக்கும். தன்னை சார்ந்ததும், சமூகம் சார்ந்தும், வேலை சார்ந்ததும் இருக்கும். இது வந்து ரெண்டும் நீங்கள் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும்போது இந்த 3லேயும் வந்து பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். இதில் பாதிப்பு ஏற்பட ஆரம்பித்தாலே அவங்க வந்து மனநல பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்கன்றது அர்த்தம்.
3: ஒரு மனநல ஆலோசகராக எப்படி அதை மெஷர் பண்ணுறீங்க? ஒரு பேஷண்ட்டு வர்றாங்க, ரிப்பீட்டட் வேர்ட் பேசுகிறாங்க. சில பேர் வந்து எதுவுமே சொல்கிறதே கிடையாது. இந்த மாதிரி நிலைமையை வந்து எப்படி நீங்கள் வந்து அவங்கள வெளிக்கொண்டு வருவீங்க?
4: ஸ்ட்ரெஸ்ஸுன்ற லெவலில் இருக்கும்போது பிரச்சனை இல்லை. அதாவது வந்து அதை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு. அதை தாண்டி அந்த மனநல பிரச்சனை, உதாரணமாக டிப்ரெஷன் லெவலில் இருக்கட்டும், அவங்களுக்கு டிப்ரெஷன் போயிட்டாங்க, அந்த மன சோர்வு வரும்போது தற்கொலை எண்ணங்கள் நிறையா வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ உதாரணமாக எப்படி பார்ப்போம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இப்போ நார்மலாக நம்ம அசஸ் பண்ணும்போதே, ஒருத்தவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போதே கண்டுபிடிச்சலாம். அதை தாண்டி வந்து ஸ்கோரிங் குவஸ்டினர்ஸ் இருக்கும், நிறைய கேள்விகள் இருக்கும். அது செல்ஃப் அட்மினிஸ்ட்ரேட்டாக கூட இருக்கலாம். நாங்கள் அவங்ககிட்ட கொடுப்போம், கொடுத்து வந்து நாங்கள் இதை வந்து ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு. அதுக்கான இது இருக்கும், மைல்டாக அஃபெக்டாக இருக்காங்களா, மாடரேட்டாக, சிவியராக. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து மெடிசன்ஸும் தெரப்பீஸ், அதாவது கவுன்சிலிங் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அலர்ட் பண்ணுவாங்க.
3: எங்களுக்கு சொல்லலாமா ஒரு உதாரணத்துக்கு என்ன மாதிரி குவஸ்டின்ஸ் இருக்கும், அது எந்த கிரேடில் போகும் அப்படின்னு?
4: இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குவஸ்டினர்ஸ் வந்து இருக்கும், நிறைய கேள்விகள், நிறைய பெரிய பெரிய வல்லுநர்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறையான விஷயங்கள், உதாரணமாக நான் வாழ பிடிக்கலை அப்படின்னா எஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்கோர் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி தற்கொலைக்கு முயன்றிருக்கிறேன், நினச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கான ஸ்கோர் இருக்கும். ஸோ இப்போது ரொம்ப சிவியராக இருக்க பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். மைல்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தா அந்த கொஞ்சம் நார்மலோட இதாக இருக்கும். ஸோ இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நிறைய பேசும்போதே இது வந்து இதெல்லாம் வந்து டெக்னிக்கலாக நான் சொல்கிறேன். நார்மலாக அவங்க பேசும்போதே என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஏன் வாழணும், இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை. அதே மாதிரி குற்ற உணர்ச்சிகள் நிறையா வர ஆரம்பிக்கும் இந்த டிப்ரெஷன் லெவலில் போகும்போது. ஸோ இதெல்லாம் வரும்போது அழகாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதை வச்சே நம்ம ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணலாம்.
3: ஒரு பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு அவங்களுக்கு வந்து இந்த டிப்ரெஷனுக்குரிய சொல்யூஷன் வந்து நீங்கள் ஒரு மெடிசனாக கொடுப்பீங்க இல்லை வந்து கவுன்சிலிங்காக கொடுப்பீங்க?
4: யூஸ்வலாக இது இப்போ பர்சன் டு பர்சன் மாறும். அண்ட் ஆல்சோ பேசிக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குறைஞ்சது ஒரு 6 மாதத்துலேருந்து 2 வருஷம் அப்படின்றது தான் ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். இதில் என்னென்னா, என்ன தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் குறிப்பாக வந்து அந்த குடும்பத்தோட சப்போர்ட், குடும்ப ஆதரவு, ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இன்றைக்கி கிளைண்ட், அதாவது இந்த பாதிக்கப்பட்டவர்கள் என்ன தான் முயற்சி செஞ்சாலும் கூட இருக்கிறவங்க சப்போர்ட்டிவ் சிஸ்டம் சரியில்லைன்ற பட்சத்தில் அவர் வந்து மேலே மேலே பாதிக்கப்படுவாரே தவிர ஈஸியாக வெளியே வர மாதிரி. ஸோ சப்போர்ட் சிஸ்டம் நல்லா இருந்துச்சுன்னா ரெக்கவரி அப்படின்றது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும்.
3: மன அழுத்தம் ஏன், சமாளிப்பது எப்படி? தகவல் வழங்கினார் மனநல ஆலோசகர் பி ராஜசௌந்தரபாண்டியன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸ். இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு சின்ன பையன் வந்தான். அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டோம். ஏன்ப்பா உங்கள் வீட்டில் அம்மா புத்திசாலியா அப்பா புத்திசாலியா அப்படின்னு. அவன் அலட்சியமாக நம்மளை பார்த்து சிரிக்கிறான். என்ன சார் இது, இந்த காலத்தில் இது கூட தெரியாமல் இருக்கிறீங்களே அப்படிங்கிறான். ஒரு சின்ன பையன் நம்மளை பார்த்து இப்படி கேட்டு விட்டானே அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம்தான் இந்த தாத்தா பாட்டிலாம் சொல்கிற ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது. அது என்ன கதை தெரியுமா? ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் பிள்ளையும் இருந்தாங்களாம். அந்த மகனுக்கு திடீர்னு தேசாந்திரம் போய் வரணும்னு ஆசை வந்துட்டுது. ஊர் ஊராக போய் சுற்றி பார்க்கணுங்கிற ஆசை. அந்த அம்மாவுக்கு இது பிடிக்கல. மகனை பிரிஞ்சிருக்கிறதுக்கு அவங்க மனசு இடம் கொடுக்கல. வேணாப்பான்னு சொல்லி பார்த்தாங்க, அவன் கேட்கல. போயே தீர்வேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். திடீர்னு புறப்படவும் செஞ்சுட்டான். சரி, இனிமேல் அவனை தடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்க அந்த அம்மா. இருந்தாலும் புத்திசாலித்தனமாக ஒரு யோசனை பண்ணாங்க. மகனை கிட்டத்தில் கூப்பிட்டாங்க. அவங்ககிட்ட சொன்னாங்க, இதை பாருப்பா, நீ தேசாந்திரம் போகிறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்ட, அதை நான் தடுக்கலை, போயிட்டு வந்துடு. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போ அப்படின்னாங்க. போகிறப்போ ராத்திரியாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் சரி, புளிய மரத்து நிழலில் தான் தங்கணும். திரும்பி வர்றப்போ இரவும் பகலும் நீ வந்து வேப்ப மரத்து நிழல்லே தங்கணும் அப்படின்னாங்க. சரி, அப்படியே செய்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தான் பையன். புறப்பட்டு போனான். போகிற வழியில் புளிய மரத்து நிழல்லே தங்கினான், தூங்கினான். அப்படி போய்கிட்டே இருந்தான். ஏழாவது நாள் அவன் உடம்பு சுகமில்லாமல் போயிட்டுது. ரொம்பவும் பலவீனமாயிட்டான். இனிமேல் நடக்க முடியாதுங்கிற நிலைமை வந்துட்டுது. யோசித்து பார்த்தான், சரி இதுக்கு மேலே வந்து போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு திரும்பி வர ஆரம்பிச்சிட்டான். திரும்பி வர்றப்போ வழியில் வேப்ப மரத்து நிழல்லையே தங்கி தங்கி வந்தான். நாளுக்கு நாள் உடம்பு சரியாக வந்துட்டுது. ஏழாவது நாள் வீட்டுக்கு வந்து சேர்றான். உடம்பு பழையபடியே கலகலப்பாகிட்டுது. பூரண சுகம். தேசாந்திரம் போன பையன் திரும்பி வந்துட்டானே அப்படின்னு அந்த அம்மா ஆச்சரியப்படலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்படி ஆகும்னு. பையன் சீக்கிரமாக திரும்பி வரணுங்கிறதுக்காக தான் அவங்க அந்த யோசனையை சொன்னாங்க. என்ன விஷயங்கிறதையும் அவங்களே சொன்னாங்க. மகனே, புளிய மரத்து நிழல் உடம்புக்கு உஷ்ணத்தை கொடுக்கும், சீக்கம் உண்டாக்கும். அதனால் நீ வந்து தொடர்ந்து புளிய மரத்து நிழலில் தங்கினாவே நோய்க்கு வந்து ஆளாயிட்ட. அதனால் பயணத்தை வந்து முடிச்சுக்கிட்டு திரும்பி வரணுங்கிற முடிவுக்கு வந்துட்ட. திரும்பி வர்றப்போ நீ தங்கினது வேப்ப மரத்து நிழல். அது உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது, நோயை தீர்க்கக்கூடியது. அதனால் சுகமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்ட. உன்னோட தேசாந்திர பயணத்தை தடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. பார்த்தீங்களா, அம்மாவோட புத்திசாலித்தனத்தை. அப்பாவாக இருந்தால் இப்படியா பண்ணுவார்? ஒரு அப்பா வந்து பையன்கிட்ட 10 ரூபா கொடுத்து இதை எடுத்துக்கிட்டு அடுத்த ஊருக்கு போய் அங்கே இருக்கிற மாமாக்கிட்ட இதை கொடுத்துட்டு வாடா, வழியில் எங்கேயாவது மரத்தடியில் படுத்து தூங்கிவிடாதே அப்படின்னு எச்சரிக்கை பண்ணி அனுப்புனாராம். பையனுக்கு எச்சரிக்கையாக வாழறது எப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்காக இப்படி பண்ணார். அவன் பணத்தை வாங்கிக்கிட்டு போனான். அப்பா சொன்னதை மறந்துட்டு ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கிட்டான். அவனுக்கு தெரியாமல் அவன் பின்னாடியே போன அப்பா அவன் கையில் இருந்த அந்த 10 ரூபாயை நைஸாக எடுத்துகிட்டு வந்துட்டார். அவன் பையில் தானே வச்சுருந்தான், அது தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டார். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். எடுத்துகிட்டு ஒரு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டார். பையன் மூழ்கிட்டு பையன் தடவி பார்க்குறான், பணத்தை காணும். அழுதுகிட்டே திரும்பி வந்தான். அப்பாக்கிட்ட விஷயத்தை சொன்னான். அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அதுக்கு தான்ப்பா ஆரம்பத்திலேயே எச்சரிக்கை பண்ணினேன், இனிமேலாவது நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன். அந்த பணம் எங்கேயும் போயிடலை, நான் தான் அதை உனக்கு தெரியாமல் எடுத்து வச்சுருக்கிறேன், இதோ பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சைடு பாக்கெட்டில் கையை விட்டார். விட்டால் அது ஓட்டையாக இருக்குது, அதை எவனோ ஏற்கனவே கத்திரிச்சி எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ அப்பா முகத்தில் அசடு ஒழிஞ்சுதான்.

இன்று ஒரு தகவல் வழங்கினார் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். நேரம் காலை 7:35. மதுர தென்றலாய்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் காலை 7:45. மதுரை தென்றல்.

முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களின் முன்னேற்றமும் அவசியமானது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் நேற்று சுமூகமாக நடைபெற்றதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அம்மோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு அதி உயர் சிகிச்சை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் நலன் தொடர்பான விதிகள் மீறப்பட்டதா என்பது குறித்து துறை ரீதியான விசாரணை நடைபெறுவதாகவும் அந்த தொழிற்சாலையை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கலிபோர்னியாவில் நேற்று நடைபெற்ற ஈரான் பெல்ஜியம் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் புதிய கட்டிடத்திற்கு புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன் எப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 2 ஆண்டுகளில் மேற்கொண்ட சாதனைகள் குறித்து அனைத்து துறைகளின் சார்பிலும் அறிக்கை வெளியிடப்படும் என்று அம்மாநில

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நெரும்காலை 8:02. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் மதுரை தென்றல்.

0: கண்ணமாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழை இல சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் இல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

ಆಕಾಶವಾಣಿ வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் நவீன யுகத்தில் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு துணை நிற்கும் யோகா இன்றைய வேகமான உலகில் மனிதன் பல சாதனைகளை படைத்திருந்தாலும் மன அமைதியையும் வாழ்க்கை சமநிலையையும் தேடும் பயணம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த தேடலுக்கான எளிய இயற்கையான மற்றும் காலத்தால் சோதிக்க

யோகா உடலை வளைப்பதற்கான பயிற்சி மட்டுமல்ல, மனதை ஒருமுகப்படுத்தும் கலையும் கூட. உணர்வுகளை ஒழுங்குபடுத்தும் அறிவியலும் மனிதனை தன்னுடன் இணைக்கும் ஆன்மீக பாதையும் ஆகும். உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் இடையே ஒரு பாலமாக விளங்கும் யோகா அமைதியான தனி மனிதனையும் ஆரோக்கியமான சமூகத்தையும் உருவாக்கும் வல்லமை கொண்டது. உலக நலனே தனி மனித நலனின் அடித்தளம் என்ற உயர்ந்த சிந்தனையை பிரதிபலிக்கும் வகையில் ஆண்டுதோறும் June 21 அன்று சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. உடலின் மொழியையும் மனதின் அமைதியையும் புரிந்து கொள்ள உதவும் யோகாவின் மகத்துவத்தை பகிர்ந்து கொள்ளும் இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வர

0: யோகா தரும் ஆரோக்கியம், அமைதி, ஆனந்தம் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறை உதவி மருத்துவ அலுவலர் மருத்துவர் ரமேஷ் பாபு அவர்கள்.
1: முதலில் ஒரு சிறிய கேள்வி. இன்று மனிதன் எதையும் வேகமாக செய்து முடிக்கின்றான். உணவு சாப்பிடுவதில் வேகம், தான் செய்கின்ற வேலைகளில் வேகம், தகவல் தொழில்நுட்பத்தில் வேகம், தன்னுடைய வாழ்க்கை முறையில் வேகம். ஆனால் அவனுக்குள்ள ஒரு கேள்வி, மனம் அமைதியாக இருக்கின்றதா, என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றதா? இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகளாவில் அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன தான் அனைத்துலேயுமே வளர்ச்சி இருந்தாலும் அவனுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றதா, அவன் மனம் ஆரோக்கியமாக இருக்கின்றதா, இந்த கேள்வியோட பாதையில் அவன் போய்கொண்டே இருக்கின்றான். முன்பு மக்கள் அதிகம் நடந்தார்கள், உடல் வேலையை எப்பொழுதும் செய்து கொண்டிருந்தார்கள், குடும்பமாக பேசினார்கள், இயற்கையோடு வாழ்ந்தார்கள். இன்று குறைந்த இயக்கம், உடல் உழைப்பு வந்து மிக குறைந்த போயிடுச்சு. வேகமான வாழ்க்கை, அதிக தகவல், குறைந்த கவனம், இதனால் உடலிலும் மனதிலும் மெதுவான மாற்றங்கள் ஆரம்பமாகின்றன. முதிர்வு வயது கூடுவது மட்டுமல்ல, முதிர்வு என்பது பிறந்த நாளில் மெழுகுவர்த்தி கூடுவதல்ல. உடல், மனம், உறவுகள், வாழ்க்கை தரம், இவை எப்படி பாதுகாக்கப்படுகின்றன என்பதுதான் முக்கியம். ஒருவர் 70 வயதிலும் உற்சாகமாக இருக்கலாம், மற்றொருவர் 40 வயதிலேயே சோர்வு இருக்கலாம். இன்று கழுத்து வலி, முதுகு வலி, கண் சோர்வு, மன சிதறல் இவை அதிகரிக்கின்றன. உடல் ஓய்வில் இருக்கிறது, மனம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் உலகம் யோகாவை மீண்டும் பார்க்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அணிந்த மனிதர்களும் இயக்கத்துடன் எதிர்பார்க்கும் தங்களுடைய மதத்திற்காக அல்ல, தங்களுடைய இனத்திற்காக அல்ல, தங்களுடைய மனம் ஒரு அமைதியை நோக்கி செல்கின்றதா, அதற்காக நம்மளோட இந்தியா உருவாக்கிய உலகளாவிய யோகா தினம். இங்கு மதம் மட்டுமல்ல, உடற்பயிற்சி மட்டுமல்ல, இது வாழ்க்கையை சமநிலைப்படுத்தும் ஒரு நடைமுறை. யோகா உடல், மூச்சு, மனம், இந்த மூன்றையும் இணைக்கும் ஒரு பாலம். யோகா மூன்று கதவுகளையும் திறக்கின்றது. அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆசனம், பிராணயாமம் மனதனை தெளிவுபடுத்துகின்ற முக்கியமான ஒரு கருவியாக இருக்கின்றது. ஆசனம் உடலை மீண்டும் உயிர்ப்பிக்கின்றது. இன்று பலருக்கு உடல் வலி இல்லை, உடல் விழிப்புணர்வு இல்லை. சில நிமிட ஆசனம் உடலை இயக்குகிறது, நெகிழ்வை அதிகரிக்கின்றது, இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகின்றது. உடல் நமக்காக தினமும் வேலை செய்கிறது. நாம் உடலுக்கு நேரம் தருகிறோமா? பிராணயாமம் மறந்து போன மருத்துவம். ஒரு மனிதன் கோபமாக இருக்கும்போது மூச்சு எவ்வளோ வேகமாக இருக்கின்றது, அமைதியாக இருக்கும்போது மூச்சு மெதுவாக இருக்கும். அதனால் யோகா சொல்கிறது, மூச்சை மாற்றினால் மனதின் அனுபவமும் மாறலாம். சில நிமிட அமைதியான சுவாசம் நாளையே மாற்றக்கூடும். மனிதனின் புதிய நோய் லோன்லினஸ். இன்று மக்கள் தனியாக இல்லை, ஆனால் தனிமையில் இருக்கிறார்கள். நண்பர்கள் இருக்கிறார்கள், தொடர்புகள் இருக்கின்றன, ஆனால் மனம் கேட்கின்றது, என்னை யார் உண்மையாக புரிந்து கொள்வார்கள்? லோன்லினஸ் அல்லது அலோனினஸ். லோன்லினஸ் என்பது என்னிடம் யாரும் இல்லை, அலோனினஸ் என்பது என்னுடன் நான் இருக்கிறேன். ஓசோ கூறுகிறார், தனிமை என்பது மற்றவர்களின் இல்லாமையல்ல, உங்களோடு நீங்கள் இல்லாத நிலை. அவர் கூறுவது, சிறிது நேரம் அமைதியாக இருங்கள், மூச்சை கவனியுங்கள், உங்களை சந்தியுங்கள். யோகா உடலை மட்டும் மாற்றாது, யோகா உடலை மென்மையாக்கும், மூச்சை அமைதிப்படுத்தும், மனதை மெதுவாக்கும், வாழ்க்கையை உணரவை. இன்றே தொடங்கலாம். தினமும் 10 நிமிட நடை, 10 நிமிடம் ஆசனம், 5

ஐந்து நிமிட மூச்சு, ஐந்து நிமிடம் அமைதி. இது பெரிய மாற்றம் போல் தெரியாது, ஆனால் ஆண்டுகள் கழித்து அதன் மதிப்பு தெரியும். குழந்தைகளுக்கு எப்படி யோகா சொல்லித்தரலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, குழந்தைகள் ஒரு 6 வயதில் அடைந்திருந்து அவங்களுக்கு யோகாவை ஒரு முக்கிய வாழ்க்கை முறையாக கொண்டு வரலாம். எளிய உடல் பயிற்சி, மொபிலிட்டி எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கை, கால், கழுத்து, முதுகெலும்பினுடைய வளைவு திசைகளை நாம் கொண்டு வந்து விளையாட்டுத்தனத்தினுடைய ஒரு யோகா முறைகளை அவங்களுக்கு பயிற்சியாக வழங்கலாம். அது வந்து சொல்லும் பொழுது அவங்களுடைய விளையாட்டு இதுலேயே அது வந்து பார்த்தீங்கன்னா யோகாவும் அப்படியே ஒரு அணிச்சை செயல் போல் அவங்களுக்கு பயணத்தை மேற்கொள்ளும். அதே மாதிரி சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா வயது ஆனவர்கள் வீக்கான பாடியாக இருக்கும், அவங்களுக்கு நடக்கிறதோ உட்காந்து எந்திரிக்கிறதோ சிரமமாக இருக்கும், அவங்க எப்படி யோகா பண்ணலாம், அவங்களுக்கு வந்து மூச்சு பயிற்சி எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர்கள் எந்த பொசிஷனில் இப்போ வந்து உட்கார்ந்த நிலை இருக்காங்கன்னா அந்த உட்கார்ந்த நிலையிலேயே சில ஆசனங்கள் இருக்கின்றது. சேரில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுதே கைகளை மேலே தூக்கிறது, அந்த மேலே கையை மேலே தூக்கும் பொழுது அதனுடன் மூச்சை உள்ளே இழுக்கணும், கையை கீழே கொண்டு வரும் பொழுது மூச்சை வெளியே விடணும், இதில் கவனத்தை கொண்டு வந்து அந்த யோகாவை செய்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தை முன்ன மெது கொண்டு வந்து அதில் வந்து காற்றை வெளியே விட்டுக்கிட்டே முன்னே கொண்டு வரணும், காற்றை உள்ளிழுத்துட்டு கழுத்து பின்னாடி கொண்டு வரணும். இப்போ செய்யும் பொழுது மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். சில ஆசனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்த நிலையிலேயே பாதத்தை தொடுறது, உட்கார்ந்த நிலையிலேயே கையை மேலே தூக்குறது, இது வந்து பாதாசனம் இல்லாத அர்த்த சக்கராசனம், இது வந்து நின்றுட்டு செய்யறது, அதை உட்காந்துட்டே செய்யும் பொழுது அதே பொசிஷனில் அவங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்குது. இது மாதிரி அவங்க செய்யலாம். பெட்டில் படுத்துட்டு இருக்கும் பொழுது இன்னொருத்தவங்களோட உதவியுடன் காலை மேலே தூக்குறது, அது வந்து பார்த்தீங்கன்னா விபரீத கிரணி என்ற ஆசனத்தை செய்யலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நாவுக்காசனம் என்பது படகு போல் இருக்கிற ஆசனம், அதே வந்து கையை மட்டும் மேலே தூக்கி கையை கீழே கொண்டு வந்து செய்யும், ரெண்டுக்குமே வந்து சேம் எஃபெக்ட் கிடைக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பயப்பட தேவையில்லை, அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்கின்றார்களோ அதே சூழ்நிலையில் அந்த ஆசனங்களை செய்யலாம். சில மூச்சு பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சிகள் சில பேர்த்துக்கு வந்து சளி பிரச்சனை அதிகமாக இருக்கும், வயது வந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சளி அதிகமாக இருக்கும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காற்றை உள்ளே இழுக்கிறது வெளியிடுறதுல சிரமம் ஏற்படும். அப்போ என்ன செய்யலான்னா அவங்களால் என்ன முடியுமோ அதை எண்ணிக்கையின் அடிப்படையில், இப்போ காற்றை உள்ளே இழுக்கிறது, இப்போ 10 எண்ணிக்கை காற்றை நான் உள்ளே இழுக்கிறேன், அந்த 10 எண்ணிக்கையில் காற்றை வெளியே விடுறேன், இதை வந்து மனதில் வைத்து கொண்டு எண்ணிக்கையின் அடிப்படையில் அவங்க சுவாசம் பண்ணும் பொழுது அந்த பிராணாயாமத்தினுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கோ அதே சேம் எஃபெக்ட் அவங்களுக்கு கிடைக்கின்றது. சில இதை வந்து பார்த்தீங்கன்னா விரல்களை மடக்கி காற்றை உள்ளே இழுக்கிறது, விரல்களை நீட்டி காற்றை வெளியே விடுகிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தட் தான். பெரியவர்கள் லைட்டான யோகாசனம் செய்யும் பொழுது அவங்களுடைய வளர்ச்சிதை மாற்றம் நன்றாக அடைந்து அவங்களுக்கு இரத்தத்தின் அளவு இன்க்ரீஸ் ஆகுது, இரத்தத்தின் ஆக்சிஜன் அளவு இன்க்ரீஸ் ஆகுது, அதே சமயத்தில் வந்து சர்க்கரையின் அளவு குறைந்து ஒரு நல்ல சக்தியை உண்டு பண்ணுகின்றது. அதனால் உங்களுடைய யோகாவை உங்கள் பயணத்தில் தொடருங்கள்.

இப்போ இருக்கின்ற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் தகவல் தொழில்நுட்பம், அதனால் வந்து மீடியா திரை, இதில் தான் அவங்க வந்து அதிக கவனத்தை கொண்டு போகின்ற சூழல் கட்டாயம் இருக்கின்றது. இதிலிருந்து நாம் விடுபடவே முடியாது. ஆனால் ஆரோக்கியத்தையும் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 6000 ஸ்டெப்ஸ் அவங்க நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பில்லோ, அது வந்து பார்த்தீங்கன்னா லங் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது. இந்த ஏர் பில்லோ வாங்கி டெய்லி காலையில் அதை வந்து ஃபில்லப் பண்ணி காற்றை உள்ளி ஃபில்லப் பண்ணி காற்றை வெளியே விடணும், திருப்பியும் காற்றை உள்ளி இது பண்ணி ஃபில்லப் பண்ணலாம். இது மாதிரி 3 முறை, காலையில் 1 தட்டி, மதியானம் 1 தட்டி, சாயந்தரம் இரவு. இது செய்யும் பொழுது அவங்களுடைய லங் வால்யூம் நல்லா இம்ப்ரூவ் ஆகி அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் இம்ப்ரூவ் ஆகுது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்கையில் படுக்கும் பொழுது 20 சுவாசமாவது 2 கால்களையும் சுவரில் வைத்து செங்குத்தாக வைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா மூளைக்கு தேவையான பம்பிங் ஆக்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. இது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் அவங்க செய்யலாம். அதே மாதிரி வந்து டெய்லி 10 நிமிடம் அவங்க வந்து வீட்டை துடைக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. அந்த வீட்டை துடைக்கும் பொழுது அவங்களுடைய அப்டமனுடைய ஃபேட் வந்து லூஸ் ஆகி அந்த அப்டமனுடைய ஃபேட் கம்மியாகுது. இது மாதிரி சில கர்ம யோகத்தையும் அவங்க செய்து கொண்டிருந்தால் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஃபஸ்ட்டு யோகாவை தொடங்குவதற்கு இப்பொழுது டைம் இருக்கா, அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, எந்த எப்படின்னு யோகாக்காக டைம் ஒதுக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த குவஸ்டின் கேட்குறாங்க. உங்களுடைய குளியல் அறையில் 10 நிமிஷம் ஒதுக்குனீங்கன்னா அதில் 2 நிமிஷம் யோகா.

அல்லாஹ்வுக்காக ஒதுக்குங்க. அந்த ரெண்டு நிமிஷம் கையை காலை மேலே தூக்குங்க, உங்களுடைய பாதத்தை தொடர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதை ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. அதில் வந்து உங்களுடைய கவனத்தையும் உங்கள் மூச்சையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்த முடியுதான்னு பாருங்கள். அவ்வாறு செயல்படுத்த முடிஞ்சிச்சுன்னா உங்களுடைய மனம் உற்சாகத்தை அடைந்து நீங்கள் அதிலிருந்து அந்த பயணத்தை ஈஸியாக தொடங்கி இதுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களை அறியாமலேயே உங்களுடைய வாழ்க்கையில் ஒட்டிக்கொள்ளும் என்பதை நான் உறுதியுடன் கூறுகின்றேன். நண்பர்களே, வயதை நிறுத்த முடியாது, ஆனால் வயதை அனுபவிக்கும் முறையை மாற்ற முடியும். வாழ்க்கை நீளமாக இருப்பதை விட வாழ்க்கை உயிரோட்டமாக இருக்க வேண்டும். திரையில் உலகத்தை பார்த்தோம், இனிமேல் உள்ளே இருக்கும் உலகத்தை பார்ப்போம். இத்தனை நாள் வெளியில் சுவையை தேடினோம், இனிமேலாவது உங்கள் இயற்கை தன்மையினை ருசியுங்கள். ஒரு ஆசனம், ஒரு மூச்சு, ஒரு அமைதி, ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குங்கள். தினமும் யோகா தினத்திலிருந்து உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் ஒரு ஆசனத்தையும் ஒரு மூச்சு பயிற்சியையும் செய்து உங்களுடைய வயதினுடைய சுவையினை முழுவதுமாக அனுபவித்து உங்களுடைய ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு

0: ருசியுங்கள். ஒரு ஆசனம், ஒரு மூச்சு, ஒரு அமைதி, ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குங்கள். தினமும் யோகா தினத்திலிருந்து உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் ஒரு ஆசனத்தையும் ஒரு மூச்சு பயிற்சியையும் செய்து உங்களுடைய வயதினுடைய சுவையினை முழுவதுமாக அனுபவித்து உங்களுடைய ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய பாதையில் அனுபவிக்க உதவுங்கள்.
1: யோகா என்பது சில ஆசனங்களின் தொகுப்பு மட்டுமல்ல, அது மனிதனை அவனுக்குள்ளேயே பயணிக்க செய்யும் வாழ்வியல் நெறி. உடலின் ஆரோக்கியம், மனதின் அமைதி, சிந்தனையின் தெளிவு மற்றும் வாழ்க்கையின் சமநிலை ஆகியவற்றை ஒருங்கே வழங்கும் அரிய வரமாக யோகா திகழ்கிறது. நிறைந்த உலகமும் உருவாகட்டும் என்ற நம்பிக்கையுடன் யோகா குறித்த பல்வேறு தகவல்களை வழங்கினார் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறை உதவி மருத்துவ அலுவலர் மருத்துவர் ரமேஷ் பாபு அவர்கள். நேயர்கள், இதுவரை கேட்டது வளம் பெறுவோம், நலம் பெறுவோம், யோகா சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நவீன யுகத்தில் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு துணை நிற்கும் யோகா. படைப்பு தருமபுரி வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை காயத்ரி வெங்கட்ராகவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், ஈரோடு கே எஸ் நாகராஜன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். ஐயனே நடனமாடிய பொற்பாத என்ற முத்துதாண்டவர் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். சாவேரி ராகம் மிஸ்ர சாப்பு தாளம்.

நேரம் இப்பொழுது 9:17:25. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் காயத்ரி வெங்கட்ராகவன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஈரோடு கே எஸ் நாகராஜன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியிலடுத்து சரவண பவகுகனே என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் மத்தியமாவதி, ஆதி தாளம்.

நிகழ்ச்சி நிறைவாக பெற்ற தாயும் என்ற விருத்தம் அதனை தொடர்ந்து எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி என்று தொடங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல் ராகம் அமிர்தவர்ஷினி ஆதி தாளம்.

அரங்கிசையில் இதுவரை காயத்ரி வெங்கட்ராகவன் அவர்களின் பாட்டு கேட்டோம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஈரோடு கே எஸ் நாகராஜன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங்.

0: நேரம் காலை 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் புதிய கட்டிடத்திற்கு புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களின் முன்னேற்றமும் அவசியமானது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜயின் பிறந்த தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனர். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் நேற்று சுமூகமாக நடைபெற்றதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே தனியார் தொழிற்சாலையில் அமோனியா கசிவால் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த விபத்து குறித்து சட்டப்பேரவையில் மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் அவை விதி எண் 110 கீழ் இன்று விளக்கம் அளித்தார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரலையில் ஒலிபரப்பப்படுவதால் உறுப்பினர்கள் மிகுந்த கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை, சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில்

இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கலிபோர்னியாவில் நேற்று நடைபெற்ற ஈரான் பெல்ஜியம் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் காலை 10:03. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1669 கிலோஹெர்ட்ஸ். எனக்கு பிடித்த பாடலை

நெடுங்கலை 10:46. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸ். எனக்கு பிடித்த பாடல்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: வணக்கம், நான் நிழல்கள் ரவி பேசுறேன்.
4: துள்ளி துள்ளி போகும் பெண்ணை சொல்லி கொண்டு போனால் என்ன, கண்ணி உந்தன் பேர் என்ன?
3: நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்கள். வளர்க வளம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களின் முன்னேற்றமும் அவசியமானது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜயின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் முதலமைச்சருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் நேற்று சுமூகமாக நடைபெற்றதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே தனியார் தொழிற்சாலையில் அமோனியா கசிவால் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த விபத்து குறித்து சட்டப்பேரவையில் மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் அவை விதி 110 கீழ் இன்று விளக்கம் அளித்தார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். புதிய காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். கோவை, சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் எகிப்த் 3-1 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் முற்பகல் 11:03. இனி

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் மதுரை தென்றல்.

நேரம் பகல் 12:01. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலே 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 இசை மேடை, தோப்பூர் பி சாய்ராம் அவர்களின் பாட்டு, 12:40 தமிழர் செய்திகள், 12:50 மெல்லிசை, பகல் 1:00 விளம்பரதார நிகழ்ச்சிகள், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி எழுத்தாளர் மித்ரா அழகுவேல் அவர்களுடன் ஒரு நேர்முகம், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 பாரதியார் பாடல், பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 மதுரை தென்றல், 2:40 ஹிந்தி மொழி பாடல் பயிற்சி, ஆசிரியர் என் புவனேஸ்வரி, மாணவர் ஹரிஷ் பண்டாரி, 2:55 வானிலை அறிக்கை, 3:00 ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறும். எமது மாலை ஒலிபரப்பில் குறளமுதம் 301 தொடங்கி 5:30 மதுரை தென்றல், 6:00 நிகழ்ச்சியின் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள், எழுதியவர் திருமலை குமார் அவர்கள். 7:15 தமிழர் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் மாடித்தோட்டம் அமைப்பது குறித்து GST மற்றும் கஸ்டம்ஸ் கூடுதல் ஆணையர் செரின் சோமிதரன் அவர்கள் தரும் தகவல்கள் பகுதி 2. 8:00 செய்தி சுருக்கம், 8:05 மதுரை தென்றல்.

8:30 அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் பெண் தொழில் முனைவோருக்கான பயிற்சியாளர் எஸ் சரோஜினி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி. உடன் உரையாடுகிறார் கேவல் முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல். இரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:30 இசை பேருரை சென்னை அஞ்சல். டிஎஸ் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் தியாகராஜ தீர்த்த யாத்திரை. இரவு 10:30 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 ஒளிபரப்பு. இனிதே நிறைவு பெறும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் தோப்பூர் பி சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். என்ன ரக்ஷிசோ என தொடங்கும் புரந்தரதாசர் தேவர்நாமா சுபபந்துவராளி ராகம் ரூபக தாளம்.

0: இதுவரை தோப்பூர் பி சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
0: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று இரண்டு நாள் பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் எல்லைப்பகுதி பாதுகாப்பு குறித்து இன்று முதல் நான்கு நாட்கள் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் எபிலார்டோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று இரண்டு நாள் பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். இந்த பயணம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். மங்கோலிய வெளியுறவு அமைச்சர் பேட்ஸ்கேயை தாம் சந்தித்து பேச இருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமது மங்கோலிய பயணத்தை முடித்துக்கொண்டு டாக்டர் ஜெய்சங்கர் வரும் புதன்கிழமை தென்கொரியா செல்கிறார். அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் சோஹென் மற்றும் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசவுள்ளார். ஜெய்ஜூவில் உள்ள அமைதிக்கான அமைதி கூட்டத்தில் அவர் பேசவுள்ளார். அப்பகுதியில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்தும் டாக்டர் ஜெய்சங்கர் விவாதிக்க உள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களில் எல்லை பாதுகாப்பு மற்றும் நாட்டின் வெளியுறவு கொள்கை தொடர்பான விஷயங்கள் குறித்து திரு சசி தரூர் தலைமையிலான வெளியுறவு விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு இன்று தமது ஆய்வை தொடங்கியுள்ளது. ஜம்மு, ஸ்ரீநகர், கார்கில், லே ஆகிய இடங்களுக்கு நேரடியாக சென்று இந்த குழு நான்கு நாட்கள் ஆய்வு மேற்கொள்கிறது. சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தை இந்தியா தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கும் சூழ்நிலையில் அண்டை நாடுகளுடனான இருதரப்பு உறவுகள் குறித்தும் இக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி மற்றும் சர்வதேச எல்லைப் பகுதிகளில் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தடுப்பது மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு தீர்வு காண்பதற்கான முயற்சிகள் குறித்தும் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு செய்ய உள்ளது. கிழக்கு லடாக் பகுதியில் அமைந்துள்ள சீனாவுடனான எல்லைக்கோட்டு பகுதியில் தற்போது நிலவும் சூழ்நிலை குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. இரண்டு யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த அரசு மற்றும் ராணுவ அதிகாரிகளுடன் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட உள்ளது. இக்குழு புதுதில்லியிலிருந்து புறப்படும் முன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி அண்டை நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்டுள்ள உறவுகள் மற்றும் வெளியுறவு கொள்கைகள் குறித்து விளக்கினார். மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழக அரசால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து சில கட்சிகளின் உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், இந்த அணை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என முதலமைச்சர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் பிரதமரை நேரில் சந்தித்து இது தொடர்பாக வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார். காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண புதிய நடுவர் மன்றம் அமைப்பதால் ஏற்கனவே

0: உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் திரு ஆனந்த் விளக்கமளித்தார். தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் விபத்து நடைபெறாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கண்டிகை பேரில் நேற்று ஏற்பட்ட விபத்து குறித்து பேரவையில் விதி 110 கீழ் விளக்கமளித்த அமைச்சர் உயிரிழப்பை தடுக்கும் வகையில் மாநில அரசு துரிதமாக செயல்பட்டதாக தெரிவித்தார். கோவாவில் இரும்பு தாது சட்டவிரோத சுரங்க முறைகேடு தொடர்பான வழக்கில் 1023 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்க இயக்குநரகம் முடக்கியுள்ளது. இது தொடர்பாக அந்த இயக்குநரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் சல்கோகர் மைனிங் இண்டஸ்ட்ரீஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்க இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் 2 பயணமாக இன்று மத்திய பிரதேச மாநிலம் போபால் செல்கிறார். இன்று மாலை போபால் மாவட்ட ஆட்சியருடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். நாளை தேவாஸ் மாவட்டத்தில் உள்ள டோகாகுயி என்ற கிராமத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டங்களை டாக்டர் எல் முருகன் தொடங்கி வைக்கவுள்ளார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்கின்றனர். உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும். உறுப்பு நாடுகள் எதிர்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு சவால்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ள பிரிக்ஸ் குழு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட உள்ளது. கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் அபிலார்டோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதிபர் தேர்தலில் இடதுசாரி வேட்பாளர் இவான் கெப்பிடாவை அவர் வென்றார். எஸ்பிரியா 1,29,00,000 வாக்குகளும் கெப்பிடா 1,27,00,000 வாக்குகளும் பெற்றனர். அமெரிக்கா, அர்ஜென்டினா, சிலி நாடுகளின் தலைவர்கள் எஸ்பிரியா வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவுடன் 428 மில்லியன் டாலர் மதிப்பிலான பாதுகாப்பு தளவாடங்களை வழங்க அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி அதிநவீன ஹோவிட்சர் பீரங்கிகள், அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்டவற்றை இந்தியாவிற்கு வழங்க இருப்பதாக அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தளவாடங்களை வழங்குவதுடன் அவற்றின் பராமரிப்பிற்கு தேவையான உதிரி பாகங்கள் மற்றும் பிற சேவைகளை வழங்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய பொறியாளர்களுக்கு உரிய பயிற்சி, தொழில்நுட்ப சேவைகளையும் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை 3% குறைந்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தைகளை அடுத்து கச்சா எண்ணெயின் விலை குறைந்துள்ளது. ஈரானிலிருந்து ஏற்றுமதி அதிகரிப்பதற்கும் ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற போக்குவரத்திற்கும் வழி ஏற்பட்டுள்ளதால் கச்சா எண்ணெய் விலை சற்று குறைந்துள்ளது. சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய் 1 $79 அமெரிக்காவின் மேற்கு டெக்சாஸ் கச்சா எண்ணெய் பீப்பாய் 1 $75 உள்ளது. மேற்கு வங்கம் ஜல்பாய்குடியில் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. அரசு போக்குவரத்து கழக பேருந்தும் ட்ரக்கும் மோதிய விபத்தில் இந்த விபத்து நேரிட்டது. காயமடைந்த 25 பேர் ஜல்பாய்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அம்மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ஆனந்தமய் பர்மன் மருத்துவமனைக்கு நேரில் சென்று காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இரங்கல் தெரிவித்துள்ளார். பஞ்சாப், ஹரியானா, உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், கர்நாடகா, கோவா, அசாம், மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, கிழக்கு உத்தரப்பிரதேசம், கிழக்கு

0: மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 1 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று சீன தைப்பேயை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்று இரவு 9 மணிக்கு நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் எகிப்த் 3-1 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. டலாஸில் இன்று இரவு 10:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் அர்ஜென்டினா ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை 2:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் ஈராக்குடன் மோதுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் அடுத்த மாதம் 14ஆம் தேதி தொடங்குகிறது. முதல் போட்டி எஜ்பஸ்டனில் 14ஆம் தேதியும், இரண்டாவது போட்டி கார்டிஃபில் 16ஆம் தேதியும், மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டி லார்ட்ஸில் ஜூலை 19ஆம் தேதியும் நடைபெற உள்ளன. முன்னதாக இந்தியா அயர்லாந்துக்கு எதிராக 2 20-20 கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 நாள் பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் எல்லைப்பகுதி பாதுகாப்பு குறித்து இன்று முதல் 4 நாட்கள் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் எபிலாஜோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50, 10:00 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்றும் நாளையும் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். நாளை மறுநாள் 24ஆம் தேதி என்றும், அதற்கு அடுத்த நாள் 25ஆம் தேதி என்றும் காற்று இதே வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கர்நாடக, கேரள கடலோர பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், லட்சத்தீவுகளின் கடற்பரப்பு, தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் இன்றும் நாளையும் வீசக்கூடும். நாளை மறுநாள் 24ஆம் தேதியன்று காற்று இதே வேகத்தில் கர்நாடக கடலோர பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். 25ஆம் தேதியன்று கர்நாடக கடலோர பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளிலும், 26ஆம் தேதியன்று கர்நாடக கடலோர பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். இந்நாட்களிலும் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. மேற்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.6 முதல் 1.7 மீட்டராக நாளை இரவு 7 மணி வரை இருக்கக்கூடும். கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அந்தர்வேதி முதல் பெருமல்லபுரம் வரை அலைகளின் வேகம் நாளை இரவு 7 மணி வரை 1.7 முதல் 1.8 மீட்டராக இருக்கக்கூடும். கிருஷ்ணா கடலோர பகுதிகளில் நச்சுகுண்டா முதல் வெதகொள்ளப்பள்ளம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.6 முதல் 1.7 மீட்டராக இருக்கக்கூடும். விரிவான வானிலை அறிக்கை 1:55 கேட்கலாம். மெல்லிசை பாடல்கள். டிஎல் மகராஜன் பாடியுள்ள பாடல், உடன் பாடியவர் ஜெயஸ்ரீ ஜெகன். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பாடலை கேட்க உள்ளோம்.

மெல்லிசை பாடல்களில் அடுத்து நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை இயற்றிய பாடல். பாடியவர்கள் எல். சங்கர் ராஜா, அமிர்தா. இசை கே. பத்மநாபன்.

0: இசை பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 1:40 நொடி. ஆகாஷ்வாணி
1: சொல்லுங்க.
2: சரியா தொடங்குங்க.

0: 54 people, while 18 others remain missing. According to official reports, the blast occurred in the Ras Laffan industrial area last night, one of the world's most important energy hubs, during ongoing efforts to resume operations at the facility following earlier disruptions linked to regional conflict. The incident triggered a major fire at the Barzan gas supply facility, prompting emergency response teams to rush to the site. Benchmark domestic equity indices were trading around 0.5% up in afternoon trade. Today, the Sensex climbed 360 points to 77,163, while the Nifty rose 105 points to 24,118 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: நேரம் 1:10.
2: ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி.
3: இன்றைய நிகழ்ச்சியில் கவிஞரும் கதாசிரியருமான மித்ரா அழகுவேல் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் யாழினி.
1: அனைத்து வானொலி நேயர்களுக்கும் வணக்கம். என்னுயிர் தொழில் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் யாழினி. இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் நம்மளோட இருக்காங்க. இலக்கியம் சார்ந்து அப்படின்னு பேசும்போது எண்ணம் எதுவாக இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு வயது மூத்தவர்கள் அப்படிங்கிற மாதிரியான சில தாட்டோட இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய ஒரு இளம் எழுத்தாளர், அதுவும் எழுத்து சார்ந்து மட்டும் இல்லாம மீடியாலையும் அவங்க வந்து இருக்காங்க. இரண்டு துறைகளிலும் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை அப்படின்னு சொல்லலாம். பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப இத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, அது இந்த சின்ன வயசுல இவ்வளவு எழுத முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் கொடுக்கற மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி தான் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில வந்திருக்காங்க. காதலூரி கனியும் காழ்வை, மின்னவிற்பூ, முற்றா இளம்புல் அப்படிங்கிற மூன்று கவிதை தொகுப்புகள் அவங்களோட இது வரைக்கும் வெளிவந்திருக்கு. கார்மலி அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பும் அவங்களோட வெளிவந்திருக்கு. இன்னைக்கு என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில நம்மளோட சிறப்பு விருந்தினராக வந்திருக்கவங்க எழுத்தாளர், அதே போல கதாசிரியர் மித்ரா அழகுவேல் அவர்கள் இன்னைக்கு வந்திருக்கு. வணக்கம் மேம்.
4: வணக்கம்.
1: நிகழ்ச்சிக்கு வந்தது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து கண்டிப்பா ஒரு ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட நிறைய பதிவுகள் நான் படிச்சிருக்கேன், அதே மாதிரி உங்களோட கவிதைகள் நான் சிலதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும் போது, சாதாரணமாக ஒரு பெண்கள் சார்ந்து பேசக்கூடிய ஒரு அபிப்பிராயம் அப்படிங்கறது தவிர்த்து, ஒரு ரியாலிட்டி சார்ந்து எதையும் ஒரு மிகைப்படுத்துதல் இல்லாம, இல்ல அது வந்து கொஞ்சம் குறையா சொல்றது அப்படிங்கறது இல்லாம, ஒரு என்ன ரியாலிட்டி இருக்கும் அப்படிங்கறதுக்குள்ளாக நீங்க பேசியிருக்கிறது அப்படிங்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ முதல்ல எனக்கு இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னா, ஏன்னா எழுத்தாளர் அப்படிங்கிறது தாண்டி மீடியாக்குள்ள நீங்க இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இதுதான் தோணுச்சு. ஏன்னா பொதுவாகவே பெண்கள் வீட்டில் வந்து ஒரு பெண் பிள்ளைகள் அப்படி இருந்ததுன்னா பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு முதல் விஷயங்களுக்கு வந்து இந்த ஒரு துறைக்குள்ளே தான் போகணும், ஒன்று டீச்சர் ஆகணும் இல்லை டாக்டர் ஆகணும் இந்த மாதிரியான ஒரு எண்ணம், இல்லை என்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறது. ஆனால் இதை தாண்டி ஒரு எழுத்து துறைக்குள்ளே வர்றது இல்லை ஒரு மீடியாக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது எந்த ஒரு பெற்றோரும் அவ்வளோ சுலபமாக ஒத்துக்க முடியாத, இல்லை யாரும் அந்த அளவுக்கு பெர்மிஷன் கொடுக்காத ஒரு துறை. அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த மித்ரா அழகுவேல் ஒரு கவிஞராகவோ இல்ல கதாசிரியராகவோ மாறின அந்த பயணம் எப்படி நிகழ்ந்தது?
4: அது எப்படி நிகழ்ந்ததுன்னு என்னால தெளிவா வந்து சொல்ல முடியல. ஆனா எனக்கு இப்ப நீங்க கேக்குறப்ப எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, நான் எனக்கு வந்து சின்ன வயசுல ஒரு 9th 10th இருக்கும், நம்ம அந்த பருவத்துக்குள்ள வந்து போவோம், படிப்புல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம், அந்த மாதிரி சில டைவர்ஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கோம். அப்போ எங்க அப்பா வந்து எங்க வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்டெல்லாம் கிடையாது, எனக்கு சுதந்திரம் வந்து தேவைக்கு அதிகமாகவே எனக்கு கொடுக்கப்பட்டுருந்துச்சு எங்கள் அப்பா அம்மானால. அப்போ வந்து ஒரே ஒரு விஷயம் எனக்கு சொன்னார் என்னென்னா, எங்கள் அப்பா டிரைவராக இருந்தார், நார்த் இந்தியாவுக்கு அந்த மாதிரி லாரியில் வந்து போயிட்டுருப்பார். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி டே அண்ட் நைட் தெரியாத ஊரில் தெரியாத இடங்களில் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது ஊரே தூங்கிட்டுருக்கோம், நம்ம மட்டும் முழிச்சிட்ருப்போம். சம்டைம்ஸ் நமக்கு தோணும், எதுக்கு இந்த வாழ்க்கை, எதுக்கு நம்ம நோக்கம் என்ன, எதுக்கு பிறந்தோம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறப்போ எனக்கு என்ன தோணும், நம்ம பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்காக தான் நம்ம வாழ்கிறோம், அவங்களுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு தோணும். நாளைக்கு நீ உன்னோட 40 வயசுல இதை யோசிச்சு பார்க்குறப்போ உனக்கு இது தோணக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொன்னார். நம்மளோட வாழ்க்கையோட பர்பஸ் என்னன்னு யோசிக்கிறப்போ நான் என் பிள்ளைங்களுக்காக வாழ்கிறேன்னு வந்து உனக்கு தோணக்கூடாது, அதுக்கு உனக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும், நீ தனியாக வந்து ஏதாவது பண்ணணும். நாளைக்கு வந்து அம்மா மாதிரி காசு வேணும், அதுக்கு அப்பா கிட்ட வந்து எதிர்பார்த்துட்ருக்கிற சுச்சுவேஷனில் நீ இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து எங்கள் அப்பா சொன்னார். அது வந்து என்னோடய பர்செப்ஷனை வந்து டோட்டலாக மாற்றிச்சு. ஏன்னா நமக்கு சுற்றி இருக்க இருக்கிற ஆட்கள் எல்லாமே இருப்பாங்க. நீங்கள் சொன்னது வந்து கரெக்ட். டீச்சர் டாக்டர்னு கூட யோசிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பொண்ணுங்க பிறந்தோடனே என்ன யோசிக்கிறதே எப்படி யோசிக்க ஆரம்பிப்பாங்கன்னா, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நகை சேர்த்தணும், நாளைக்கு 2 வயசு குழந்தைகிட்ட கூட கல்யாணத்துக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சொசைட்டியில் தான் எங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு இதை சொன்னாங்க, உன் பர்பஸ் வந்து குழந்தையாக மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி.

0: சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்திருக்கேன், நகர்ந்து வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு அவங்களோட பெர்செப்ஷன் வந்து முக்கியமான காரணமாக இருந்தது. அதை தாண்டி இலக்கியத்தை நோக்கி எப்படி வந்தேன் அப்படின்னா அதுக்கு நம்ம கவர்மெண்ட்டோட பாடத்திட்டம் தான் காரணம்.
1: ஓகே, இது வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு பதில்.
0: ஸோ என்னென்னா நம்மளுக்கு உங்களுக்கு உங்களுக்கு யாரும் இருக்குன்னு நினைக்க, நம்ம படிக்கிறப்பலாம் நமக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர்னு இருக்கும். செகண்ட் பேப்பர் வந்து ரொம்ப கடியாக இருக்கும் நம்மளுக்கு, எழுதி எழுதி கையெல்லாம் வடிச்சிடும், டைமும் பத்தாது, எதுவுமே பத்தாது. அப்போ நமக்கு அதில் வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒன்று ஒரு டாபிக் கொடுத்து அது கற்று எழுதணும், இல்லை ஒரு டாபிக் கொடுத்து அது கவிதை எழுதணும். நான் டைமை சேவ் பண்ணுங்கிறதுக்காக ஒரு டைம் அதில் வந்து கவிதை எழுதிட்டேன். அதை எங்கள் மிஸ் வந்து கிளாஸில் வந்து வாசிச்சு காமிச்சு சூப்பராக இருக்கு, செமையாக இருக்குது, இந்த வயசில் நீ நல்லா எழுதுறேன்னு சொல்லிட்டாங்க. அங்கேருந்து தான் நான் வந்து கவிஞர் அனுபவம் ஆரம்பித்தேன். ஸோ அப்படி எழுத்து வந்து அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. மற்றபடி சின்ன வயசில் இருந்து அப்போது எங்கள் வீட்டில் டிவியெல்லாம் இருக்காது. நான் சொல்கிறது நான் ஃபோர்த்து ஃபிஃப்த்து படிக்கும் போது வாசிப்பு வந்து அப்போருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ எங்கள் வீட்டில் வாசிப்பு பழக்கம் இருந்தது அவங்களுக்கு. ராஜேஷ்குமார், பாலகுமாரன் அந்த மாதிரி, லட்சுமி அந்த மாதிரியான நாவல்கள் வந்து எப்பயும் பெட்டி பெட்டியாக இருக்கும் எங்கள் வீட்டில். அப்போ இந்த பேக்கெட் நாவல்ஸ்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் வாங்கி வச்சுட்ருப்பாங்க. ஸோ நமக்கு லீவில் என்ன டிவியும் இல்லை, பொம்பளை பிள்ளைய வெளில விளையாடுறக்கும் அனுப்ப மாட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னா புக்கு படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படி அஞ்சு வயசில் ஸ்டார்ட் ஆனது தான் வாசிப்பு. ஸோ நான் எழுதணும்னு வர்றப்ப வந்துருன்னா அந்த தொடர் வாசிப்பு பழக்கம் எனக்கு கை கொடுத்துச்சு. இனிஷியல் லெவல் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லாமல் என்னால் சரளமாக எழுத முடிஞ்சுது வாசிப்பு பழக்கம் இருந்ததுனால.
1: உங்களோட இனிஷியலாக நீங்கள் கல்லூரி படிக்கும் போது ஒருவேளை என்ன ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ படிச்சிங்க?
0: உண்மையை சொல்லணும்னா எனக்கு அந்த மாதிரி இது கண்டிப்பாக ஆகணும் அப்படின்னு எனக்கு எந்த கனவும் இருந்ததில்லை. நான் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சேன், சம்பாதிக்கணும்னு நினச்சேன்.
1: அதாவது நான் எதிர்பார்ப்பதற்கு மாறான பதிலாம் வந்து கிடையாதுன்னா, யூஸ்வலாக வந்துட்டு ஸ்கூல்லலாம் சொல்லும் போது எடுத்தோடனே நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிச்சயமாக எல்லாருமே வந்து டாக்டர் ஆகணும் இப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து
0: நிம்மதியாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். என்னன்னா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ நம்மளை நம்ம என்ன நினைப்போம், அப்படியா இருந்தாலும் நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, ஸோ நம்ம இந்த ஊரில் இருக்க போகிறோமோ வேற எங்கேயாவது போக போகிறோமோ, அவன் விடுவானோ விட மாட்டான். ஸோ எதுக்கு தேவையில்லாமல் நம்ம கனவுகளை வளர்த்துக்கணும், எதாவது பண்ணுற மாதிரி தான் அப்புறமா யோசிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாலஜி இருந்தது. பட் என்னன்னா நான் எம்பிஏ முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால வந்து பிபிஏ ஜாயின் பண்ணேன். யூஜி பிபிஏ நல்லபடியா வந்து நல்ல டிஸ்டிங்ஷன்லயே பாஸ் பண்ணி முடிச்சேன். பட் எம்பிஏ வந்து பண்ண முடியாம போச்சு. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல எம்ஏ எக்கனாமிக்ஸ் வந்து பண்ணேன். ஸோ அப்ப அதோட பாதை வந்து எப்படி ஆச்சா, ஓகே பிபிஏ முடிச்சிருக்கோம், எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சோம், யூபிஎஸ்சி வேணா எழுதலாம், எழுதி பார்க்கலாம் அப்படிதான் இருந்ததே தவிர எனக்கு ஆப்ஷன்ஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணனே தவிர நான் எனக்கு சாலிடாக நான் இது ஆகணும் அப்படின்லாம் வந்து எனக்கு எனக்கு இப்போ வரைக்கும் நான் இது ஆகணும்லாம் எனக்கு இல்லை. நான் நிம்மதியாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போ வரைக்கும் எனக்கு.
1: நீங்கள் இப்போ சென்னைக்குள்ளே இங்கே வரீங்க, இப்போ உங்களோட சொந்த ஊர் நீங்கள் ஈரோடு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அதுலேருந்து சென்னைக்குள்ளே வரும்போது எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் ஒரு தெரியாத ஒரு இடத்துக்கு வர்றது, அங்கே வந்து சர்வைவ் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு சவாலான ஒரு விஷயம். அந்த ஒரு ஃபேஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க?
0: அது ஒரு தைரியம் தான் நான் சொல்லுவேன், நான் அதை ஃப்ளெக்ஸ் பண்ணிக்க முடியாது, அதில் பெருமைப்படவே இல்லை. இப்போ இருந்து திரும்பி பார்க்குறப்ப வந்து என்னன்னா அந்த முடிவு சரியாக தப்பான்னு கூட எனக்கு தெரியல. அப்போது வாழ்க்கை இருந்த சூழலில் அங்கேருந்து கிளம்ப வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து இருந்தது. இனி வந்து நம்ம தான் நம்மளை லீட் பண்ணணும், வேற வழி இல்லை, இங்கே இருந்தாலும் நமக்கு ரொம்ப சஃபகேட் ஆயிரும், மூச்சு முட்டிடும், நம்ம செதஞ்சு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு சூழலில் ஒரு தெரியத்தில் கிளம்பி வந்தது தான் சென்னைக்கு வந்தது. இங்கே நிஜமா இங்கே வந்து இறங்குறப்போ என்னன்னா ஏதோ எந்த வேலைனாலும் ஓகே, டி நகரில் அங்காடி தெரு ரெஃபரன்ஸில் போயிட்டு அஞ்சலி மாதிரி சேல்ஸ் கேர்ள் இருந்தால் கூட ஓகே அப்படின்ட்டு தான் வந்தேன். பட் என்னன்னா வாசிப்பு பழக்கம் வந்து கை கொடுத்துச்சு. ஸோ நான் ரொம்ப கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா எனக்கு இந்த வாசிப்பு பழக்கத்துக்கு மட்டும்தான், அது வந்து சேஃபாக உண்மையாகவே நான் அப்போ எடுத்த அந்த முடிவுகள் வந்து எப்படி நான் நல்ல விதமாக கைட் பண்ணிச்சுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. மேபி நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவதோ இல்லை என் தங்கச்சியோ இல்லை என் பொண்ணும் அந்த மாதிரி முடிவு எடுக்கிறான்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ அதை வந்து யாருக்கும் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் சம்டைம்ஸ் என்னென்னா அப்படி அந்த மாதிரி எடுத்தனமான முடிவுகள் தான் நம்மளை இந்த மாதிரி பெரிய இடத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கும். நம்ம ரொம்ப யோசித்தோன்னா அது நம்மளுக்கு கிடைக்காது, அதுவும் உண்மைதான்.
1: ஸோ இப்போ ஒரு எழுத்து சார்ந்து அப்படிங்கிறத தாண்டி மீடியாவுக்குள்ளே இப்போ நீங்கள் ஒரு கதாசிரியராக இருக்கீங்க அப்படிங்கிறது, இந்த ஒரு ஆசையா இல்லை அதுவும் வந்து ஒரு சூழலா இல்லை அதுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது வந்து உங்களோட விருப்பமாக இருந்ததா
0: என்னோட சின்னதோ பெருசோ நம்ம வந்து யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில் ஒரு பெர்செப்ஷனை சின்னதாக வந்து மாற்றுறோம், அதனால ஒரு மாற்றம் நிகழுது அப்படிங்கிறப்போ அது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிது. அதனால் இந்த

0: துறையில் நான் அதனால்தான் வந்து அந்த எழுத்துத்துறையில் கிடைக்கிற எந்த ஒரு வாய்ப்பையுமே நான் விட மாட்டேன். ஏன்னா எது போயிட்டு எங்கே யாரை எப்படி இம்பாக்ட் பண்ணணும்னு வந்து நமக்கு தெரியாது இல்லை. இப்போ நான் இங்கே வந்திருக்கேன்னா அதுக்கும் காரணம் வந்து அதுதான், எது எங்கே போயிட்டு யாரை எப்படி இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஸோ ஒரு ஒரு ஒரு சிலரோட வாழ்க்கையிலேயாவது நம்ம ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது அது ஒரு பர்பஸாக நான் பார்க்குறேன்.
1: ஓகே, இன்னைக்கு நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு கேள்வியும் கேட்கணும்னு தோணுச்சு. இப்போ பொதுவாக நீங்கள் வந்து ஏதோ ஒரு தைரியத்தில் இந்த இடத்துல வந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால், ஆனால் எல்லாரோடைய அந்த தைரியமும் வந்து சரியான பாதையில் கொண்டு போகுமா அப்படின்னு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நிறைய பேர் சஃபர் ஆகிறதும் ஒன்று இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அப்படியான ஒரு கண்டிப்பாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம், இல்லை ஏன் இப்படி இருக்கோம், எப்படி இந்த சஃபர் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சூழல் ஒருவேளை வரும்போது, ஒருவேளை எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாமா, இல்லை வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திலும் விடை காண சில கேள்விகளோடவே சுத்திட்டு இருக்கிற ஒரு சூழல் இருந்திருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி இருந்திருக்கா, இல்ல ஒருவேளை அப்படி இருக்கிற பட்சத்துல அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க?
0: கண்டிப்பா இருந்திருக்கு. வந்து என்னன்னா, எப்ப நம்மளுக்கு அந்த மாதிரி தோணும் அப்படின்னா, திடீர்னு நமக்கு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வரும். நம்ம உண்மையாவே ரைட்டர் தானா, இல்ல நம்ம ரைட்டர் நம்பிட்டு இருக்கோமா, நம்ம நல்லா தான் எழுதுறோமா, இல்ல வந்து அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் வந்து வரும். அந்த மாதிரிலாம் பட் என்னன்னா, இப்ப நான் இங்க வந்தப்பையும் சரி இப்பயும் சரி என்ன நினைக்கிறேன்னா, இப்ப மேபி ஒருவேளை நான் எடுத்த முடிவுகள் வந்து தப்பாக போயிருந்திருக்கலாம், இல்லை இனிமேல் நான் எடுக்க போகிற முடிவுகள் தப்பாக இருக்கலாம். எனக்கு என்ன ஒரு திருப்தி இருக்குன்னா, இது எல்லாமே நான் எடுத்த முடிவுகள், இதனால் வந்து கஷ்டப்படுறேன்னா யாரோட முடிவாலையும் நான் கஷ்டப்படல, நான் என்னோட முடிவால் கஷ்டப்படுறேன். நான் ஏதோ ஒரு கால்குலேஷன் அது செட் ஆகும்னு நினச்சி அது செட் ஆகல, அது எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். பட் என்ன அடு, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதே இது வந்து நீங்கள் எனக்காக ஒரு முடிவு எடுத்து அதனால நான் சஃபர் ஆனேன் வைங்க, அது எனக்கு எவ்வளோ காண்டாக இருக்கும்.
1: கண்டிப்பாக
0: அது எனக்கு எனக்கு இது ஓகே அப்படின்னு இருக்கேன். ஸோ எப்போ நான் வந்து என்னோட முடிவுகள் நானே எடுக்க ஆரம்பிச்சனோ, அது தர தைரியமும் அது தர சுதந்திரமும் இருக்குல்ல, அது வந்து நம்மளை சரியாக வழிநடத்தும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம லைஃபுக்கு நம்ம பொறுப்பு அப்படிங்கிறப்போ, நீங்கள் ஒரு விஷயத்தை யானை என்னை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்கப்பான்னு நான் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கும், ஐயோ நான் தான் போய் சேரணும் வீட்டுக்கு அந்த பொறுப்பு எனக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அது வந்து நம்மளை காப்பாற்றும்னு நான்
1: நம்புகிறேன். நிச்சயம் அது ரொம்ப ஒரு அழகான ஒரு பதில் தான் நினைக்கிறேன். அதுதான் இப்போது என்ன கேட்கணும் அப்படின்னா, பொதுவாக எல்லாருமே இலக்கியம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் போதுட்டு பெரும்பாலானவர்களுடைய ஈர்ப்பு அப்படிங்கிறது சிறுகதைகள் பக்கமாகவோ இல்லை நாவல்கள் பக்கமாக இருக்கும். இன்னொன்று, கவிதையை வந்து எல்லாருமே எடுத்த உடனே எழுத தொடங்குறது சிலது ஒரு இருக்கும், ஆனாலுமே அந்த கவிதைக்கான ஒரு வடிவமோ இல்லை கவிதை குண்டான அந்த ஒரு வடிவத்தோடு எழுதுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் ஒரு முறை நான் காலேஜ் படிக்கும்போது நான் எனக்கு தோன்ற சில இதெல்லாம் எழுதிட்டு போகும்போது அப்பா ஒரு விஷயம் சொன்னார், என்னன்னா யாழிமா கவிதை வார்த்தை கோர்வை வேற கவிதை வேற அப்படின்னு ஒரு சொன்னார். அவர் சொன்னதுல இருந்து எழுதுறது விட்டதுதான். அப்புறம் வந்து எனக்கு மேல திரும்ப நான் எப்படி எழுதுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வந்துட்டே இருக்கும். இப்ப நீங்க கவிதை எழுதுறது அப்படிங்கிற ஒன்னு இருக்கும் போதுட்டு அந்த ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது நீங்க வாசிக்கும் போதே உங்களுக்கு கவிதை மீதான அந்த ஒரு நேசம் அப்படிங்கிறது அது மேல மட்டும் வந்ததா, இல்ல மத்த வடிவங்கள் மீது உங்களுக்கு அந்த ஆர்வம் போகலையா?
0: சொல்லலாம், இதுக்கான பதில் தான் நான் முன்னாடியே சொன்னேன், இது ஈஸியா இருக்குங்க கவிதை எழுதுறது. என்னால ஒரு சிறுகதையில ஒரு 10 பக்கத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த நான் ஒரு 15 வரை கவிதையில சொல்ல முடியுது அப்படிங்கிறப்போ, நான் ஏன் வந்து அத சில சில கதைகளும் சில விஷயங்களும் வந்து டிமாண்ட் பண்ணும் நம்மள, இது வந்து கவிதையில உட்காராது, இதுக்கு வந்து நீ ஒரு பெரிய நாவல் தேவை அப்படின்னு வந்து டிமாண்ட் பண்ணும். பட் சில விஷயங்கள் நிறைய விஷயங்களை வந்து கவிதையில சொல்ல முடியும்னு நான் நம்புறேன். எண்ட் ஆஃப் த டே நீங்க சிறுகதையோ நாவலோ என்ன கடத்துது, எமோஷன்ஸ் கடத்தலாம், அந்த எமோஷன்ஸ் கவிதையில கொண்டு வர முடியும்னு நான் நம்புறேன். ரெண்டாவது, கொஞ்சம் நான் சோம்பேறியாவும் இருக்கிறேன்.
1: ஓகே, நான் என்ன நினைச்சேன்னா, இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஓகே பரவாயில்ல, அந்த அவ்வளோ நேரம் உட்காந்துட்டு நம்ம எழுதுறது கவிதை எழுதுறது பரவாயில்ல, ஆனால் அதுக்கப்புறமாவும் நம்ம வந்து ஒரு துறையாக அதில் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு போதுட்டு அதுலேயே நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணி இருப்போமா அப்படிங்கிற ஒன்றும் இல்லை. ஸோ அது அதனால தான்
0: ஆனால் உண்மையாக எனக்கு நாவல் எழுதணுங்கிற எண்ணம் வந்து எனக்கு இருக்கு. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு இன்னும் அதுக்கான பக்குவம் வரலன்னு நான் நினைக்கிறேன். நாவல்ங்கிறத ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா நம்ம படிச்ச நாவல்கள் எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய பெரிய பெரிய நான் சொல்றது ரொம்ப டெப்தான நாவல்கள். ஸோ அதை கையாள்ற அளவுக்கு அதை சொல்ற அளவுக்கான பக்குவம் எனக்கு இன்னும் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. அதனால கண்டிப்பா நான் நாவல் எழுதுவேன். பட் மேபி இன்னும் சில வருடங்கள் கழித்து எழுதலாம். அதை இப்போதைக்கு கவிதை எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு, வாசிக்கிறதுக்கும் சரி எழுதுறதுக்கும் சரி.
1: ஓகே, உங்களுடைய பள்ளி காலத்தில் நீங்கள் எழுதுனது அப்படிங்கிறத தாண்டி ப்ரொஃபஷனாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ள ஒரு கவிஞரா அப்படின்னு நுழையும் போது எப்பவுமே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பாராட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைத்த அந்த முதல் பாராட்டு இல்லை எந்த கவிதைக்காக உங்களுக்கு அது கிடைச்சது?
0: எனக்கு ஞாபகம் இருக்கிறது மேபி பெரிய பாராட்டாக நினைக்கிறது என்னன்னா, 3 வீடுகள்னு ஒரு கவிதை வந்து அதில் வந்து 3 வீடுகள்ல இருக்கக்கூடிய 3 பெண்களை பத்தின கவிதைகள் அது. அத கவிஞர் தமயந்தி மேம் வந்து பயங்கரமா பாராட்டு. அப்ப வந்து எனக்கு ஓகே, நம்ம ஏதோ ஒரு சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம் போல இருக்கு அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. இது நடந்தது 2018ல நினைக்கிறேன். சோ

0: இதுதான் எனக்கு கிடைச்ச முதல் பாராட்டா நான் நம்புறேன்.
1: ஓகே, முகநூல் பதிவுகள்லாம் படிக்கும்போது இல்லை நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு பதிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னா, பெண்களை வந்து புனிதப்படுத்தாதீங்க அப்படிங்கிறது. ஏன்னா இது வந்து காலம் காலமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அது வந்து ஒரு தனியாக ஏதோ ஒரு ஏலியன் மாதிரி அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுற மாதிரியான ஒரு எண்ணம் அப்படிங்கிறது சமூகத்தில் ஒரு பொதுவான ஒரு பார்வையாக இருக்குது. இப்போ இந்த ஒரு தாட் இருக்குது, இந்த ஒரு புனிதப்படுத்துதல் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றின அவங்களுடைய கருத்து என்ன?
0: அது வந்து ஆண்களோட ஆசை, அவ்வளோதான். அவங்க நம்ம எப்படிலாம் இருக்கும்னு எதிர்பார்க்க வாருக்கு அனுப்புறது வந்து பெண்களா தான் இருப்பாங்க. ஆண்களை விட மோசமான ஆண்களும் எல்லாமே கொண்டதுதான் பெண் மனம் அப்படிங்கிறது. எப்படி ஆண்கள் கூட உடல் வலிமையில் நம்மளால் போட்டி போட முடியாதோ, அந்த மாதிரி மன வலிமையிலையும் புத்திசாலித்தனத்துலேயும் வந்து ஆண்களால் பெண்களோட கிட்டே நிற்க முடியாது அப்படின்னு தான் எனக்கு தோணும். இப்போ நம்ம காட்டுறதுமே என்ன, நம்ம ப்ரிட்டன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி தான் எனக்கு தோணும். சாஃப்டான, இன்னசென்ட்டான, பயந்த பொண்ணுங்கிறவங்க யாருமே கிடையாது. எனக்கு வந்து அப்படி தான் தோணும். எப்படி இருந்தால் என்னால் சர்வைவ் ஆக முடியுமோ அப்படி நான் வந்து ப்ரிட்டன் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ஸ்பாட்டில் தூக்கி போட்டு பாருங்களேன், அந்த பொண்ணு எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு. அதுதான் வந்து நம்மளோட உண்மையான குணமாக இருக்குது.

0: பொதுவாக இப்போது நம்ம இவ்வளோ காலகட்டம் நம்ம வந்து கடந்து வந்துட்டோம். சொல்லப்போனால் ஒரு சமூகத்தில் இப்போ நம்ம சொன்ன மாதிரி நமக்கான உரிமைகள் பெறத்துக்கே வந்து நிறைய போராட்டங்களோ நிறைய பிரச்சனைகளை சந்தித்து தான் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம சமூகத்தில் பெண்களுக்கான இடங்களோ இல்லை பெண்கள் அவங்க பங்கு பெறுகிற இல்லை அவங்க போகிற துறைகள் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துலேயும் ஒரு கணிசமான அளவில் உயர்ந்திருக்குன்னு சொல்ல முடியும். இந்த ஒரு பார்வை இல்லை உங்களோட பார்வையிலிருந்து பெண்கள் இன்னொரு ஒரு ரொம்ப முன்னேற்றத்துக்கான ஒரு பார்வையில் அவங்களுக்கான இந்த ஒரு இடத்துல இருக்கிறது வந்து ஒரு சரியான இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளார பெண்கள் வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இன்னும் நிறைய தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: கண்டிப்பாக இன்னும் நிறைய தேவைப்படுதுன்னு எனக்கு தோணுது. நான் சமீபமாக கூட நான் சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு போஸ்ட் பார்த்தேன். என்ன அப்படின்னா இந்த சமூகம் வந்து பெண்களுக்கு எப்படி எம்பவர்டாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கு ரொம்ப வருஷமாக, பட் எம்பவர்டு விமனை எப்படி ட்ரீட் பண்ணுங்கிறத ஆண்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கவே இல்லை. ஸோ நம்மளோட போராட்டம் வந்து அதிகம்தான் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. முன்னாடி நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தப்பயோ இல்லை வந்து சம்பாதிக்காமல் இருந்தப்பயோ நம்மளுக்கு இருந்த போராட்டங்களை விட அதிகமான போராட்டங்களை இப்போ நம்ம சந்திச்சிட்ருக்கோம். அது இன்டர்னலாகவும் சரி எக்ஸ்டர்னலாக சொசைட்டி வைக்கிறதும் சரி. இப்போ ஈக்குவாலிட்டிங்கிறது ஆக்சுவலாக என்னென்னா ஆண்களுக்கு தான் இப்போது சாதகமாக மாறியிருக்கு, இல்லைன்னா ஆண்கள் அதை சாதகமாக மாற்றிக்கிட்டாங்க அப்படி தான் எனக்கு தோணுது. என்னென்னா இப்போ முன்னாடி ஆணோட வேலை வந்து என்னவாக இருந்தது அப்படின்னா அவன் சம்பாரிச்சிட்டு வருவான், வீட்டை பார்த்துக்குவான், ப்ரொடெக்ட் பண்ணுவான், அது மட்டும் இருந்தது. பெண் வந்து குழந்தைய வளர்ப்பா, குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளை வந்து இது பண்ணிக்குவா அப்படின்னு இருந்தது. இப்போ ஆண் அப்படியே தான் இருக்கான், பெண்ணு வெளியில் போய் சம்பாரிச்சிட்டு வந்து தனக்கான ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணி சாதனை பண்ணி வீட்டில் வந்து குழந்தைய பார்த்துக்கிட்டு குடும்பத்தை பார்த்துட்டு குடும்பத்தை வழிநடத்திட்டு இருக்கான். ஸோ நம்மளுக்கு வந்து லோடு அதிகம்தான் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இது எப்போ பேலன்ஸ் ஆகும் அப்படின்னா எப்படி வெளியில் போகிற பொறுப்புகளை பெண் பகிர்ந்துக்கிட்டாலும் அந்த மாதிரி குடும்பத்தோட பொறுப்புகளை ஆண் பகிர்ந்துக்கணும்ல, பட் அதுக்கான ஸ்பேஸ் இன்னும் கிரியேட் ஆகலைன்னு எனக்கு தோணுது. அப்போ அதனால மாடர்ன் விமன் என்னென்னா நம்ம அம்மா ஜென்ரேஷனை விட அதிகமான லோடை தான் நம்ம எடுத்துக்கிறோம். இது எக்ஸ்டர்னலாக இருக்கிறது. இன்டர்னலாக என்னென்னா நம்மளுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குல்ல, நம்ம சரியான மனைவியாக இருக்கமா, சரியான அம்மாவாக இருக்கமா, சரியான மகளாக இருக்கிறமா நம்ம அப்பா அம்மாவுக்கு அப்படிங்கிற மாதிரி தோண்டே இருப்போம். அது கூட நம்ம போராட வேண்டியது இருக்குது. ஐயோ நம்ம வந்து இன்றைக்கி ஷிஃப்ட் அதிகமாக எடுத்துட்டோமே, நம்ம பொண்ணு சாப்பிட்டுச்சா என்னன்னு தெரியலையே, அதை யாராவது பார்த்துருப்பாங்களா, எந்த ஆணுக்குமே அந்த கவலை வந்து இருக்காது. அப்போ வந்து என்னென்னா நம்ம நம்மளோடையும் வந்து போராடிக்கிட்டு வெளியிலையும் போராடிக்கிட்டு அதிகமான சுமைகளையும் எடுத்துகிட்டு நம்ம போராட வேண்டியதாக இருக்குது. அதனால ஒரு கவலைக்கிடமான இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கும்னு நினைக்கிறேன். இது எங்கே போய் முடியும்னு தெரியல.
0: ஓகே, இப்போ இதே மாதிரி எனக்கு இன்னொரு ஒரு நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்துலேருந்து தோணும். இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் ரொம்ப ரீசெண்ட் டைமில் நான் நோட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா பெண்கள் அவங்களுக்கான மூட் ஸ்விங்ஸ் பற்றி பேச ஆரம்பிக்கிறது, அதே மாதிரி அவங்களுக்கான ஒரு செல்ஃப் லவ் செல்ஃப் கேர், அப்புறமா அவங்களுக்கான ப்ரியாரிட்டிஸ் இல்லை அவங்கள ஒரு ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ வந்து ரொம்ப இதுவாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் சில நேரங்களில் எனக்கு எப்படி தோணும் அப்படின்னா ரொம்ப ஓவர் ஹைப் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா நம்ம இது ரொம்ப கேஷுவலாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கட்டத்தில் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. பட் உங்களோட ஒரு பார்வையிலிருந்து ஒருவேளை இந்த ஒரு இடத்துக்கு ஒருவேளை அவங்க வந்து திணிச்சு அவங்களுடைய அவங்கள ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்களா இல்லை நிஜமாவே அதுக்கான தேவை இந்த இடத்துல இருக்கா அப்படின்றது
1: என்னன்னா எந்த ஒரு சமூகமே அது என்ன இனமா இருந்தாலும் சரி சப்மிசிவா இருந்தவங்க என்னன்னா நீங்க ரொம்ப அடைச்சி அடைச்சி அடைச்சி ஒரு விஷயத்தை வச்சிருக்கீங்கன்னு நீங்கள் அந்த லிட்டை ஓப்பன் பண்ணுறப்போ அது பீரிட்டு தான் வந்து போகும், அது போயிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஆகும்ல, அப்படி தான் வந்து நான் பார்க்குறது. அந்த ஆரம்பக்கட்ட உற்சாகமெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமேல ஒரு தண்ணிலேக்கு வரும், ஓகே இது வந்து இப்படி தான் போல இருக்குது அப்படிங்கிறது வந்து வரும்ல, அந்த ஒரு பீரியடில் இருக்கிறதா தான் நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து என்னென்னா இத்தனை நாள் வந்து எதுவுமே ஆண்களுக்கு வந்து தெரியாமல் இருந்தது, இப்போ மேபி ஹைப் பண்ணி தெரியப்படுது, அட்லீஸ்ட் இப்போ உங்களுக்கு தெரியுது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது கொஞ்ச நாளில் வந்து மாறிடும் கண்டிப்பாக. அந்த ட்ரான்சிஷன் பீரியட் தான் இப்போ ட்ரான்சிஷன் பீரியட்ஸில் இது எல்லாமே சகஜம் தான் அப்படி தான் எனக்கு தோணுது.
0: இப்போ நீங்கள் வந்து பெண்கள் பற்றின இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து பேசியிருக்கோம். இப்போ வந்து பெண்கள் மீதான சமூகத்தினுடைய ஒரு பார்வை அப்படிங்கிறது இப்போ முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்குமான ஒரு மாற்றம் எப்படி நடந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: ஒன்றுமே மாறலைங்க. எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா ஆண்கள் சமூக கட்டமைப்பு முன்னாடி இருந்தது இல்லை கட்டமைப்பு, அது வந்து முழுக்க முழுக்க ஆண்களுக்கு சாதகமானது. இப்போ நம்ம போராடுறோம்ல, நம்ம ஏன் போராடுறோம்னா நமக்கு தான் அது வந்து விடுதலை தேவைப்படுது. அவங்க ஆல்ரெடி வந்து ப்ரிவிலேஜான பொசிஷனில் தான் இருக்காங்க, அது கொஞ்சம் அந்த இடம் ஆட்டங்கன்றப்ப அவங்க பதட்டப்படுறாங்க, அது நடக்கத்தான் செய்யும். இப்போ திடீர்னு வந்து அப்பா மாதிரி வாழ்றதுக்கு வந்து ஆண்களுக்கு வந்து ஈஸி, ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடி அந்த மாடலை வந்து பார்த்து வளர்ந்துருக்காங்க, அந்த மாடலில் ஆண் எவ்வளோ சௌரியமாக வந்து இருந்தாங்கிறத பார்த்து வளர்ந்துருக்காங்க, தன் அம்மா மூலமாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும். அதுக்கடுத்து தன்னோட காதலியோ மனைவியோ வந்து அதை வந்து

0: போட்டு யோசிக்க சொல்கிறப்போ அவங்களுக்கு எதாவது அதிர்ச்சியாக இருக்குது. ஏன் அப்படி பண்ணணும், எங்கள் அப்பா அம்மாவும் இப்படி தான் இருந்தாங்க, சந்தோஷமாக தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, அதே நீயும் பண்ண என்ன எக்ஸ். இப்போ இவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கஷ்டமாக இருக்குது. பெண்களும் வந்து அதை பண்ணுறாங்க. என்ன அதில் ஒன்று என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அது சாய்ஸாக இருக்குது, அவங்களுக்கு அது வந்து கட்டாயமாக இருக்குது. பட் அதை கட்டாயமாக வச்சுக்கிட்டு தானே நீங்கள் வந்து எல்லா மீதி சௌகரியம் எல்லாத்தையும் வந்து அனுபவிச்சிங்க. ஸோ இப்போ அனுபவிச்சு தான் அவனு வேறு வழி கிடையாது அப்படிதான் சொல்ல முடியுது. ஸோ மற்றபடி என்னென்னா, முன்னாடி நம்ம பேசினதே தான், உண்மையாகவே வந்து மாறி வர காலகட்டத்தில் பெண்களுக்கு தான் சுமை ஜாஸ்தியாக இருக்குது, அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது.
1: ஓகே, அதே மாதிரி இப்போ பெண்கள் அப்படிங்கிறது ரொம்ப மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இதையும் பண்ணுவாங்க அதையும் பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட அதையும் வந்து எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவளுக்கும் ஒரு கட்டத்தில் எல்லாரும் ஃபெட்அப் ஆகும், எதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் எனக்கு இதுலேருந்தா வெளியே வந்தால் ஓகேவா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். ஆனால் இப்படி ஒரு இல்லை எல்லாருக்குமே அப்படியான நம்ம நினச்ச மாதிரி விட்டுட்டு வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை. ஒரு சில பேருக்கு அந்த ஒரு ப்ரிவிலேஜ் கிடைக்கிது, எல்லாருக்கும் ஒன்று கிடைக்கிறது இல்லை. இப்போ உங்களோட இடத்துலேருந்து நான் பார்க்கும்போது உங்களை மாதிரி இப்போது சில குறிப்பிட்ட பெண்களுக்கான ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோ, ஆனால் அதுவும் சாதாரண நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கான சஃபர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் பண்ணிட்டு தான் நம்ம இடத்துல வந்திருக்கோம். ஆனால் அந்த சமூகத்தை அது மேலான பார்வை அப்படிங்கிறது வேறவா இருக்கும். அவங்க வந்து என்னவோ நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து அது பண்ணிட்டு இருக்கிற மாதிரியா இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஒரு பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அதே மாதிரி ஒருவேளை இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சுட்டு தன்னுடைய விருப்பத்துக்கான ஒரு பேஷனை நோக்கி ஓடுறவங்களும் சரி, இல்லை வீட்டு குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிறவங்களும் சரி, இது மாதிரி வரும்போது ஒருவேளை நிறைய பேர் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடும் சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நீங்கள் உங்களோட இடத்துல இருந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எதுவாக இருக்கும்?
0: என்னோட பாஸ் ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு அவங்க வந்து என்னன்னா ஹைதராபாத், அவங்க ஒரு உமன், அவங்க அங்கேருந்து எப்படின்னா தமிழ், கேரளா, தெலுங்கு, மூணு லாங்குவேஜ்லேயும் வந்து அவங்க கான்டென்ட் வந்து அவங்க பார்த்துக்கிற ஒரு ஹெட் மாதிரி பொசிஷனில் இருக்காங்க, சீனியர் நம்மளுக்கு. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு நாள் இந்த கேள்வியை வந்து கேட்டோம், எப்படி வந்து நீங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவங்க சூப்பராக ஒரு பதில் சொன்னாங்க, என்னென்னா நம்மளால பண்ண முடியாது, வி ஆர் ஜஸ்ட் ப்ரிட்டெண்டிங்.
1: ஓகே,
0: நான் நல்லா ப்ரிட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதை யோசிச்சு பார்க்குறப்ப என்ன அது கரெக்டுன்னு எனக்கு தோணுச்சு. நம்மளால் எல்லா நேரத்துலையும் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக பண்ண முடியாது, நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுற மாதிரி பாவனை பண்ணுவோம், அதை நம்ம நல்லா பண்ணுவோம். ஒரு நாள் வந்து நான் வீட்டை நல்லா ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன், அன்றைக்கி நான் வேலையில் கோட்டை விட்டுருப்பேன். ஒரு நாள் வேலையிலேயே உட்காந்துருப்பேன், அன்றைக்கி நான் வீட்டை கோட்டை விட்டுருப்பேன். ஸோ நம்மளால் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம சூப்பர் உமன் கிடையாது, அதே தான் நான் சொல்கிறேன். நம்மளால் எல்லாத்தையும் வந்து பண்ண முடியாது. நம்மளால் அதிர்ஷ்டசாலிகளுக்கு சப்போர்ட் கிடைக்குது, ஃபேமிலி சப்போர்ட்டு இல்லை வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு அதெல்லாம் கிடைக்குது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. நிறைய பேருக்கு வந்து அது கிடைக்கிறது இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி கிடைக்காதவங்க ஃபஸ்ட்டு என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும்னா, நம்ம எதுலேயும் இதை பண்ண முடியாததுனால நம்ம எதையும் சரியாக பண்ணலன்னு அர்த்தம் இல்லை. யார், நம்ம எல்லாருமே ஹியூமன் தானே, நம்மளுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, நம்மளால் வந்து அதை பண்ண முடியாது. ஸோ எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணலாம், ட்ரை தான் பண்ண முடியுமே தவிர என்னால் எல்லாத்தையுமே பண்ண முடியும். இந்த நமக்கு ஃபோட்டோஸ்லாம் காட்டுவாங்களா, 10 கை இருக்கும், ஒன்றில் வந்து விளக்கமாக இருக்கும், ஒன்றில் லேப்டாப் இருக்கும், அப்படியெல்லாம் வந்து நம்மளால் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது பண்ணுற மாதிரி நம்ம பாவனை தான் பண்ண முடியும்.
1: இலக்கியத்தில் ஒருவேளை நீங்கள் எனக்கு இவர் ஒரு ஆசான் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் இப்போ ஒரு ப்ரொஃபஷன் போகும்போது இவங்களை பார்த்து நான் வந்து இது இப்படி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒரு எண்ணம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா இப்போ சினிமா போகிறேன்னா இவங்கள மாதிரி ஆகணும், இல்லை ஒரு ஐடி ஃபீல்டில் போகிறேன் இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான, இல்லை ஒரு பிஸ்னஸ் இதில் அப்படிங்கிற. இப்போ இலக்கியத்தில் அப்படின் போது உங்களுக்கான ஆசான் அப்படின்னு ஏதாச்சும் நீங்கள் வச்சுருக்கீங்களா? இல்லை
0: கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும்னு சொல்லும் போதே எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா
1: இல்லை இல்லை எல்லாருமே இல்லை, நான் பார்த்த வரைக்கும் ஓகே அப்படின்னு வச்சுக்கலாம்.
0: இந்த கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. இலக்கிய உலகத்தில் இருக்கிறதுனால ரைட்டர்ஸ் நம்ம எப்படி சொல்றது, நம்ம இவங்க முன்னோடிகளே என்ன கேட்பாங்க அப்படின்னா, யாரு உன்னோட ஆசான் யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நிஜமாவே வந்து எனக்கு அப்படி யாருமே இல்லை. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொன்றும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றா பார்க்குற விதங்கள் எனக்கு பிடிக்கும், ஒவ்வொருத்தர்கிட்டையும் சில விஷயங்கள் வந்து எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர எனக்கு அந்த மாதிரி இப்போ நான் யோசிச்சு பார்க்குறப்போ எனக்கு அந்த மாதிரி ஆசான்.
1: ஒருவேளை நான் இப்படி ஆசான் அப்படின்னு இல்லாமல் ஒருவேளை பிடித்த எழுத்தாளர்களுடைய பட்டியலில் பேர், அதாவது உங்களை மனம் கவர்ந்த எழுத்தாளர்கள் அப்படிங்கிற பட்டியலில் யாரெல்லாம் இருப்பாங்க?
0: மனம் கவர்ந்த எழுத்தாளர்கள்னால் கண்டிப்பாக நான் பாலகுமாரன்ல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அவர் இருப்பார். அதுக்கப்புறம் தாகூரோட டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலேஜ் டைமில் பயங்கரமாக தாகூரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன் நான், எனக்கு அவரையும் ரொம்ப பிடிக்கும். பஷீர் வந்து எனக்கு ரொம்ப, பஷீரோட லைஃப் அவர் கொண்டு வர விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளதில் பெருமாள் முருகன் பிடிக்கும் ரொம்ப. அவர் நான் கொங்கு சைடு இருந்ததுனால அந்த லைஃப்பை வந்து அவர் சூப்பராக சொல்லுவார், அது எனக்கு பிடிக்கும். ஜெயமோகன் பிடிக்கும். ஜெயமோகன்ட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவரோட பெண் பாத்திரங்கள் இருக்குல்ல எனக்கு நல்லா ரிலேட் ஆகும். இப்போ அவர் ரொம்ப புனிதப்படுத்தாமல் வந்து அப்படியே காட்டுற மாதிரி

0: எனக்கு தோணும். அப்புறம் மற்றபடி நான் எழுத்தில் கொஞ்சம் இப்போ எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி பண்ணணும்னு தான் ஜெயமோகன் தான் நினைக்கிறேன். அது என்னென்னா அவரோட கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். என்ன நடக்குதோ நடக்கலையோ, வாழ்க்கை எப்படி போகுதோ போகலையோ, நீ எழுதிட்டே இருக்கணும். எழுத்து ஒன்று தான் உன்னோட மீட்டின் வந்து சொல்கிறாருல்ல, நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ரொம்ப வருஷமாக நினச்சிட்ருக்கேன், பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன்.
1: ஓகே, இப்போ அதே மாதிரி இலக்கியத்தில் இப்போ பெண்களுக்கான இடம் அப்படிங்கிறது வந்து ஏன்னா நம்ம அது ஒரு அந்த வரலாறையே நம்ம எடுக்குவோம் அப்படின்னா பெண்கள் எழுதுறதுக்கான உரிமைகள் இல்லை. அவங்க வந்து ஒரு ஒரு ஆணினுடைய பெயர் வைத்து தான் எழுதி போன வரலாறுகள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற கட்டத்தில் இப்போ அதுக்கான ஒரு இடம் வந்திருக்கு. ஆனாலுமே இலக்கியத்தில் ஒப்பீட்டு அளவில் பெண்களினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு குறைவாக இருக்கிற மாதிரியான, ஏன்னா நம்ம பேசுகிறது எல்லாமே பெரும்பாலான எழுத்தாளர்கள் ஆண் எழுத்தாளர்களாக தான் இருக்காங்களே, பெண் எழுத்தாளர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறது. ஸோ அது எதனால் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: சோர்வு தான் எனக்கு, அதுதான் பெண்களுக்கு இருக்கிற சோர்வு வந்து உங்களுக்கு அவங்க ஓடிட்டே இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் நம்ம வர்றதே இல்லை இலக்கியத்துக்கு பெண்கள் நம்ம சொல்ல முடியாது, வந்துட்டு தான் இருக்காங்க, பட் அவங்களால சஸ்டெயின் ஆக முடியல, அவங்களால தொடர்ந்து இயங்க முடியல. அதுக்கு நிறைய காரணங்களும் காரணிகளும் வந்து அவங்களுக்கு இருக்கலாம். பெண்களுக்கு அப்படி எல்லாத்தையும் விட்டுவிட்டு நான் வந்து ஒரு மூணு நாள் வந்து இலக்கிய திருவிழாக்கு போகிறேன், நான் வந்து உரையாடுறேன், நடராத்திரி வரைக்கும் டீ கடையில் உட்காந்து இலக்கியம் பேசுகிறேன், அந்த மாதிரியான சுதந்திரங்கள்லாம் வந்து பெண்களுக்கு இல்லை. அவங்களுக்கு சோர்வாக இருக்குது, எனக்கு சோர்வாக இருக்குது, நான் என்ன பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கேன், எனக்கு டயர்டாக இருக்குது, நீங்கள் ஏன் முன்ன மாதிரி கவிதை எழுதுறதில்ல, ஏன் சிறுகதைகள் முன்ன மாதிரி வர்றதில்லை அப்படின்னா எனக்கு சோர்வாக இருக்குது, எனக்கு அதுக்கான எனர்ஜி வந்து எனக்கு இருக்க மாட்டேங்குது. ஸோ அதே தான் நான் மற்ற பெண்களுக்கும் வந்து பொருத்தி பார்க்குறேன். என்னால் வந்து எவ்வளோ சுமை இழுத்துட்டு என்னால் ஓட முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, பெண்களுக்கு எண்ணம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பெண்களுக்கு அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது, கேப்பபிலிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது, பட் என்னென்னா அதுக்கான சூழல் வந்து அவங்களுக்கு அமைஞ்சு வர மாட்டேங்குது. அது அமைஞ்சு வர்றப்போ இதுக்கு ஆண்களுக்கு சமமான பெண் எழுத்தாளர்களும் வந்து வருவாங்க அப்படின்னு தான் நம்புகிறேன். கேட்கலாம், இருக்கிறாங்கல்ல அவங்களாரும் வந்து அப்படி தானே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா எல்லாரும் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் அது முடியணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கான சூழல் வந்து அமைஞ்சு வர்றப்போ அது மாதிரியான எழுத்தாளர்கள் வருவாங்க, வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் ரொம்ப.
1: ஓகே, அது அப்புறம் இன்றைக்கி இன்னொரு ஒரு கேள்வியும் இருக்கு, விமர்சனம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பெண்கள் எழுத வராங்க அப்படின்னா அவங்களுடைய எழுத்து முழுக்க முழுக்க எதை சுற்றி இருக்கும் அப்படின்னா குடும்பம் சார்ந்து, அவங்களுடைய ஒரு அன்பு சார்ந்து, இந்த மாதிரியான சுற்றி தான் இருக்குது. அதை தவிர்த்து வேறு எதை பற்றி அவங்க எழுத மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு விமர்சனம் எப்போவுமே அவங்க மேலே இருக்குது. இந்த ஒரு விமர்சனம் இந்த ஒரு பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
0: இல்லை, அதை பற்றி எழுதுறதுக்கான ஸ்பேஸே நமக்கு இப்போ தானே கிடச்சிருக்கு. இப்போது ஆண்கள் வந்து ஆண் எழுத்தாளர்கள் இருக்காங்க, அவங்க மோஸ்ட்லி எதை பற்றி எழுதியிருக்காங்க, ஆண் சமூகத்தை பற்றி எழுதியிருக்காங்க. ஆனால் அது பெரும்பான்மையாக இருக்கிறதுனால நமக்கு அது ஆண் சமூகத்தை பற்றினதுன்னு நம்ம அதை பார்க்க மாட்டோம், அது பெரும்பான்மையாக இருக்குது அப்படின்னு வந்து அது கரெக்டு தானே, அது நார்மல் தானே அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஒரு பெண்ணாக வந்து பெண்களை பற்றி எழுதுகிறப்போ இவங்க ஏன் பெண்களை பற்றி எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லி வருது. இப்போ ஆண்கள் எதை பற்றி எழுதுகிறாங்க, எங்கேயோ வேலை செய்கிறத பற்றி எழுதுகிறாங்க, டீ கடையில் இருக்கிறத பற்றி எழுதுகிறாங்க, சூதாடுறத பற்றி எழுதுகிறாங்க, ஏதோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதை பற்றி எழுதுகிறாங்க, குடிக்கிறத பற்றி எழுதுகிறாங்க, அந்த அது எல்லாமே ஆண்களை பற்றினது தானே, ஆண்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் தானே. இப்போ படங்கள் வருது அப்படின்னா ஆண்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் தானே படமாக வருது. ஒரு ஒரு பெண் வந்து வரப்போ அவள் என்ன பண்ணுவா, பெண்களை பற்றினது தானே வந்து எழுதுவா. அப்போ வந்து என்னென்னா ஆண்களை பற்றின பிரச்சனைகளும் ஆண்களோட உலகமும் வந்து நார்மலைஸ் பண்ணப்பட்ட இடத்துல பெண்கள் நம்ம நம்மளை பற்றி பேசுகிறப்பன்னா அது பெண் சம்மந்தப்பட்டதுன்னு தனியாக வந்து விலக்கி பார்க்கப்படுது. அப்படி தான் எனக்கு தோணுது.
2: நேர்கள் இதுவரை கேட்டது கவிஞரும் கதாசிரியருமான மித்ரா அழகுவேல் அவர்களுடனான நேர்காணல். உடன் உரையாடியவர் யாழினி. இதன் தொடர்ச்சியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை @gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
4: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
5: சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அனுப்பியுள்ள நடப்பு கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை பற்றிய அறிவிப்பு. 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம், கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BBSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech ஃபுட் டெக்னாலஜி, கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech போல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் வாயிலாக வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க கடைசி நாள் நாளை, அதாவது இம்மாதம் 23 தேதி.

அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர், அயல்நாட்டு மாணவர்கள் விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 17ஆம் தேதி. இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தெரிவு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். இணையதள முகவரிகள் www.tanuvas.ac.in https://adm.tanuvas.ac.in Tanuvas, TANUVAS. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தமிழக தொழிற்சாலைகளில் வரும் காலங்களில் விபத்துகளை தவிர்க்க உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமை மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் மாநில அரசு எவ்வித சமரசமும் செய்யாது என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைப்படியே புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என தனி தீர்மானத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா குறிப்பிட்டுள்ளார். கோவை, நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் விபத்து நடைபெறாமல் தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஷ் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேரில் தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்து குறித்து சட்டப்பேரவையில் இன்று அவை விதி 110 கீழ் விளக்கம் அளித்த அமைச்சர் இந்த தகவல் தெரிந்ததும் முதலமைச்சர் எடுத்த துரிதமான நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கவும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு உரிய தீவிர சிகிச்சைகளை அளிக்கவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியதாகவும் கூறினார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொழிலாளர் மாநில ஈட்டுறுதி காப்பீடு திட்டம் மற்றும் வருங்கால வைப்பு நிதியை உடனடியாக வழங்கவும் முதலமைச்சர் ஆணை பிறப்பித்ததாகவும் தெரிவித்தார். இவ்விபத்து குறித்து தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை இயக்குநர், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உள்ளிட்டோர் விசாரணை நடத்தி 24 மணி நேரத்திற்குள் முதலாவது அறிக்கையையும் முழுமையான விவரங்களுடன் 3 நாட்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கும் முதலமைச்சர் உத்தரவிட்டதையும் சுட்டிக்காட்டினார். தொழிற்சாலைகளில் வரும் காலங்களில் எவ்வித விபத்தும் நடைபெறாமல் தடுப்பதற்கு நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றார்.
1: இனி வரும் காலங்களில் இது போன்ற விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு அசாடஸ் இண்டஸ்ட்ரிகளை உடனடியாக குழு அமைத்து ஆய்வு செய்யவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மொத்தம் 54,957 தொழிற்சாலை உள்ளன. இதில் அபாயகரமான தொழிற்சாலைகள் 6,669 உள்ளன. இனி வரும் காலங்களில் அனைத்து தொழிற்சாலைகளிலும் இதுபோல் நடக்காமல் இருக்க அனைத்து
0: தமிழகத்தின் உரிமை மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் மாநில அரசு எவ்வித சமரசமும் செய்யாது என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக சில விளக்கங்களை சட்டப்பேரவையில் தெரிவித்த அவர், தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சினையான மேகதாது அணை பிரச்சினையில் எந்த சமரசத்திற்கும் மாநில அரசு உடன்படாது என்றார். கர்நாடக முதலமைச்சர் காவிரியின் குறுக்கே மேகதாது பகுதியில் அணை கட்டுவது குறித்து கருத்து தெரிவித்தவுடன் முதலமைச்சர் திரு விஜய், அரசு தலைமை வழக்கறிஞர், அரசு துறை அதிகாரிகள், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஆகியோருடன் ஆலோசித்ததை குறிப்பிட்டார். மேகதாது அணை கட்டுவதற்கு மத்திய அரசு எந்தவிதத்திலும் அனுமதி வழங்கக்கூடாது என்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியதாகவும் இதுகுறித்து பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். இன்றைய சூழலில் புதிய நடுவர் மன்றம் அமைப்பது அவசியமானது என கருதிதான் எதிர்க்கட்சித் தலைவர் சொன்ன கருத்தை தீர்மானத்தில் சேர்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார். காவிரி நதிநீர் பிரச்சினைக்கும் மேகதாது அணை தொடர்பான பிரச்சினைக்கும் சம்பந்தம் இல்லை என்று தெரிவித்த அவர், புதிய நடுவர் மன்றம் அமைப்பதால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவும் கூறினார். இந்த விவாதத்தின் போது பேசிய பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், புதிய நடுவர் மன்றம் அமைப்பது கர்நாடகத்திற்கு சாதகமாக அமைந்துவிடும், எனவே அது கூடாது என்று தெரிவித்ததுடன்

0: இதற்கு பாமக எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறினார். இது தொடர்பாக பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரனும் புதிய நடுவர் மன்றம் கூடாது என தெரிவித்தார். மேலும் ஒரு தீர்மானத்தின் மீது திருத்தம் வந்தால் அவை உறுப்பினர்களுக்கு அந்த திருத்தத்தை வழங்கி அது குறித்தும் விவாதித்து இருக்க வேண்டும் என்றார். இது தொடர்பாக விரிவான விளக்கம் ஒன்றை அளித்த மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, விவசாயிகள் உட்பட ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வுகளை மதித்துதான் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். கர்நாடக அரசு விரிவான திட்ட அறிக்கையை வழங்கலாம் என்று மத்திய நீர்வள ஆணையம் தெரிவித்த கருத்து என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு மாறானது என்றார். முன்பு மேகதாது அணை கட்டுவது விவசாயத்திற்காக என கூறிய கர்நாடக அரசு தற்போது பெங்களூரு மக்களின் குடிநீர் ஆதாரத்திற்காகவேதான் மேகதாது அணையை கட்டப்போகிறோம் என்று சொல்வதாக சுட்டிக்காட்டினார். அதனால்தான் சட்ட வல்லுநர்கள் நீர் மேலாண்மைத்துறை அதிகாரிகளை கலந்தாலோசித்து அவர்களின் வழிகாட்டுதல்களின்படி புதிய ஆணையம் அமைக்க வேண்டும் என்ற முடிவை அரசு எடுத்ததாக தெரிவித்தார். இதுகுறித்து முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சட்ட வல்லுநர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசித்து இந்த புதிய ஆணையம் அமைப்பது அவசியம் என்று தெரிவித்துள்ளதையும் திரு ஆதவ் அர்ஜுனா சுட்டிக்காட்டினார். இந்த புதிய ஆணையம் அமைவதால் நமக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் ஏற்கனவே வழங்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கும் பாதகம் வராது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேகதாது பகுதியில் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுப்பது தொடர்பாக பேரவையில் முதலமைச்சரால் கொண்டுவரப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றிய தீர்மானத்தின் மீது சில கருத்துக்களை தெரிவிப்பதற்கு பிரதான எதிர்க்கட்சியான திமுக, அஇஅதிமுக, பாமக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அனுமதி கோரினர். இதற்கு அனுமதி மறுத்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் பேரவையில் இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட பிறகு இதுகுறித்து பேச அனுமதி இல்லை என்றார். மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக பொதுப்பணித்துறை அமைச்சரின் விரிவான விளக்கத்திற்கு பின் பேரவை நடவடிக்கைகள் முடிவதற்குள் பேச அனுமதிக்கிறேன் என்று அவைத்தலைவர் தெரிவித்தார். பேரவையில் எழுப்பப்படும் உரிமை மற்றும் பிரச்சினைகள் குறித்தும் அவை உறுப்பினர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் பேரவைத் தலைவர் சில விளக்கங்களை அளித்தார். இப்பிரச்சினையின் மீது கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்திய அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமியின் கோரிக்கை ஏற்கப்படாததால் அவரும் அஇஅதிமுக உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர். இதனிடையே சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய திரு எடப்பாடி கே பழனிசாமி, காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் மீண்டும் நடுவர் மன்றம் ஏன் என கேள்வி எழுப்பினார். மேகதாது விவகாரத்தில் திருத்தம் செய்யாத தீர்மானத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பேரவையின் கண்ணியத்தை மாண்பையும் சிதைக்கும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என்று அவைத்தலைவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய்க்கு பேரவை சார்பில் இன்று பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா குறிப்பிட்டுள்ளார். கொச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோருக்கான சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், இந்நிறுவனங்கள் வருவாய் மட்டுமல்லாது ஏராளமான வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக கூறினார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மங்கோலியா கொரியா நாடுகளுக்கு இன்று முதல் வரும் 25 வரை அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக இன்று மங்கோலியா செல்லும் அவர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பெட்சட் செகுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையை மேற்கொள்கிறார். கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனை, பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் சுற்றித் திரியும் தெருநாய்களை அப்புறப்படுத்துவது தொடர்பாக அறிக்கை அளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் மாநில இளையோர் விருதிற்கு தகுதியுடையவர்கள் வரும் 6 விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: சிவகங்கை மாவட்டத்தில் சமூக வளர்ச்சிக்கு சேவையாற்றும் இளைஞர்களின் பணியை அங்கீகரிக்கும் விதமாக 15 முதல் 35 வயதிற்குட்பட்ட இளைஞர்களில் தலா 3 ஆண் 3 பெண்களுக்கு விருதுடன் 1,00,000 ரூபாய் பாராட்டு பத்திரம் பதக்கமும் வழங்கப்பட உள்ளது. மத்திய, மாநில பொதுத்துறை, பல்கலை, கல்லூரி மற்றும் பள்ளிகளில் பணியாற்றுவோர் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: தூத்துக்குடியில் பலத்த சூறாவளி காற்றால் முடிவைத்தானைந்தல் பகுதியில் 100 மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: தூத்துக்குடி

0: நாகைக்குளம் விமான நிலையம் அருகே உள்ள டோல்கேட் அருகே தரையிலிருந்து வீசிய புழுதிகளுடன் கிளம்பிய சுழல் காற்றானது முடிவை தாண்டல் கிராம பகுதியிலும் சூழ்ந்தது. பல குடியிருப்பு பகுதிகளிலும் மரங்கள் மின்கம்பங்கள் அனைத்தும் சேதமடைந்தன. இன்று காலை நடைபெற்ற கணக்கெடுப்பு பணியில் சுமார் 70 மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக கணக்கு எடுக்கப்பட்டுள்ளன. சிலருக்கு காயங்களும் ஏற்பட்டுள்ளது. காயம் ஏற்பட்டவர்களுக்கு மருத்துவக் குழுவினர் மூலமாக உரிய சிகிச்சையும் அளிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, கன்னியாகுமரி, மதுரை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா நாளை பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக தொழிற்சாலைகளில் வரும் காலங்களில் விபத்துகளை தவிர்க்க உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமை மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் மாநில அரசு எவ்வித சமரசமும் செய்யாது என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைப்படியே புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டுமென தனி தீர்மானத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா குறிப்பிட்டுள்ளார். கோவை, நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1229 கிலோ ஹெர்ட்ஸ், நேரம் பகல் 1:55.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:40:15. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கற்பிப்பவர் என் புவனேஸ்வரி அவர்கள், மாணவர் ஹரிஷ் பண்டாரி.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே. இன்று நாம் வித்யினபிதி கஷோர்பா என்ற புத்தகத்திலிருந்து டுன்டினி சிடியா என்ற பாடத்தை பார்ப்போம். இப்போதே டுன்டினி பறவையின் கதை சுருக்கத்தை பார்ப்போம். பசுமை நிறைந்த காட்டில் ஒரு டுன்டினி பறவை தனது கூட்டை கட்டி கொண்டு வசக்க தொடங்கியது. அந்த காட்டில் மைனா வெகு நாட்களாக வசித்து வந்தது. அந்த மைனா விரைவில் யாருடனும் நண்பனாகிவிடும் குணம் கொண்டது. உடனேயே அந்த மைனா தனது இறக்கையை விரித்து கொண்டு எலுமிச்சை மரத்தில் உட்கார்ந்து கொண்டு இனிமையான குரலில் பேசத் தொடங்கியது. இந்த வீட்டில் வசிப்பது யார்? இதற்கு டுன்டினி பறவை, நான் சோனார் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன், எனது நண்பனாக நீ இருப்பாயா என்று மைனாவை கேட்டது. இதை கேட்டவுடன் மைனா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. புது நண்பனுடன் நாள் முழுவதும் ஆகாயத்தில் சுற்றி கொண்டிருந்தது. சீதா பழத்தின் மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு சீதா பழத்தை சாப்பிட்டன. வீசும் காற்றில் இருவரும் தனது சிறகுகளை விரித்துக் கொண்டு சிறிது நேரம் உட்கார்ந்து இருப்பார்கள். இரவு சூழ ஆரம்பித்தவுடன் இருவரும் வீட்டிற்கு திரும்பி விடுவார்கள். இருவருக்கும் இடையேயான நட்பு ஆழமாக வளரத் தொடங்கியது. ஒருவரில் எவராவது நோய்வாய்ப்பட்டால் உதவி கொண்டு வந்திருந்தனர். 2 வருடங்கள் கழித்து டுன்டினி பறவைக்கு ஒரு அழகான குஞ்சு பிறந்தது. அது வெகு தொலைவு சென்று அதற்கு உணவு கொண்டு வந்து கொண்டிருந்தது. தினமும் காலை அதை தனியாக விட்டுவிட்டு உணவு கொண்டு வர சென்றுவிடும். மண்பானை செய்பவர்களின் குடியிருப்பிற்கு போய் அவர்கள் காய வைக்கும் தானியத்திலிருந்து சிறிதளவை எடுத்துக்கொண்டு தன் குஞ்சிற்கு ஆசையுடன் ஊட்டிவிட்டு கொண்டிருந்தது. ஒரு நாள் தனது குஞ்சிற்கு உணவு கொண்டு வர சென்ற டுன்டினி வெகு நேரமாகியும் திரும்பி வரவில்லை. அதன் குஞ்சு பயத்தால் விம்மி விம்மி அழத் தொடங்கியது. அதே நேரத்தில் மைனா அந்த வழியாக தனது வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தது. அழுகை சப்தம் கேட்டு அது கொஞ்சம் நின்றது. டுன்டினியின் குஞ்சிற்கு ஏதோ ஆபத்து என்று புரிந்து கொண்டது. பின்னர் நடந்ததை எல்லாவற்றையும் அந்த குஞ்சு மைனாவிடம் சொன்னது. மைனாவிற்கு இப்போது எல்லாமே புரிந்தது. டுன்டினி விவசாயியின் தானியத்தை எடுக்கும் நேரத்தில் பிடித்து வைத்திருப்பான் என்று தெரிந்து கொண்டு அதன் குஞ்சிற்கு ஆறுதல் அளித்துவிட்டு பறந்து சென்று அந்த மண்பானை செய்பவரின் குடியிருப்பை அடைந்தது. அது நினைத்தது போல் டுன்டினி ஒரு கூண்டில் அடைக்கப்பட்டிருந்தது. உடன் மைனா டுன்டினியிடம் தங்களது பாஷையில் பேசத் தொடங்கியது. டுன்டினி தனது குஞ்சை பற்றி விசாரித்து அழத் தொடங்கியது. பின்னர் மறுநாள் விவசாயி நிலத்திற்கு காலை சென்றவுடன் தான் வந்துவிடுவதாக சொல்லிவிட்டு சென்றது. மறுநாள் காலை விவசாயியும் தனது மகனிடம் டுன்டினி பறவையின் கூண்டை பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு நிலத்திற்கு சென்று விட்டான். மைனா தான் உட்கார்ந்திருந்த மரத்திலிருந்து சிகப்பு நிற பழங்களை அந்த பையன் உட்கார்ந்திருந்த திண்ணையில் விழுமாறு செய்தது. அவனும் பழத்தை பார்த்தவுடன் அதை நோக்கி சென்றான். பழம் சுவையாக இருந்ததால் இன்னும் ஒரு பழத்தை மரத்திலிருந்து பறிக்க ஓடத் தொடங்கினான். அப்போது மைனா கூண்டை திறந்து டுன்டினியை விடுவித்தது. பின்னர் இருவரும் வீட்டை நோக்கி பறக்க தொடங்கினர். வழியில் விவசாயி வீட்டை நோக்கி வந்து கொண்டிருப்பதை பார்த்து, நாங்கள் எங்கள் வீட்டிற்கு செல்கிறோம், திரும்ப வரமாட்டோம், உன்னிடமிருந்து விடைபெறுகிறோம் என்று பாடிக்கொண்டே சென்றனர்.
3: ஹர்ஷ் படி.
1: ஹரா பரா ஜங்கல்,
2: பச்சை பசையலான காடு, ஜங்கல் காடு, இதற்கு வன் என்று சொல்லும் உண்டு.
1: ஜித்னி தூர் திகாய் பட் ரஹா ஹை கனி ஹரியாலி ஹை,
2: எவ்வளவு தொலைவு பார்த்தாலும் அடர்ந்த பசுமைதான், ஹரியாலி பசுமை.
1: சூரிய தேவ் ஜப் பூரப் மே ஆஸ்மான் கோ ஆல்த்யா கே ரங் சே ரங் கர் ஹஸ் உட்தே ஹை தபி இஸ் வன் கா கோனா கோனா ஆலோகித் ஹோ உட்தா ஹை.
2: சூரியன் கிழக்கு திசையில் ஆகாயத்தில் சிகப்பு நிறத்தோடு சிரிக்கும் நேரத்தில் இந்த காட்டின் ஒவ்வொரு மூலையும் பிரகாசிக்க தொடங்கின. ஆலோகித் பிரகாசித்தல்.
1: பத்ஜட் கே உதாஸ் மோசம் மே பி இஸ் ஜங்கல் கே விபின் ரங்கோ கே பக்ஷி கீத் காத்தே ஹை.
2: இலையுதிர் காலத்தின் சோகமான பருவத்தில் கூட இந்த காட்டில் விதவிதமான நிறங்களையுடைய பறவைகள் பாட்டு பாடுகின்றன. மௌசம் காலநிலை, விபின்ன வெவ்வேறு பலவிதமான ரங் நிறம்.
1: ஹர் பேட் மே தப் பி ஃபூல் கில்தே ஹை,
2: ஒவ்வொரு மரத்திலும் அப்போது கூட பூக்கள் மலர்கின்றன. கில்னா மலர்தல்.
1: ஷாம் கோ ஜப் அந்தகார் கிர்னா ஷுரு ஹோதா ஹை தப் சபி சமஜ் ஜாதே ஹை கி அப் கர் வாபஸ் ஜானே கா சமய் ஹோ கயா ஹை.
2: மாலை எப்பொழுது இருட்டத் தொடங்குகிறதோ

0: இப்போது எல்லோரும் வீட்டிற்கு திரும்பும் நேரம் வந்துவிட்டது என்று புரிந்து கொள்கின்றனர். அந்தகார் இருள், பிரகாஷ் இதன் எதிர்ப்பதமாகும். ஷுரு ஹோனா தொடங்குதல், சமாப்த ஹோனா இதன் எதிர்ப்பதமாகும்.
1: இஸ்கே பாத் ஷுரு ஹோத்தி ஹை ராத் கி நிரவதா,
0: இதற்கு பிறகு இரவின் அமைதி தொடங்கும். நீரவதா அமைதி.
1: ஏக் தின் இசி ஜங்கல் மே டுன்டுனி சிடியா நே அப்னி கிரஹஸ்தி பசாயி,
0: ஒரு நாள் இதே காட்டில் டுன்டுனி பறவை வசிக்க வந்தது.
1: வஹ கஹா சே ஆயி தி இசே கோயி நஹி ஜான்தா தா,
0: அது எங்கிருந்து வந்தது என்று யாருக்கும் தெரியாது.
1: ஏக் தின் சுபே சபீனே தேகா கி நிம்பூ கே பேட் கே ஆகே கி டால் பர் ஏக் சோட்டா சா கர் பனா தா,
0: ஒரு நாள் காலை எலுமிச்சை மரத்திற்கு முன்னால் ஒரு கிளையில் ஒரு சிறிய வீடு கட்டப்பட்டு இருந்தது. சுப காலை, ஷாம் மாலை இதன் எதிர்ப்பதமாகும். நீம்பூ கே பேட் எலுமிச்சை மரம், கே ஆகே முன்னால், கே பீச்சே இதன் எதிர்ப்பதமாகும். டால் கிளை, சோட்டா சிறிய, படா இதன் எதிர்ப்பதமாகும். கர் வீடு.
1: ஜாட் ஃபுன் சே சஜாயா ஏக் கர்,
0: ஒரு வீடு காய்ந்த குச்சிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சஜானா அலங்கரித்தல்.
1: சப்கோ பஹோத் அச்சா லகா இஸ் வன் கி சப்சே புராணி நிவாசி தி மேனா ஹமேஷா குஷ் மிஜாஜ்,
0: இந்த காட்டின் எல்லாவற்றையும் விட வெகு நாட்களாக வசிப்பது மைனா எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும். குஷ்மிஜா சந்தோஷமாக இருத்தல்.
1: கிசி சே ஜகடா நஹி, கிசி சே மாரா மாரி நஹி,
0: யாருடனும் சண்டை இல்லை, யாருடனும் சச்சரவும் இல்லை. ஜகடா சண்டை, மார் மாறி மாறா மாறி சச்சரவு.
1: கிசி சே தோஸ்தி கர்னே மே பி உசே தேரி நஹி லக்தி தி,
0: யாருடனும் நண்பனாக ஆகுவதற்கு அதற்கு வெகு நேரம் ஆகாது.
1: அப் நயே படோசி சே தோ தோஸ்தி கர்னே ஹி தி,
0: இப்போது புது அண்டை வீட்டுக்காரரோடு தோழமை செய்ய வேண்டியிருந்தது. நயே புதிய, புராணே இதன் எதிர்ப்பதம்.
1: உஸ்னே ஜட்பட் அப்னே பர் ஃபேலாயே ஔர் ஜா பேட்டி நிம்பூ கி டால் பர்,
0: அது உடனேயே தனது இறக்கைகளை விரித்து கொண்டது, மேலும் எலுமிச்சை மரக்கிளையில் போய் உட்கார்ந்தது. ஜட்பட் உடனேயே.
1: இஸ்கே பாத் மீட்டே கலே சே போலி,
0: இதன் பிறகு இனிமையான குரலில் பேசியது. மீட்டே இனிமையான.
1: இஸ் கர்மே ஹே ரேதா கோன் பூச் ரஹி ஹே தும்சே மைனா,
0: இந்த வீட்டில் வசிப்பவர் யார் மைனா உன்னிடம் கேட்கிறது.
1: ஜோ பி ஹோ தும் க்யோ ஹோ மோன்,
0: எதுவாக இருந்தாலும் நீ ஏன் மௌனமாக இருக்கிறாய். மௌன் மௌனம்.
1: யே சுன்கர் டுன்டுனி சிடியா அப்னே கர் சே பஹார் ஆ கயி ஔர் ஹஸ் கர் போலி,
0: இதை கேட்டவுடன் டுன்டுனி பறவை தனது வீட்டிலிருந்து வெளியே வந்தது, மேலும் சிரித்து கொண்டே பேசியது. பாகர் வெளியே, அந்தர் இதன் எதிர்ப்பதமாகும். ஹஸ்னா சிரித்தல், ரோனா இதன் எதிர்ப்பதம்.
1: சோனா காவ் சே ஆயி மே சாதி நஹி கோய் அப்னா சாதி பனோகே க்யா தும் மேரே,
0: சோனா கிராமத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன், எனக்கு நண்பன் யாரும் இல்லை, நீ எனது நண்பனாக இருப்பாயா. சாதி நண்பன், தோழன், தோஸ்த் என்ற சொல்லும் இதற்கு உண்டு.
1: யே சுன்கர் மேனா கி பாஞ்சே கில் கயி,
0: இதே கேட்டதும் மைனாவின் முகம் மலர்ந்தது. கில்னா மலர்தல், முர்ஜானா இதன் எதிர்ப்பதமாகும்.
1: நயா தோஸ்த் பாக்கர் உஸ்கா மன் பிரசன் ஹோ உட்டா,
0: புது நண்பனை கிடைத்ததால் அதன் மனது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. பிரசன்ன ஹோனா மகிழ்ச்சி அடைதல், அப்பிரசன்ன ஹோனா இதன் எதிர்ப்பதம்.
1: இஸ்கே பாத் தோனோ சாரா தின் ஆகாஷ் கி சேர் கர்த்தே ரஹே,
0: இதன் பிறகு இருவரும் பகல் முழுவதும் ஆகாயத்தில் பறந்து கொண்டிருந்தனர்.
1: ஷரீஃபே கே பேட் பர் பேட் கர் ஷரீஃபா காயா,
0: சீதாப்பழ மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு சீதாப்பழத்தை சாப்பிட்டன. ஷரீஃபே கே பேட் சீதாப்பழ மரம்.
1: ஃபரர் ஃபரர் ஹவா கே ஜோகே மே தோனோ பங்கோ கோ மிலாக்கர் குச் தேர் பேட்டி ரஹி,
0: வீசும் காற்றில் இருவரும் சிறகை சேர்த்து கொண்டு சிறிது நேரம் உட்கார்ந்து கொண்டிருக்கும்.
1: ராத் கிர்னே பர் தோனோ அப்னே அப்னே கரோ மே லோட் ஆயி,
0: இரவு சூழ ஆரம்பித்தவுடன் தங்களது வீட்டிற்கு இருவரும் திரும்பினர். லவுட் ஆனா திரும்புதல், இதற்கு வாபஸ் என்று சொல்லும் உண்டு.
1: இஸ் தரா தோனோ கி தோஸ்தி ஐஸ்தா ஐஸ்தா கேரி ஹோத்தி கயி,
0: இவ்வாறு இருவரின் நட்பும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆழம் பெற தொடங்கியது. ஆகிஸ்தா ஆகிஸ்தா கொஞ்சம் கொஞ்சமாக ககரி ஆழம்.
1: தின் ஓர் மஹினே பீத்தே கயி,
0: நாட்களும் மாதங்களும் கழிய தொடங்கின. மகீனா மாதம்.
1: தோனோ கா பியார் படுத்தா கயா,
0: இருவரின் அன்பும் வளர்ந்து கொண்டே இருந்தது. பியார் அன்பு நேசம்.
1: தோனோ ஏக் தூசரே பர் ஜான் சிடக்தி தோனோ மே சே கோய் பி ஏக் தூசரே கோ தேகே பினா ஏக் தின் பி நஹி ரஹ சக்தி,
0: இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் உயிராக இருக்க தொடங்கினர். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் ஒரு நாள் கூட இருக்க முடியவில்லை.
1: மேனா கி தபியத் கராப் ஹோனே பர் டுன்டுனி ஜல்தி சே உட்கர் உஸ்கே பாஸ் பஹுன்ச் ஜாதி ஔர் உஸ்கி சேவா டெஹல் மே லக் ஜாதி,
0: மைனாவின் உடல்நிலை குன்றிய போது டுன்டுனி விரைவிலேயே பறந்து அதனை வந்தடையும், மேலும் அதற்கு உதவி செய்ய தொடங்கும். தபியத் உடல்நிலை, சுவாஸ்தே என்ற சொல்லும் இதற்கு உண்டு.
1: டுன்டுனி அகர் பிமார் படுத்து

0: தீது மைனா சாரா தின் உஸ்கே பாஸ் பேட்டி ரஹதி.
1: டுன்டினி நோய் வழிபட்டால் மைனா ஒரு நாள் முழுவதும் அதன் அருகில் உட்கார்ந்து கொண்டிருக்கும். கே பாஸ் அருகில் கேது இதன் எதிர்ப்பதம்.
0: தோ சால் பாத் டுன்டுனி கே எக் சுந்தர் சா பச்சா ஹுவா.
1: 2 வருடங்களுக்கு பிறகு டுன்டுனிக்கு ஒரு அழகான குஞ்சு பிறந்தது.
0: ஹர் சமய அப்னே நரம் பங்கோ கோ கோல்கர் அப்னி மா கி கோத் மே பேட்டா ரஹதா.
1: எப்பொழுதும் தனது மிருதுவான சிறகை திறந்து கொண்டு தனது தாயின் மடியில் உட்கார்ந்திருந்தது.
0: டுன்டுனி உஸ்கே லியே தூர் சே கானா லாத்தி.
1: டுன்டுனி அதற்கு தூரத்திலிருந்து உணவு கொண்டு வந்தது.
0: ரோஸ் சுபே உசே கர் மே அகேலா சோட்கர் போஜன் கி தலாஷ் மே நிக்கல் ஜாத்தி.
1: தினமும் காலையில் அதை வீட்டில் தனியாக விட்டுவிட்டு உணவை தேடி புறப்பட்டுவிடும். அகேலா தனியாக தலாஷ் தேடுதல்.
0: ஜங்கலோ கே தோ கோ லாங்தி சீதே சலி ஜாத்தி வஹ குமாரோ கி பஸ்தி மே.
1: காடுகளையும் வயல்களையும் தாண்டி அது நேராக மண்பானை செய்பவர்களின் இருப்பிடத்திற்கு சென்றது. லாங்னா தாண்டுதல், பஸ்தி இருப்பிடம், கும்ஹார் மண்பானை செய்பவர்.
0: சுபே தூப் சட்னே பர் வஹா கே லோக் சுகானே கே லியே தான் பிச்சா தேதே.
1: காலையில் வெயில் வந்தவுடன் அங்கிருக்கும் மக்கள் தானியங்களை காய வைத்துக் கொண்டிருந்தனர். சுகானா காய வைத்தல், தான் தானியம்.
0: தான் அப்னே சோன்ச் மே பர் கர் டுன்டுனி அப்னே கர் லே ஆத்தி ஓர் அப்னே பச்சே கோ படே பியார் சே கிலாத்தி.
1: தானியத்தை தனது அலகில் டுன்டுனி தனது வீட்டிற்கு கொண்டு வந்து தனது குஞ்சிற்கு அன்போடு ஊட்டிவிட்டது.
0: பஹுத் குஷி சே உஸ்கே தின் கட் ரஹே தே.
1: மிகுந்த சந்தோஷமாக அதன் நாட்கள் கழிந்து கொண்டிருந்தன.
0: ஏக் தின் சுபே உட்கர் டுன்டுனி அப்னே பச்சே கே லியே கானா லேனே ஜோ நிக்லி தோ லாட் கர் நஹி ஆயி.
1: ஒரு நாள் காலையில் எழுந்து தனது குஞ்சிற்காக உணவு கொண்டு வர சென்ற டுன்டுனி திரும்ப வரவில்லை.
0: இதர் ஆஸ்மான் பர் காலே காலே பாதல் கிர்னே லகே.
1: இங்கே ஆகாயத்தில் கரு மேகங்கள் சூழ்ந்து கொள்ள ஆரம்பித்தன. காலே காலே பாதல் கரு நிற மேகங்கள்.
0: அப் ஷாயத் ஆந்தி ஓர் துஃபான் ஆயே.
1: இப்போது புயலும் கடும் காற்றும் வந்தன. ஆந்தி கடும் காற்று, தூஃபான் புயல்.
0: தேக்தே தேக்தே சரர் சரர் ஹவா சல்னே லகி.
1: பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வேகமாக காற்று வீச தொடங்கியது.
0: டுன்டுனி அபி தக் லாட் கர் நஹி ஆயி தி.
1: டுன்டுனி இதுவரை திரும்பவில்லை.
0: டர் கே மாரே உஸ்கா பச்சா சீக் சீக் கர் ரோனே லகா.
1: பயத்தால் அதன் குஞ்சு சப்தமிட்டு அழத் தொடங்கியது.
0: உசி சமய மைனா உஸ் ரஸ்தே சே அப்னே கர் லாட் ரஹி தி.
1: அதே நேரத்தில் மைனா அந்த வழியில் திரும்பிக் கொண்டிருந்தது.
0: ரோனே கி ஆவாஸ் சுன்கர் வஹ ருக் கயி.
1: அழும் சப்தம் கேட்டு அது நின்றது. ஆவாஸ் சப்தம்.
0: ஹோ சக்தா ஹே கோய் விபத்தி ஆயி ஹோ ஜல்தி சே உஸ் ஓர் உட்கர் ஆயி.
1: ஏதோ ஆபத்து வந்துவிட்டிருக்கும் என்று சீக்கிரமாக அந்த பக்கம் பறந்து வந்தது. விபத்தி ஆபத்து.
0: தர்வாசே கே சாம்னே ருக்கர் போலி.
1: கதவின் எதிரில் நின்று பேசியது.
0: கியோரே பச்சே ஆஜ் கியா ஹுவா.
1: என்ன குழந்தையே இன்று என்ன நடந்தது?
0: மானே தும்கோ பீட்டா ஹே கியா.
1: அம்மா உன்னை அடித்தாரா? பீட்னா அடித்தல்.
0: மே உஸ்கோ தம்காங்கி.
1: நான் அவரை அதட்டுவேன். தமக்கானா அதட்டுதல்.
0: அப் ரோனா சுப்போஜா.
1: இப்போது அழாதே, அழுவதை நிறுத்து.
0: மைனா கே பாத் சுன்கர் டுன்டுனி கே பச்சே மே ஜான் மே ஜான் ஆயி.
1: மைனாவின் வார்த்தைகளை கேட்டு டுன்டுனியின் குழந்தைக்கு உயிர் வந்தது.
0: ஜல்தி சே தோட்கர் உஸ்கே பாஸ் ஆயா.
1: சீக்கிரமாக ஓடி அவரிடம் வந்தது.
0: ஆங்கே போச்சதே ஹுவே கஹா.
1: கண்களை துடைத்துக் கொண்டு அது சொன்னது.
0: தூர் காவ் மே கயி சுபே மா சோட் அகேலே கயி முஜே மா.
1: காலையில் வெகு தொலைவில் இருக்கும் கிராமத்திற்கு அம்மா சென்றார். என்னை தனிமையில் விட்டு சென்றார் அம்மா.
0: மா ஜோ கை லோட்டினா அப் தக் ரோனா கேசே ஹசி லே கை மா.
1: சென்ற அம்மா இப்போது வரை திரும்பவில்லை. அழாமல் எப்படி இருப்பேன்? எனது சிரிப்பையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார் அம்மா.
0: ஏ சுன்கர் தோ மைனா பி பாத் சிந்தித் ஹுய்.
1: இதை கேட்டவுடன் மைனா மிகவும் கவலையடைந்தது. சிந்தித் ஹோனா வருத்தப்படுதல், கவலையடைதல்.
0: கியா ஹுவா ஹோகா வ சமஜ் கை.
1: என்ன நடந்திருக்கும் என்று அது புரிந்து கொண்டு விட்டது. சரி ஹர்ஷ், இத்துடன் இந்த பாடத்தை இங்கேயே நிறுத்திக் கொள்வோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்ப்போம்.
0: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கற்பித்தார் என் புவனேஸ்வரி அவர்கள். மாணவர் ஹரிஷ் பண்டாரி. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
3: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
2: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: பெரம்பலூர் மாவட்டம் தழுத்தலை 8 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுத்தாறு அணை 7 சென்டிமீட்டர், விழுப்புரம் மாவட்டம் கேடார், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி, வேலூர், ஏழுமலை, பால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியார் திட்டப்பகுதி, தொழுதூர், சோலையாறு, சென்கொனா, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி, திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு, செங்கல்பட்டு மாவட்டம் கொலப்பாக்கம், நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை, கலசப்பாக்கம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூலாங்குறிச்சி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், வீரகனூர், சென்னை மடிப்பாக்கம், முக்கியம், துறைப்பாக்கம், லப்பைக்குடிக்காடு, சேந்தமங்கலம், சோழிங்கநல்லூர், தோகைமலை, விழுப்புரம், மேடவாக்கம், சிவகாசி, கிருஷ்ணராயபுரம், பள்ளிக்கரணை, தரமணி, செய்யாறு, உதகமண்டலம், கள்ளக்குறிச்சி, வீக்களத்தூர், சிங்கம்புணரி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வேடசந்தூர், கோலியனூர், கிருஷ்ணாபுரம், திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபெட், சென்னை ஈஞ்சம்பாக்கம், கொப்பம்பட்டி, மாயனூர், கலையநல்லூர், ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், பள்ளிக்கரணை, சாத்தூர், நேமூர், ரிஷிவந்தியம், வளவனூர், கொடிவேரி, செங்குன்றம், எறையூர், கண்ணகி நகர், தென்கனிக்கோட்டை, கொரட்டூர், சேந்துரை, தியாகதுர்கம், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அரியலூர், தாத்தையங்கார்பேட்டை, திருவள்ளூர், அகரம்சீகூர், பெரம்பலூர், உத்திரமேரூர், சிதம்பரம், கீழச்சிறுவாய், லக்கூர், கடவூர் வட்டாட்சியர் அலுவலகம், மேலூர், கேடி, கஞ்சனூர், கீழ்ப்பாடி, மீனம்பாக்கம், பெருங்குடி, மகாபலிபுரம், சோழவரம், சேலமாத்தூர், சென்னை அடையார் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38.5 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கடலூர், நாமக்கல், சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் உணரத்தக்க அளவு 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. கோயம்புத்தூர், திண்டுக்கல், திருநெல்வேலி, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. உத்தரப்பிரதேசத்துக்கும் தெலுங்கானாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு பாதை தற்போது தெலுங்கானா முதல் ராயலசீமாவை கடந்து மன்னார் வளைகுடா வரையுள்ள கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு: இன்று நீலகிரி, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, மதுரை, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வட தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிதமானது முதல் பலத்த மழை, பலத்த காற்றுடன் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கு மற்றும் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் பலத்த மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும்.

0: கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.5 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 24.3 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.

அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது மாலை நேர ஒளிபரப்பு இனிதே துவங்குகிறது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தொடர்வது குறள் அமுதம்.

எங்கே கோபம் செல்லுபடியாகுமோ அங்கே கோபத்தை காக்க வேண்டும். செல்லுபடியாகாத இடத்தில் கோபத்தை காத்தால் என்ன, காக்காவிட்டால் தான் என்ன, பயனில்லை. குறள் எண் 301 அதிகாரம் வெகுளாமை.

எங்கே கோபம் செல்லுபடியாகுமோ அங்கே கோபத்தை காக்க வேண்டும். செல்லுபடியாகாத இடத்தில் கோபத்தை காத்தால் என்ன, காக்காவிட்டால் தான் என்ன, பயனில்லை. குறள் எண் 301 அதிகாரம் வெகுளாமை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 5:30.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் மதுரத்தென்றல். ராஜா திரைப்படத்திற்காக பாடல் இசைக்க காத்திருக்கிறது நேர்களே. எஸ் ஜானகி மற்றும் இளையராஜா இணைந்து பாடியிருக்கிறாங்க.
3: சங்கங்கள் பாடாத கவிதை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6 மணி.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1869 கிலோஹெர்ட்ஸ் தான் கேட்டு இருக்கீங்க. இனி வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் நேரம் குறித்து அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தை செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:40 மதுரை தென்றல். சேவை செய்திகள் இன்று இரவு 7 சட்டப்பேரவையில் இன்று சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் எழுதியவர் திருமலைக்குமார் சென்னையில் அஞ்சலாக. 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும் மாடித்தோட்டம் அமைப்பது குறித்து ஜிஎஸ்டி மற்றும் கஸ்டம் கூடுதல் ஆணையர்

சரண் சேமிதரன் அவர்கள் தரும் தகவல் பகுதி 2 கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 பீப்பிள்ஸ் பத்மா ஆன் ஆகாஷ்வாணி ஸ்ரீ வீலினதான் காமகோட்டி ஆங்கிலத்தில் தொடர்ந்து மதுரத்தென்றல் கேட்கலாம். 8:30 அச்சாணி பெண் தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சியாளர் எஸ் சரோஜினி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரத்தென்றல், 9 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 செய்தி சுடர், 9:30 இசை பேருரை, டி எஸ் பாலகிருஷ்ணன் சாஸ்திரிகள் தியாகராஜரின் கீர்த்த யாத்திரை கேட்கலாம். 10:30 நட்சத்திர கீதங்கள், 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 ஒளிபரப்பு நிறைவு பெறும். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோ ஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும்.
1: அதாவது
2: அவர் என்ன சொல்ல வர்றார்னா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
3: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
1: நினைக்கிறேன்டா.
2: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா.
1: அதாவது
2: ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: ஆமாங்கக்கா.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 6:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் விளம்பர காத்திருக்கும் அந்த ஒரு திரைப்படம் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்த பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போறீங்க.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோ ஹெட்ஸா கேட்டுட்டு இருக்கீங்க. 6:25 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி தான் வளம் வந்துட்டு இருக்கு. வைதேகி காத்திருந்த திரைப்படத்துடைய பாடல்கள் தான் வளம் வந்துட்டு இருக்கு.

வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 4 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு முந்தைய திமுக அரசுதான் காரணம் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தூய்மைப் பணிகளை தனியார் மயமாக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். மக்களின் நம்பிக்கையை பெறுவது சிறந்த நிர்வாகத்திற்கான எடுத்துக்காட்டாகும் என்று பிரதமர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்கள் மூலம் அரசு நிர்வாகத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில், கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேளாண் துறை தொடர் சாதனைகளை படைத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உணவு தானியங்களின் உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 37 கோடியே 60 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 4 லட்சம் கோடிக்கும் கூடுதலான தொகை விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இயற்கை வேளாண்மைக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அந்த கட்டுரையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு முந்தைய திமுக அரசுதான் காரணம் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளின் நலனுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தாவேக அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்தது திமுக அரசுதான் என்று அவர் குறை கூறினார். தமிழகத்தில் மின்தடையை அறிமுகப்படுத்தியதே திமுக

0: திமுக தான் என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த பேரவையில் தெரிவித்ததையும் திரு ராஜ்மோகன் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் எந்த தொழில் முதலீடும் பிற மாநிலங்களுக்கு செல்லவில்லை என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: இன்னைக்கு நாங்க 30 நாட்கள்ல வேற ஒரு மாநிலத்துக்கு போய் வேற ஒரு நாட்டுக்கு போய் நாங்க முதலீட்டை எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு ஹூண்டாய் வந்து போகக்கூடிய நிலைமையில இருந்தவங்கள நாங்க போய் அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி இந்த கவர்மெண்ட் இதை தொடரும் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து இன்னைக்கு கூட்டு வந்திருக்கோம். இதை தவிர ரெண்டு மோதிலிங் அண்ட் ஹியூசாங் அவங்க கிட்டையும் நாங்க போய் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்றதுக்கான எம்ஓயு சைன் பண்றதுக்கான எல்லாவற்றையும் நாங்க பேசிட்டு வந்திருக்கோம்.
0: திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாவேக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது ஏற்புடையதல்ல என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களின் மத நம்பிக்கை மீதான உரிமையை பறிப்பதுதான் தாவேக அரசின் நிலைப்பாடா என்று வினவியுள்ளார். மத உரிமைகளை முடக்கிப் போட ஆட்சியாளர்கள் எத்தனை முறை மேல்முறையீடு செய்தாலும் தர்மம் ஒருபோதும் தோற்காது என்ற நம்பிக்கை தமிழக மக்களுக்கு உள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 12 மாநகராட்சி பகுதிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் மயமாக்கும் முயற்சியை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பகுதிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்க ஒப்பந்தப்புள்ளி கோரப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தலுக்கு முன்பு சென்னை மாநகராட்சியின் தூய்மைப் பணியாளர்களின் போராட்டத்திற்கு தாவேக அரசு ஆதரவளித்ததையும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் தேவையில்லை என்பதுதான் பாமகவின் நிலைப்பாடு என்று அக்கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநில விவசாயிகளின் நிலைப்பாடும் இதுதான் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக தெளிவான நிலைப்பாட்டை எடுப்பதற்காக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு உடனடியாக அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருவள்ளூர் மாவட்டத்தில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவு சம்பவம் குறித்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த சம்பவத்தை தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்ட தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 2 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு தமிழக தலைமைச் செயலருக்கும் காவல்துறை தலைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் உடல் நலன், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட நிவாரண உதவிகள் குறித்தும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த வாயு கசிவு காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தெலுங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் முதலமைச்சர் திரு விஜயின் பிறந்த தினத்தை முன்னிட்டு வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டத்தில் திருநங்கைகள் சுய தொழில் தொடங்குவதற்கான கடனுதவிகளை ஆட்சியர் திருமதி மிருணாலினி இன்று வழங்கினார். தென்காசி மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை

திருந்தது தொடர்பாக மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வரும் வியாழக்கிழமை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே மலைச்சாலையில் மரங்கள் முறிந்து விழுந்ததன் காரணமாக அந்த வழித்தடத்தில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள அருள்மிகு ராஜகோபால சுவாமி கோவில் ஆனி தெப்ப திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் வாரன்டாஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பாரா ஆடவர் வில்வித்தை பிரிவில் ராஜ்பீர் சிங் தங்கப்பதக்கத்தையும் சூரஜ் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சூரஜ் சிங் வெங்கடாத்ரி குண்டேரு இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. பெர்லின் ஜூனியர் கோப்பை ஜூடோ போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் நுங்ஷித்தோய் சானு லெஷாங் தெம் வெள்ளிப்பதக்கத்தையும் 63 கிலோ எடைப்பிரிவில் லிந்தோய் சனம்பம் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். உலக ஜூனியர் பாரா விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 15 தங்கம் 9 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. துருக்கியின் மர்சினில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பாரா பேட்மிண்டன் பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. கலப்பு இரட்டையர் பிரிவில் ஆகாஷ் ரஞ்சன் முன் கோஷிகா தேவ்தா இணையும் ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் கோபேஷ் ஜலானி ஆர்யன் சர்மா மற்றும் பிரேம்சந்த் பொட்னுருவும் மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் ஷிவாங்கி பாண்டே மணிஷா பட்டேல் ஆகியோரும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் வேலவன் செந்தில்குமார் ஜோஷ்னா சின்னப்பா இணையும் மகளிர் இரட்டையர் பிரிவில் ரத்திகா சீலன் ஜோஷ்னா சின்னப்பா இணையும் இப்பதக்கங்களை கைப்பற்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 4 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை விடுவிக்கப்பட்டு மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு முந்தைய திமுக அரசுதான் காரணம் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தூய்மைப் பணிகளை தனியார் மயமாக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:40. மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அழகிய திரை கானங்களாய் விளம்பர காத்துட்டு இருக்கு மதுரை தென்றல்.

இடத்துக்கும் இசை ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரம் மாலை 6:51. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1869 கிலோ ஹெட்ஸில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மதுரை தென்றல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:55. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள்.
2: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

சேவை செய்தி விருதுநகர் மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 2026-2027 நிதியாண்டிற்கு புதியதாக விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் ₹50,000 மற்றும் 2 பெண் குழந்தைகள் இருந்தால் தலா ₹25,000 வீதம் 2 குழந்தைகளுக்கு மொத்தம் ₹50,000 வைப்பு தொகை ரசீது வழங்கப்படும். அதேபோல் 3 பெண் குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் ஒரு குழந்தைக்கு ₹25,000 வீதம் 3 பெண் குழந்தைகளுக்கு மொத்தம் ₹75,000 வைப்பு தொகை ரசீதாக வழங்கப்படும். இத்திட்டத்தில் பயன்பெறும் குழந்தைகளுக்கு 18 வயது நிறைவடைந்த பின்னர் முதிர்வு தொகையை பெறுவதற்கு அக்குழந்தையின் வைப்பு தொகை ரசீது நகல், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நகல் மற்றும் வங்கிக் கணக்கு புத்தக நகல் ஆகியவற்றுடன் மாவட்ட சமூக நல அலுவலகம் அல்லது சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் உள்ள சமூக நல விரிவாக்க அலுவலரை அணுகலாம். இ சேவை மையங்களின் மூலம் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் குழந்தையின் பிறப்பு சான்றிதழ், தாய் அல்லது தந்தையின் வயது சான்றிதழ், ஆண்டு வருமான சான்றிதழ் ₹120,000 இருக்கல் வேண்டும், குடும்ப கட்டுப்பாடு சான்றிதழ், ஆண் வாரிசு இன்மை சான்றிதழ், பிறப்பிட சான்றிதழ், குடும்ப அட்டை மற்றும் உரிய அடையாள அட்டை நகல் ஆகியனவே ஆகும். இது குறித்து கூடுதல் விவரங்களுக்கு மாவட்ட சமூக நல அலுவலர்

மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், விருதுநகர் மாவட்டம், 626-0002 என்ற முகவரியிலோ அல்லது 04562 என்ற முன்னிணைப்புடன் 25-27-01 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டீர்கள் சேவை செய்திகள்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.

0: தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசிப்பவர் ஷியாமளா.
1: முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தனது பிறந்த நாளை ஒட்டி இன்று காலை அவைக்குள் நுழைந்ததும் பேரவைத் தலைவர் இருக்கைக்கு முன்பு நின்று உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்தார். அப்போது உறுப்பினர்கள் எழுந்து நின்று தங்கள் மரியாதையை வெளிப்படுத்தினர். பேரவையின் இந்த கூட்டத்தொடரின் மூன்றாவது நாள் நிகழ்ச்சி தொடங்கியதும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சருக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தார். அப்போது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணும் முதலமைச்சர் மறுமலர்ச்சி நாயகன் என்று அவரை பாராட்டினார். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முதல் மாநிலமாக மாற்ற அவர் பாடுபடுவார் என்றும், தமிழக மக்களுக்காக பணம் புகழை துச்சம் என மதித்து மக்களுக்கு நேர்மையான ஆட்சியை அளிக்க முன்வந்துள்ளதாகவும் பெருமிதத்துடன் கூறினார். பின்னர் பேரவை விதி 110 கீழ் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு பர்வேஸ் அறிக்கை அளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் பெரியபாளையம் அருகே கன்னிகைப்பேர் கிராமத்தில் கடல் உணவுகளை பதப்படுத்தும் தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தின் காரணமாக வாயு கசிவு ஏற்பட்டு 5 பேர் மரணமடைந்துள்ளதாக கூறிய அவர், விபத்தில் பாதிக்கப்பட்ட 74 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறினார். மாசு கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினர் மற்றும் செயலாளர் 24 மணி நேரத்திற்குள்ளாக முழுமையான விசாரணையை முடித்து 3 நாட்களுக்குள் அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு பர்வேஸ் கூறினார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற விபத்துக்களை தவிர்க்க உடனடியாக குழு அமைத்து ஆய்வு செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மேகதாது விவகாரம் குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் உரையாற்றினார். மேகதாது திட்டத்தை முறியடிக்க அனைத்து நடவடிக்கைகளையும் தொடர்ந்து அரசு எடுத்து வருகிறது என்றும், நடுவர் மன்றம் அமைக்குமாறு அரசு கோருவது சரியான அணுகுமுறை இல்லை என்று சிலர் கருதுவதாகவும், அது தவறானது என்றும் திட்டவட்டமாக அவர் மறுத்தார். கடந்த மே 7 தேதியிட்ட மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்தின் கடிதத்தின் மூலம் மத்திய நீர்வள ஆணையம் கர்நாடக அரசின் மேகதாது அணையின் திட்ட அறிக்கை மீது தனது தொழில்நுட்ப கருத்துக்களை வழங்கி அடுத்த கட்ட நகர்வுக்கு காத்திருப்பது அம்பலமாகியுள்ளது என்றும், இதனை கடுமையாக எதிர்த்து கடந்த 9 தேதியன்று மாநில அரசின் சார்பில் கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மத்திய அரசும் கர்நாடக அரசும் மேகதாது திட்டத்தை மறைமுகமாக மேற்கொள்ள முற்படும் போது நாம் கைகளை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்க்க முடியாது என்றும், தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டுவதற்கும் மத்திய அரசின் தன்னிச்சையான நகர்வுகளை முடக்குவதற்கும் புதிய நடுவர் மன்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளோம். இதனால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும் திரு ஆனந்த் திட்டவட்டமாக தெரிவித்தார்.

அடுத்து தாங்கள் கொடுத்த உரிமை மீறல் பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து திமுக கொறடா திரு ஏவ வேலுவும் பேச முயன்றார். இருவருக்கும் பேரவைத் தலைவர் பேச அனுமதி வழங்கவில்லை. தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி பேச முயன்றபோது, அவை முடிவதற்குள் நான் பேச அனுமதிக்கிறேன், இப்போது அனுமதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக பேரவைத் தலைவர் கூறினார். உடனே திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து கோஷங்கள் எழுப்பிக் கொண்டே வெளியேறினர். உடனே அவர்கள் மீது அவை காவலர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அறிவுறுத்தினார். திமுக சட்டமன்ற கொறடா திரு ஏவ வேலு எழுந்து மேகதாது பிரச்சினைக்காக பல்வேறு சட்டப் போராட்டங்களை திமுக நடத்தியுள்ளதாக கூறிவிட்டு, அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்த குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் சிகிச்சை பெறுவோருக்கு 5 லட்சம் ரூபாயும் அரசு அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார். அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா குறுக்கிட்டு, மேகதாது பிரச்சினையில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக கூறினார். மேலும் பிரதமரை நேரில் சந்தித்தபோது தமிழக முதலமைச்சர் இதனை கடிதம் வாயிலாக தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்றபோது

லட்சம் ரூபாயும் சிகிச்சை பெறுவோருக்கு 5 லட்சம் ரூபாயும் அரசு அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார். அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா குறுக்கிட்டு மேகதாது பிரச்சினையில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக கூறினார். மேலும் பிரதமரை நேரில் சந்தித்தபோது தமிழக முதலமைச்சர் இதனை கடிதம் வாயிலாக தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்றபோது எதிர்க்கட்சித் தலைவர் திருத்தம் கொடுத்தபோதும் அதனை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டபோதும் அவையில் யாரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றார். மேலும் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறிய பின்னர் இப்போது சொல்வதில் அர்த்தமில்லை என்றார். கர்நாடக அரசு விவசாயிகளுக்காக மேகதாது அணை கட்டுவதாக முதலில் கூறிவிட்டு இப்போது பெங்களூரு நகர மக்களின் குடிநீர் தேவைக்காக என்று மாற்றிக் கூறுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தற்போதுள்ள காவிரி மேலாண்மை ஆணையத்தின் மீது அரசுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் அதனால்தான் புதிதாக நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் கூறிய ஆலோசனையை தீர்மானத்தில் சேர்த்து சட்ட நிபுணர்களுடன் கலந்து ஆலோசித்த பிறகு அன்றைய தினமே பிரதமர் அலுவலகத்திற்கு கடிதம் அனுப்பிவிட்டதாக திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். கர்நாடக அரசின் மேகதாது திட்ட அறிக்கையை காவிரி மேலாண்மை வாரியம் ஏற்றுக்கொண்டுள்ளது, உச்சமன்ற தீர்ப்புக்கு முரணானது என்பதையும் சுட்டிக்காட்டிய அவர் இதனை கம்யூனிஸ்ட் தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். புதிய நடுவர் மன்றம் அமைப்பது அவசியம் என்பதில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று திரு ஆதவ் அர்ஜுனா கூறினார். பின்னர் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் தொடங்கியது. மன்னார்குடி தொகுதி உறுப்பினர் திரு காமராஜ் விவாதத்தை தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் தொடங்கி வைத்த சிங்கப்பெண் சிறப்பு காவல்படை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கும் என்றும் 200 யூனிட் இலவச மின்சாரம் மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் இருமொழி கொள்கையில் அரசு உறுதி கொண்டுள்ளதை பாராட்டுவதாகவும் கூறினார். அடுத்து பேசிய தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆளுநர் பேசிய போது தமிழை சரியாக உச்சரிக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டதும் பேரவைத் தலைவர் உடனடியாக குறுக்கிட்டு இதுபோன்ற விமர்சனங்கள் அவையில் கூடாது என்றார். தொடர்ந்து பேசிய திருமதி பிரேமலதா உறுப்பினர்களுக்கு மேசையில் குடிநீர் பாட்டில் வைக்க வேண்டும் என்றார். அப்போது முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் எழுந்து தண்ணீர் பாட்டில் வைத்தால் எடுத்து வீசுவார்கள் என்றார். அப்போது சபையில் சிரிப்பலை எழுந்தது. உடனே திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு எழுந்து தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை ஓபிஎஸ் கூறுவதாக தெரிவித்ததும் அவையில் மீண்டும் சிரிப்பலை எழுந்தது. தொடர்ந்து பேசிய திருமதி பிரேமலதா விருத்தாச்சலத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்றும் நகரில் சுகாதாரமற்ற குடிநீர் வழங்குவதால் மக்கள் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்படுவதாகவும் எனவே கூட்டுக் குடிநீர் திட்டத்தின் மூலம் தரமான குடிநீர் வழங்க வேண்டும் என்றும் கூறி உரையை முடித்தார். அடுத்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் தனக்கு 79 வயதாவதாகவும் அவையில் மூத்த உறுப்பினர் என்ற முறையில் முதலமைச்சருக்கு தான் பிறந்த நாள் வாழ்த்து கூறுவதில் கூடுதலான முக்கியத்துவம் உள்ளது என்றும் கூறினார். அப்போது பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு உங்களுக்கு 79 வயதாவதாக உங்களை பார்த்தால் தெரியவில்லை, இளமையாக இருக்கிறீர்கள் என்று உறுப்பினர்கள் கருதுவதாக குறிப்பிட்டார். அதற்கு காரணம் தனக்கு ஆன்மீகத்தில் உள்ள நம்பிக்கைதான் என்றார் திரு போஜராஜன். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில் முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறிவிட்டு ஆட்சிக்கு வந்து 40 நாட்கள் ஆகியும் தேர்தல் அறிக்கையில் அறிவித்த திட்டங்கள் எதுவும் நடைமுறைக்கு வரவில்லையே என்று மக்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்ப்பதாகவும் சுட்டிக்காட்டி தமிழகம் முழுவதும் மின்வெட்டு காரணமாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மின்வெட்டு காரணமாக பல தொழில் நிறுவனங்கள் முடங்கியுள்ளதாகவும் குறிப்பாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து குறித்த காலத்தில் தண்ணீர் திறந்துவிடப்படாததன் காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மின்வெட்டு காரணமாக மோட்டார் பம்ப் செட் மூலமும் விவசாயம் செய்ய முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். திமுக ஆட்சிக் காலத்தின் போது 5 வருடமும் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து சொன்ன தேதியில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். மின்தடைக்கு தாவேக அரசு சொல்லும் காரணங்கள் எதையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். ஆளுநர் உரையில் அரசின் கொள்கை திட்டங்கள் எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்ற சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாகவும் அவர் கூறினார். இதில் 100க்கும் அதிகமான குற்றங்கள் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் சம்பவங்கள் என்றும் அவர் தெரிவித்தார். மகளிர் உரிமைத் தொகையை தொடர்ந்து வழங்குவதற்கும் காலை உணவு திட்டம் தொடர்வதற்கும் அரசுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். நான் முதல்வன் திட்டத்தை முடக்குவதாக தனக்கு சந்தேகம் உருவாகியுள்ளதாக திரு உதயநிதி கூறியபோது அரசு தரப்பில் அத்தகைய யோசனை எதுவும் இல்லை என்று மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. நித்தி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் பேசியபோது தமிழ்நாடு பொருளாதாரத்தில் இந்தியாவில் 2வது இடத்தில் உள்ளதாகவும் 42% பெண்கள் வேலை பார்ப்பதாகவும் பேசியது திமுக ஆட்சியில் நடந்த சாதனை என்றார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுப்பினர் திரு சையத் ஃபாரூக், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர் திரு ஜோதிமணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசா

0: பழனிசாமி, பாமக சட்டமன்ற கட்சித் தலைவர் திருமதி சௌமியா, தாவேக உறுப்பினர் திருமதி சத்யபாமா, அஇஅதிமுக உறுப்பினர் திரு ஓ எஸ் மணியன் ஆகியோர் விவாதத்தில் பங்கேற்றனர். இன்றைய பேரவை நிகழ்ச்சிகள் பிற்பகல் 2:30 மணி வரை நீடித்தது.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல். ராமதாஸ் அவர்கள், வாசித்தவர் ஷியாமளா அவர்கள்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் திருமலை குமார் அவர்கள்.
1: இந்திய மண்ணில் தோன்றி இன்று உலகம் முழுவதும் ஆரோக்கியத்திற்கான ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்துள்ள யோகா கலையை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21 உலக யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நெல்லை பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை மற்றும் பல்வேறு அமைப்புகள் இணைந்து மை பாரத் கேந்திரா மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஞானச்சந்திரன் தலைமையில் மாபெரும் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. திரளான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சூரிய நமஸ்காரம், பத்மாசனம், வஜ்ராசனம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை செய்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் காந்திமதியம்பாள் திருக்கோவிலும் ஒன்றாகும். இங்கு நடைபெறும் ஆணிப்பெரும் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற நிகழ்வாகும். இத்தகைய திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேரோட்டத்தின் போது ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட சுவாமி நெல்லையப்பர் தேர் உள்ளிட்ட 5 தேர்கள் நெல்லையப்பர் கோவில் ரத வீதிகளில் வளம் பெறும். இதனை லட்சக்கணக்கான பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்து நிலையம் சேர்ப்பார்கள். இத்தகைய பிரசித்தி பெற்ற திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இதற்காக கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து பெரிய தெங்கக்கொடி மரத்தின் முன்பு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு கொடிப்பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க பஞ்சவாத்தியம் இசைக்க கோவில் பெரிய தங்க கொடி மரத்தில் திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவின் சிகர நிகழ்ச்சிகளில் ஒன்றான சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருத்தேரோட்டம் வரும் 28 நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடந்து வருகிறது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புருஸ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் 29 வகையான பல்வேறு திட்டங்கள் குறித்து துறை வாரியாக விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், பாரத பிரதமர் குடியிருப்பு திட்டம், ஜல் ஜீவன் மிஷன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் தொகுதி மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தின் முக்கிய திட்டமான தாளையுத்து முதல் கொங்கந்தான்பாறை விளக்கு வரை சுமார் 180 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் மேற்கு புறவழிச்சாலை திட்டப்பணிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இத்திட்டத்தின் முதற்கட்ட பணிகள் 97% முடிந்துள்ள நிலையில் இரண்டாம் கட்ட பணிகள் தொடங்கி நடந்து வருகின்றன. மேலும் மூன்றாம் கட்டத்திற்கான பூர்வாங்க பணிகள் தற்போது தொடங்கியுள்ளதாகவும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தின் 102 காவல் கண்காணிப்பாளராக விஸ்வேஸ் பாலசுப்பிரமணிய சாஸ்திரி பொறுப்பேற்றுக் கொண்டார். சட்ட ஒழுங்கை பராமரிப்பது குற்றங்களை தடுப்பதிலும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர்கள் மீது காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் தலா 1000 MW மின்சார உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் செயல்பட்டு வருகிறது. மேலும் 3, 4, 5 மற்றும் 6 ஆகிய அணு உலைகளின் கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது. இந்த நிலையில் 5வது அலகில் அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்தில் இருந்து அனுமதி பெற்ற பிறகு அணு உலை கட்டிடத்திற்குள் இந்த பிரம்மாண்டமான அணு உலை அழுத்த கலன்கள் நிறுவப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அணு உலை மற்றும் நீராவி வளங்கள் அமைப்புகளை நிறுவும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளன. சுமார் 320 டன் எடையுள்ள இந்த அழுத்த கலன் சிறப்பு கனரக திறன் கொண்ட கிரேன் மூலம் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக அணுமின் நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 6 அலகுகளும் கட்டி முடிக்கப்பட்ட பின் கூடங்குளம் வளாகத்தின் மொத்த உற்பத்தி திறன் 6000 MW உயரும். இது இந்தியாவின் விக்சித் பாரத் மற்றும் தூய்மையான எரிசக்தி இலக்குகளை அடைவதில் மிக முக்கிய பங்காற்றும் என கூடங்குளம் அணுமின் நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் கார் சாகுபடி பணிகள் ஜூன் 1 முதல் மேற்கொள்ளப்படும்.

0: கூடுதலாக அணைகளிலிருந்து ஜூன் 1ஆம் தேதி ஆண்டுதோறும் தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை தொடங்கிய சில நாட்கள் கடந்த பின்னர் கடந்த 1ஆம் தேதி அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. இதன் மூலம் வடக்கு கோடை மேலழகியான், தெற்கு கோடை மேலழகியான், கன்னடியான், நதியுன்னி ஆகிய 4 கால்வாய்கள் மூலம் சுமார் 10,265 ஏக்கர் பாசன வசதி பெறக்கூடிய வகையில் தண்ணீர் திறக்கப்பட்டது. எனினும் இதர தாமிரபரணி பாசன கால்வாய்களுக்கு தண்ணீர் திறக்க அணையில் போதிய நீர் இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை நல்ல மழைப்பொழிவு கிடைத்ததை தொடர்ந்து பாபநாச அணையின் நீர் இருப்பு கிடுகிடுவென உயர்ந்தது. விவசாயிகளின் கோரிக்கையேற்று கூடுதலாக தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 36,000 ஏக்கர் விளைநிலங்கள் கூடுதலாக பாசன வசதி பெறும் வகையில் 121 நாட்களுக்கு தண்ணீர் பாபநாச அணையிலிருந்து திறக்கப்பட்டுள்ளது. கோடகன் கால்வாய், பாளையங்கால்வாய், திருநெல்வேலி கால்வாய், மருதூர், வடகால், தென்கால், கீழக்கால் உள்ளிட்ட 9 கால்வாய்கள் மூலம் சுமார் 36,000 ஏக்கர் வரை பாசன வசதி பெறும் வகையில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் திருமலை குமார் அவர்கள்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். லக்னோவில் 3 மாடி வணிக வளாகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 14 மாணவர்கள் உயிரிழந்தனர். அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் நேரிட்ட தீ விபத்தில் 14 மாணவர்கள் உயிரிழந்தனர். அலிகஞ்ச் பகுதியில் உள்ள பயிற்சி மையத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு பிரிஜேஷ் பதக் கூறியுள்ளார். விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயிரிழந்த மாணவர்கள் 16 முதல் 18 வயதுக்குட்பட்டவர்கள் என்று தெரிவித்தார். அந்த வளாகத்தில் மீட்பு பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அனிமேஷன் பயிற்சி மையத்தில் நேரிட்ட தீ விபத்து வளாகம் முழுவதும் பரவியதாக திரு பிரிஜேஷ் பதக் தெரிவித்தார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததோடு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியையும் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே விபத்து நடந்த இடத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் சற்று முன் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களை சந்தித்த முதலமைச்சர் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து இந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர், நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு இது பெரிதும் உதவிகரமாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைமை இயக்குநர் திரு அமீர் பராம் தம்மை புதுதில்லியில் சந்தித்து பேசிய போது இதனை தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மங்கோலிய வெளியுறவு அமைச்சர் திருமதி பட்செட் சேக் பட்முங்குடன் நடத்திய பேச்சுகள்

0: ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டிற்கு சென்றுள்ள அவர் உலன்பட்டாரில் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளார். கலாச்சாரம், கல்வி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். சுரங்கத்துறை, தூய எரிசக்தி பயன்பாடு மற்றும் வேளாண் பதப்படுத்தும் துறையில் புதிய வாய்ப்புகளை கண்டறிதல் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த படையின் புதிய தலைமையகத்திற்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த படை வீரர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வசதி இவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டிஜிட்டல் இந்தியா இயக்கம் காரணமாக இணையதள இணைப்பு பெற்றுள்ளவர்கள் எண்ணிக்கை 122 கோடியாக அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆதார் செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளவர்களின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயலியை குறுகிய காலத்திற்குள் 3 கோடியே 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த செயலி வாயிலாக 40 லட்சம் பேர் தங்களது கைபேசி எண்ணின் மாற்றத்தை பதிவு செய்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த செயலி வாயிலாக முகவரி மாற்றங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு கடற்கரை ரயில்வே வழித்தடத்தில் விபத்துகளை தவிர்க்கும் நோக்கில் கவச் தொழில்நுட்பம் பயன்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. பஹ்வாபல் புதாபங், ஹரிதாஸ்பூர் பாரதீப், குர்தா ரோட் பலாங்கீர், நௌபடா குனுப்பூர், லஞ்சிகர் ரோட் ஜினாகர், பொப்பிலி சலூர் ஆகிய வழித்தடங்களில் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளதாக ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரயில் விபத்துகளை தவிர்க்கும் வகையில் இந்த தானியங்கி பாதுகாப்பு தொழில்நுட்பம் செயல்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தின் வரி வருவாயை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில நிதியமைச்சர் திரு ஸ்வப்பன் தாஸ் குப்தா கூறியுள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்து அவர் பேசினார். வரி செலுத்துவதற்கான நடவடிக்கைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு படையினருக்கு தொழில் வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக திரு ஸ்வப்பன் தாஸ் குப்தா அறிவித்தார். பஞ்சாபில் தனியார் பள்ளிகளில் கட்டணங்களை முறைப்படுத்துவதற்கு வகை செய்யும் அவசர சட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சண்டிகரில் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மாணவர்களின் நலனை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தில்லியில் தீ விபத்து ஏற்படுவதை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். மால்வியா நகர் தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு நிவாரண உதவிகளை புதுதில்லியில் வழங்கி அவர் பேசினார். சைதுல்லா ஜாப் கட்டிட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் உரிய நிவாரண உதவிகளை அவர் வழங்கினார். இந்த 2 விபத்துக்கும் காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். ஆந்திராவில் உள்ள 700 பழமையான கோயில்கள் 800 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட உள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு ராம் நாராயண் ரெட்டி கூறியுள்ளார். அமராவதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று கூறினார்.

இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தாம் அரசியலில் அடியெடுத்து வைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர் கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்தும் தாம் விலகுவதாக அவர் அதில் தெரிவித்துள்ளார். புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை பதவியில் தொடர உள்ளதாகவும் திரு கியர் ஸ்டார்மர் கூறியுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 2 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளிப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் வேரண்டாஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பாரா ஆடவர் வில்வித்தை பிரிவில் ராஜ்பீர் சிங் தங்கப்பதக்கத்தையும் சூரஜ் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சூரஜ் சிங் வெங்கடாதிரி குண்டேரு இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். லக்னோவில் 3 மாடி வணிக வளாகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 14 மாணவர்கள் உயிரிழந்தனர். அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் மிளகாய் வற்றல் தொழில் செய்யும் தொழில் முனைவோர் எம் சீனிவாசன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: இந்த காய்கறியெல்லாம் பார்க்குறோம், சில சமயம் மலிவாக இருக்கும், சில அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த தொழிலை வந்து நம்ம ஒரு சீராக ஏற்றம் இறக்கலாம் கட்டுப்போக முடியுமா?
4: அந்தந்த சீசனுக்கு அந்தந்த தொழில். இப்போ பச்சை மிளகா சீசன் அப்போ பச்சை மிளகா ஒரு யூஸ் பண்ணிக்கிறோம். இது சீனியர் வறுக்காய் வாங்கும்போது அந்த சீசனை சீனியர் வறுக்காய் வாங்கி அவிச்சுக்கிறோம். அதே மாதிரி பாவக்காய் சீசனில் பாவக்காய் வாங்கி அவிச்சு அது கட் பண்ணி போட்டுக்கிறோம்.
3: சொல்லுங்களேன், உங்கள் அனுபவத்தில் இவ்வளோ காலமாக பண்ணுறோம்னு சொல்கிறீங்க, எந்தெந்த சீசனில் இந்தந்த காய்கறி மலிவாக இருக்கும், இந்த சீசனில் நாங்கள் இந்த தொழிலை வந்து பண்ணுவோம், மற்ற நேரத்தில் பண்ண மாட்டோம், வேலை அதிகமாக இருக்கும், அப்போ தான் இந்த தொழில் நடக்கும், அந்த வத்தல் வடாகம் போகிற வேலை அப்படின்னு சொல்ல முடியுமா?
4: இது வந்து சீசனுக்கு வந்து கணிக்க முடியாத தொழில். காய்கறியை பொறுத்த வரைக்குமே ஒரு விவசாயிகள் போல் ஒரு விவசாயிகள் விவசாயம் பண்ணுறது கிடையாது. எல்லாமே ஒரு வெங்காயம் விலை கம்மியாக இருக்குன்னு சொன்னால் வெங்காயமாக நட்டுறாங்க, அந்த நேரத்தில் வந்து வெங்காயம் விலை வீழ்ச்சி ஆயிருது. அதே மாதிரி பச்சை மிளகா விலை ரீஸ் ஆகும்போது பச்சை மிளகாய் நட்டுறாங்க, அந்த நேரம் சம்மந்தமாகிருது. அது இயற்கையை கொடுத்தவா
3: பச்சை மிளகா வந்து நல்ல வெயில் போடுற நேரத்தில் விளக்கம் வெளிவாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மழை காலத்தில் பச்சை மிளகா அதிகமாக விலை கூட இருக்குது, அப்போ அந்த தொழில் நிறுத்திக்கிறோம். அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை மிளகா சொல்கிறீங்க, பாவக்காய் சொல்கிறீங்க, வத்தாரங்க சொல்கிறீங்க, வெண்டைக்காயிலன்னு சொல்கிறீங்க, மற்ற மாங்காய் வத்தல், கத்தரிக்காய் வத்தல் இதெல்லாம் போடுறா சொல்கிறீங்க, மிருகங்காய் இந்த மாதிரி சுண்டைக்காய் இதெல்லாம் போடுறோங்கிறீங்களே, இதெல்லாம் வந்து வருடம் முழுவதும் நம்ம தொழில் நடக்கிறதுக்கு நமக்கு ஒரு ரொட்டீனாக கச்சா பொருள் இந்த தேவையான பொருள் கிடைக்கணும்ல?
4: எங்களுக்கு வந்து மழை காலத்தில் வந்து பச்சை மிளகா வந்து வெளியில் எங்கேயுமே சேல்ஸ் இல்லாமல் இருக்கும். அந்த நேரத்தில் பச்சை மிளகா வந்து ஒரு கம்மியான விலை கிடைக்குது, அந்த நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இது ரெடி பண்ணி வச்சுட்டு அர்ஜென்ட்டுக்கு அப்போதைக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி நம்ம ஸ்டோரேஜில் லாக் பண்ணிடுறோம். அது ஒன்று பிரசாதம். ரெண்டாவது தை மாதத்துக்கு மேலே சுண்டவத்தில் வந்து ஃபேமஸ் ஆயிடுது. இந்த சத்தியமங்கலம் ஒன்று, அயிலூர், ஆந்திரா இந்த ஏரியாவில் வந்து சுண்டவத்தில் ஃபேமஸாக எங்களுக்கு ரெடி கிடைக்குது.
3: சுண்டவத்தல்ங்கிறது நீங்கள் ஆந்திரா பக்கம் ரொம்ப தூரத்தில் போனால் அது உங்களுக்கு போக்குவரத்து செலவு அதிகமாகும்ல?
4: அதிகமாக தான் ஆகுது. ஆனால் சுண்டவத்தில் வந்து இங்கே நம்ம ஏரியாவில் விளைச்சல் கொஞ்சம் கம்மியாகுது. அதிகமாக மழை பெய்ந்தால் நம்ம ஏரியாவில் வந்து காப்பு கம்மியாகுது. இதே வந்து அங்கே வந்து காய் வந்து நல்ல காய்ச்சலாக அதிகமாக கிடைக்குது.
3: பொதுவாக நான் கேள்விப்பட்டிருக்கோம், இந்த சுண்டைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா மலை பிரதேசங்கள் அதிகமாக கிடைக்குது. மலை ஒட்டி பகுதிகளில் பழங்குடி மக்கள் தான் அதை சேகரித்து கொண்டு வந்து மார்க்கெட்டு விற்கிறதா சொல்கிறாங்க. இங்கே ஆந்திராவில் இல்லை தமிழ்நாட்டில் இது எப்படிங்க உங்களுக்கு அந்த கொள்முதல் பண்ணுறது? சுண்டைக்காய் எப்படிங்க?
4: பச்சை சுண்டைக்காய் வாங்கிட்டு வந்து அவங்க தட்டி அவங்க பாறையிலேயே காய் பச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த பொண்ணுக்கு அதை வந்து காய் வச்ச பொண்ணுக்கு நமக்கு இந்த 2 மூட்டை 3 மூட்டை வந்து ஏவர் என்கிட்ட ஒரு 100 கிலோ இருக்குதுங்க, அனுப்பிச்சு விட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி அனுப்பிச்சு விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். பார்சல் சர்வீஸில் 100 கிலோ கொடுக்குறாங்க.
3: பச்சை சுண்டைக்காய் காய் வச்ச பிறகு நீங்கள் வாங்குவீங்க?
4: ஆமாம், பச்சை சுண்டைக்காய் காய் வச்சு தான் வாங்க முடியும். நமக்கு இங்கே வந்து காய் வைக்க முடியாது, அதனால் அவங்க ட்ரை பண்ணி கொடுக்குறாங்க.
3: உலர் காலத்தில் பார்க்குறோம் இந்த மணத்தக்காளி விதையெல்லாம் நிறைய லார்ஜ் குவான்டிட்டியில் காய்

0: வச்சிருக்கீங்க, அதெல்லாம் எங்கிருந்து வருது?
1: அது ரெக்னோல இருந்து கிடைக்குது. முதல் வந்து நம்ம வேதாரண்யத்திலேருந்து கிடைச்சது. இப்போ அங்கே வந்து உற்பத்தி அதிகமாக கிடைக்கிறது இல்லை, அதனால் இப்போ ரெக்னோன்லேருந்து வருது. ஒரு டன்னுக்கு மேலே வாங்க முடியாது, அமௌண்ட் அது பெரிய அமௌண்ட்டாக தெரியுது. 1 லட்சம் ரூபாய் குறையாமல் வருது. சரி, நம்ம அவ்வளோ போய் அமௌண்ட்லாம் போட முடியும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டன்னு அளவாக வாங்கி அது உற்பத்தி பண்ணி முடிச்சுட்டு அது சேல்ஸுக்கு போன பிறகு நெக்ஸ்ட்டு நம்ம வாங்கிக்கிறோம்.
0: பொதுவாக அவங்ககிட்ட இந்த வடாகம் போடுறது, அது வத்தல் போடுறது, என்னென்ன காய்கறியாக இருக்கலாம்? இந்த சுண்டைக்காயாக இருக்கலாம், இல்லை மிதுக்கங்காயாக இருக்கலாம், அல்லது இந்த மாங்காய் வத்தாலோ, அல்லது இந்த கத்திரிக்காய், எது என்னென்னு சொல்லுங்களேன். உங்களுடைய என்ன உற்பத்தி பொருள் இதெல்லாம் தெரியணுமில்ல?
1: ஃபர்ஸ்ட்டு வந்து மிளகா, பச்சை மிளகாயில் வந்து ஒன்று சம்பா மிளகா, ரெண்டாவது குண்டு மிளகா, அது ரெண்டுமே பச்சை மிளகாய் அமையுது. ரெண்டாவது வந்து சுண்டவத்தல், சுண்டவத்தல் ஒன்று. மூணாவது வந்து பாவக்காய் இருக்குது, வெண்டிக்காய் வருது. அப்புறம் ரெண்டாவது வந்து மணத்தக்காளி, அப்புறம் மாங்காய், அப்புறம் வந்து கொத்தவர வத்தல் வருது. அப்புறம் மிதுக்கு வத்தலுங்கிறது கோவக்காய் மாதிரி, அது ஒரு சீசனாக மாதிரி வருது. அது இந்த முக்காச்சோளம் தட்டையெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து போனதுக்கு அது அந்த காட்டில் விவசாயம் மாதிரியே வருது. அது வந்து மிதுக்கு வத்தலாக கேள்விப்படுறோம். அது வந்து சக்கரை சத்து இருக்கிறவங்களுக்கு, நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த சுண்டை வத்தலும் அந்த தும்படி வத்தலும் சொல்லுவாங்க சில பேர். அந்த வத்தலை வந்து ரொம்ப ப்ராப்பர்ட்டியாக அமையுது.
0: இந்த மிதுக்கு வத்தங்களுக்கு காய அவங்க இல்லை,
1: எல்லாமே ட்ரை தான்,
0: ட்ரை தான்
1: எல்லா பொருளுமே.
0: உப்பு இல்லாமல் ட்ரை பண்ணி கொடுக்குறாங்க.
1: ஆமாம், அவங்க வந்து அப்படி காய வச்சு ரெண்டாக கட் பண்ணி காய வச்சு கொடுத்துட்றாங்க. ரெண்டாவது நம்ம வந்து உப்பு போடுறோம், அவ்வளோதான்.
0: ஆனால் அதெல்லாம் அந்தந்த இடத்துக்கு நீங்கள் போயாகணும்.
1: இல்லைங்க, அங்கங்க அந்த புரோக்கர் இருக்காங்க, 2 மூட்டை மிதுக்கு வத்தல் இருக்கு, உங்களுக்கு தேவை இருக்குங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சரி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம். அவங்க அங்கே பார்சல் சர்வீஸில் போட்டுக்கிறாங்க. 50 கிலோ 30 கிலோ 20 கிலோ இருக்கு, சரிங்க போடுங்க அப்படின்னம்னா அது மாதிரி அந்தந்த இடத்துல நம்ம போய் எடுத்துக்கிறோம்.
2: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை மிளகாய் வற்றல் தொழில் செய்யும் தொழில் முனைவோர் எம் சீனிவாசன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவுபெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
3: நேரம் 7:30
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மண்ணுமணியும். இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக மாடித்தோட்டம் அமைப்பது குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஜிஎஸ்டி மற்றும் கஸ்டம்ஸ் கூடுதல் ஆணையர் செரின் சோமிதரன் அவர்கள்.
1: அதுவும் வீட்டிலேயே இப்போ நம்ம மாடி தோட்டம் வைக்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு தேவையான இந்த இயற்கை உரத்தை நம்மளே உற்பத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஏன்னா தினந்தோறும் நமக்கான காய்கறி கழிவுகளாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் சாப்பிட்ற அந்த பழங்கள், அதோட தோல், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சே நம்ம மாடி தோட்டத்துக்கு தேவையான இயற்கை உரங்களை தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதை எப்படி தயாரிக்கலாம்?
2: இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வெர்மி கம்போஸ்ட்ன்னு இருக்குது, அதில் வந்து நம்ம புழுக்களை வச்சு புழுக்கள் மூலமாக நம்ம வந்து உரங்களை தயாரிக்கிறது. வெர்மி கம்போஸ்ட் தான் பண்ணணும்ட்டு இல்லை, வெறும் கம்போஸ்ட்டும் நம்ம செய்யலாம். வெறும் காய்கறி கழிவுகள் குப்பைகளை வச்சு நம்ம மாடி தோட்டம் சின்ன அளவில் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வெறுமா கம்போஸ்ட் பண்ணலாம். இந்த கம்போஸ்ட் நம்ம தயாரிக்கிறதுக்கு கம்போஸ்டுக்கான அந்த கண்டெய்னர்ஸுமே கிடைக்குது நமக்கு. ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி கம்போஸ்ட் பின்னெல்லாம் நீங்கள் வாங்கலை அப்படின்னா கூட வீட்டிலே நீங்கள் இருக்கிற ஒரே ஒரு மண் தொட்டியோ இல்லை ஒரு சாக்கில் வந்து நம்மளே வந்து கம்போஸ்ட் தயாரிக்கலாம். இப்போ வீட்டில் இருக்கிற காய், நான் என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன், இப்போ வீட்டில் இருக்கிற காய்கறி பல கழிவுகள், சமையல் பண்ணாத கழிவுகள், சமைக்காத உணவுகள் இருக்கும்ல, இப்போ மாதுளையுடைய தோலாக இருக்கட்டும், இல்லை நம்ம இப்போ தேங்காய் பால் எடுத்தோம்னா தேங்காய் அதோட துருவல், டீ போட்டோம்னா டீயோடைய டஸ்ட்டு, இது எல்லாமே சைவமாக நான் சொல்கிறேன். ஏன்னா முட்டை ஓடுகள் இதெல்லாம் வந்து நம்ம மாடித்தோட்டன்றது ரொம்ப சின்னதாக நம்ம செய்யும்போது அது வந்து மக்கிறதுக்கான நேரம் கொஞ்சம் அதிகமாக ஆகும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் வழக்கமாக அப்படின்னா, இப்போ மாதுளை மற்ற ஆரஞ்சு இந்த மாதிரி பழங்களுக்கான தோல்களாக இருக்கட்டும், இல்லை வெங்காயத்தோல், பூண்டோடைய தோல், காய்கறிகளுடைய வெண்டைக்காய், கத்திரிக்காய்

0: என்னென்ன நம்ம அந்த தோள்கள் எல்லாமே வருதோ அதை நாங்கள் கொஞ்சம் சின்னதாக வெட்டிடுவோம். அது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு கத்திரிக்கோள் வச்சு மாதுளையுடைய தோலாக பெருசு பெருசாக போடாமல் அந்த ஐடியா என்னென்னா அதை வந்து சின்னதாக ஆக்கிக்கணும் அப்படிங்கிறதான். அப்போ நீங்கள் சின்னதாக ஆக்கிக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு அது வருது அன்னைக்கு நான் சாயந்தரம் வரைக்கும் அப்படின்னா, நீங்கள் மாடியில் முதல் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய மண் தொட்டிலையோ இல்லை ஒரு சாக்குலையோ கீழே கொஞ்சம் மணல் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே அந்த சின்னதாக கட் பண்ண அந்த இதை வந்து தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே கூட கொஞ்சம் மண் போட்டுருங்க. அடுத்த நாள் நீங்கள் திரும்ப உங்களுக்கு அந்த கழிவுகள் வரும்ல அந்த சின்னதாக வெட்டினதா அதை அப்படியே பரப்பி போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் மண் போட்டுருங்க. இப்படியே நீங்கள் வந்து மேலே லைட்டாக அதை போட்டு போட்டு போட்டு மேலே லைட்டாக மண்ணை போட்டு போட்டு நீங்கள் கவர் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும்போது ஒரு லேயராக ஒரு ஒரு திக்னஸோடு வந்திருக்கும். ஒரே ஒரு குச்சி வச்சு லேசாக அது அதுக்கு ப்ரீத் பண்ணுறதுக்காக, அது வந்து அந்த மண்ணு மூச்சு விடுறதுக்குன்ட்டு சொல்லிக்கலாம். அதுக்காக ஒரு ரெண்டு சும்மா ஒரு கோடு மட்டும் போடுங்க, நீங்கள் கிளறவெல்லாம் வேணும். ஒரே ஒரு லைன் ரெண்டு லைன் போட்டு விட்டு அப்புறம் திரும்ப அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிருங்க. அடுத்த நாள் கொஞ்சம் அந்த உங்களோட கழிவுகளை போடுங்க, மேலே கொஞ்சம் மண்ணை போடுங்க, கழிவுகளை போடுங்க, மண்ணை போடுங்க. இப்படி ஒரு ஏழு நாளோ இல்லை ஒரு பத்து நாள் ஆகும்போது மேலே நீங்கள் கடைசியாக மண் அப்படி போடுறீங்க இல்லையா, போட்டு நீங்கள் அப்படியே அதை விட்டுருங்க. அதை ஒரு இருபது நாளைக்கு அப்படியே விட்டுருங்க. அதை மாடியிலே ஒரு இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் தினசரி தண்ணீர் ஊற்ற போகும்போது ஒரே ஒரு குச்சி வச்சு அதை லேசாக கிளறுனா போதும். அது கீழே அழுகி திக்காகி அப்படி ஆகாமல் உங்களுக்கு அது வந்து மக்கி உரமாக ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை கிளறி விடுறீங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு. அப்போ அது ப்ரீத் பண்ணும்போது என்ன ஆகும்னா சீக்கிரமாக அதை மக்கிறது வந்து ப்ராசஸ் வந்து நடக்கும். ஒரு இருபது நாளில் ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் அதை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது மொத்தமாக வந்து அந்த மண்ணோடு சேர்ந்து நம்ம அந்த வெட்டி இருக்கிற அந்த காய்கறி கழிவுகள் எல்லாமே வந்து அது வந்து ஒரு பிளாக் கலரில் அது ஒரு கம்போஸ்ட் மாதிரி ஆகியிருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன நீங்கள் இப்போ இப்போ செய்கிறீங்களோ அடுத்து உங்களுடைய ஒரு ரெண்டு மூணு தொட்டிகள் தயார் பண்ணுறீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் ஒரு கை மண்ணை எடுத்து அந்த மண்ணோட மிக்ஸ் பண்ணாலே அதுக்கு தேவையான அளவு உங்களுக்கு உரம் கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே அவ்வளோ வித்தியாசம் தெரியும். தக்காளியுடைய அளவு கத்திரிக்காயெல்லாம் அவ்வளோ பெருசு பெருசாக வளரும் இந்த கம்போஸ்ட்டை நம்ம பண்ணும்போது. இப்போ ஒரு பத்து நாள் அந்த தொட்டி முடிஞ்சு போச்சு, பதினஞ்சு நாளில் முடிஞ்சு போச்சுன்னா நீங்கள் அடுத்த தொட்டிக்கு வரலாம். இப்படி ஒரு நீங்கள் ஒரு மூணு நாலு தொட்டி வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தொட்டி அப்படின்னா அது உங்களுக்கு அது உரமாக ஆகிறதுக்கு என்னன்னா அது இன்னொரு ஒரு ஒரு மாதம் ஆகும், இருபது இருபத்தஞ்சு நாள் ஆகும். அப்புறம் நீங்கள் அடுத்த தொட்டிக்கு அது ஒரு பதினஞ்சு நாள். இப்போ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ரொட்டேஷனில் நீங்கள் அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாகவே வந்து உரம் இருந்துக்கிட்டே இருக்கும். மழை காலங்களில் வேணால் நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் அப்படி வந்து விட்டுரலாம் காய்கறி கழிவுகளை. ஏன்னா நீங்கள் போடுவீங்க மாடியில் மேலே மண்ணை நிரப்புவீங்க, திரும்ப மண் வந்து அது வந்து மக்கிறதுக்கான அந்த டைமை வந்து உங்களுக்கு கொடுக்காது. அப்போ ஒரு பிரேக் நீங்கள் விட்டுரலாம், வேறு வழியே இல்லை. அந்த நேரங்களில் வந்து உங்களுடைய காய்கறி கழிவுகளை நீங்கள் கீழே கொட்டுற மாதிரி தான் வரும். ஆனால் அந்த ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தை தவிர இந்த கம்போஸ்ட் தயாரிக்கிறதுன்றது வந்து ஒரு கண்டினியூஸ் ஒரு ப்ராசஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்றப்ப உங்களுக்கு எப்பயுமே அந்த உரம் இருக்கும். அதிலிருந்து நீங்கள் ஒரு ஒரு கை எடுத்து அந்த மண்ணோட மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். அதில்
1: வீட்டில் இருக்கிற ரொம்ப நம்ம வந்து அதிகப்படியான செலவுகள் இல்லாத ஒரு உர உற்பத்தி அப்படின்னே சொல்லலாம்.
0: ஆமாம்,
1: வீட்டில் நம்ம மாடித்தோட்டம் வைக்கிறதுனால இயற்கையாக விளைவிக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் இது எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. அதே சமயம் இந்த பூச்சி தாக்குதலை குறைக்கிறதுக்கும் நல்ல உற்பத்தியை ஈட்டுறதுக்கும் இந்த உர உற்பத்தி அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை எப்படி செய்யணும் அப்படின்றதையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. உரங்கள் உற்பத்தி பற்றி சொன்னீங்க. அதே சமயம் மாடித்தோட்டத்தில் ரொம்ப அதிக அளவில் சந்திக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பூச்சி தாக்குதல். மாடித்தோட்டம் வைக்கிறோம் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். சில சமயம் பார்க்கும்போது நிறைய அதாவது வெளி காரணங்கள்னால நிறைய இழப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது காலநிலையா இருக்கலாம், இல்ல பறவைகளா இருக்கலாம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல இருந்தும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை நம்ம முன்னெடுத்து போகணும்?
0: இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மாடித்தோட்டங்களில் கட்டாயமாக அந்த பூச்சிகள்ன்றது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். இப்போ முள்ளங்கி மாதிரியோ வெங்காயத்தால் நம்ம வெங்காயம் வீட்டில் இருக்கிற அந்த சின்ன வெங்காயத்தை எதையோ போய் ரெண்டு மூணு நட்டு வைக்கிறோம், வெங்காயத்தால் நமக்கு வருது அப்படிங்கிறதுக்காக வைக்கணும்னா இதுலலாம் பூச்சிகள் இருக்காது. பூச்சிகள் வந்து தாக்காத சில செடிகளும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி முள்ளங்கியில் வெங்காயத்தெல்லாம் பெரிய அளவுக்கு தாக்காது. ஆனால் கீரைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வரும், அரைக்கீரை அழகாக வளர்ந்து வரும், அதில் வந்து பூச்சி வந்து இருக்கும். வேற கீரை வகைகளாக இருக்கட்டும், இல்லைனா சில காய்கறிகள் தக்காளி சில நேரம் வந்து நிறைய பூச்சிகள் வந்துடும், கத்திரிக்காயில் வரும், வெண்டைக்காயில் வரும். இப்போ அப்படி வரும்போது நீங்கள் வந்து இயற்கையாகவே உங்களுடைய பூச்சி மருந்துகளையும் நீங்கள் வந்து தயார் பண்ணிக்கலாம். ஒன்று என்னன்னா இந்த கம்பானியன் பிளான்டிங்லாம் சொல்லுவாங்க. இப்போ வந்து நீங்கள் தக்காளி செடி வச்சிங்க அப்படின்னா வரிசையாக தக்காளி செடியே ஒரு கும்பலாக வச்சிங்க அப்படின்னா பூச்சி தாக்குதல் வந்து அதில் அதிகமாக இருக்கும். ஒரு செடியில் வர்ற ஒரு பூச்சி அடுத்த செடிக்கு போகும், அடுத்த செடிக்கு போகும், மொத்தமாக உங்களுக்கு வளர்ற எல்லா தக்காளியுமே பாதிக்கப்படும். அப்போ தக்காளி பக்கத்தில் மிளகாய் செடி வைக்கணும். இந்த மாதிரி அடிப்படையாக வந்து மாற்றி மாற்றி பக்கத்தில் வேற வேற செடிகள் செடிகள் வைக்கிறது, உங்க இதுல வந்து கற்பூரவல்லி துளசி எல்லாம் அது பக்கத்துல ஒரு செடி வைக்கிறது, இந்த மாதிரி பூச்சிகள் வந்து சீக்கிரமா பரவாம இருக்கிற மாதிரியான ஒரு மெத்தடை வந்து நம்ம கடைபிடிக்கலாம். அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்னு வந்து கால சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி, இப்போ நீங்க திடீர்னு ஒரு மழை பெருசா வருது, திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு ஒரு கட்டத்துல வந்து செடிகள் எல்லாமே வந்து கருகிறது.

0: இந்த மாதிரி இருக்குது. இது வந்து மாடித்தோட்டத்தில் அப்பப்போ ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏதோ ஒரு சில செடிகள் பட்டு போகிறது. அப்போ விதை சேகரிப்புன்றது ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி வந்து ஒரு பெரிய விவசாய இடத்துல வந்து விதை நெல்லையோ இல்லை விதையை வந்து நம்ம சேகரிக்கிறோமோ, மாடித்தோட்டத்திலையுமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தண்டிக்கீரை வைக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம வெட்டிட்டு ஒரு கீரையை மட்டும் விடும்போது அதில் நிறைய விதை இருக்கும். அதை எடுத்து நம்ம அடுத்த தரம் நம்ம எப்போ அதை ரெடி பண்ண போகிறோமோ அடுத்த பிளான்டிங்க்கு அதை வந்து நம்ம சேர்த்து வைக்கலாம். அதே மாதிரி தான் வெண்டைக்காவா, வெண்டைக்காவில் நல்லா விளைஞ்ச நமக்கே பார்த்தா தெரியும் இது ரொம்ப பெருசாக இருக்குது நல்லா இருக்குதுல்ல, அப்படி வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிற ஒரு காயை வந்து விட்டுறலாம். தக்காளி இப்போ முக்கியமாக அந்த செரி டொமாட்டோஸ் சின்னதாக இப்போ நம்ம வேற எங்கேயாவது ஒரு தெரிஞ்சவங்களுடைய தோட்டத்திலையோ எங்கேயோ போய் ஒரு விதை எடுத்துட்டு வந்திருப்போம், அது நமக்கு அவ்வளவு எளிதாக கிடைக்காத ஒரு விதையா இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நல்லா பழமாக அது ஆகும்போது அதை எடுத்து நல்லா காய வச்சு அந்த விதைகள் எடுக்க, அப்போ விதைகளை நம்ம கண்டினியூஸாக சேர்த்து வச்சுக்கிட்டே வரும்போது நமக்கு அது வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அந்த செடிகள் நமக்கு அப்படியே போறப்ப நம்ம அடுத்த ஆடி மாசத்துக்கோ எப்போ நம்ம அடுத்து விதை போட போகிறோமோ அங்கே மாடித்தோட்டத்தில் அந்த நம்ம சேகரித்த விதைகள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ அப்படியும் நம்ம அந்த தொடர்ச்சியை வந்து நம்ம ஏற்படுத்திக்கிட்டே வரலாம். இன்னும் சொல்ல போனால் நாங்கள் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்த அந்த கீரை அதே இதை தான் இன்னைக்குமே வச்சிருக்கோம். புதுசாக நிறைய நாங்கள் விதைகள் போய் வாங்கினதோ, இப்போ புளிச்சக்கீரை இருக்கு அப்படின்னா நம்ம புளிச்சக்கீரையை வெட்டி இப்போ சமையல் பண்ணுறோம், அதில் இருக்கிற தண்டுகளெல்லாம் வெட்டி நம்ம எடுக்கிறோம்னா அந்த தண்டுகளையே நம்ம திரும்ப நட்டு வைக்கிறது, மணத்தக்காளி கீரையோட தண்டுகளை திரும்ப நட்டு வைக்கிறது, புதினா இப்படியே நம்ம அதை திரும்ப திரும்ப திரும்ப அதை ஒன்றில் விதையாக சேகரிக்கிறோமா இல்லைனா தண்டா இது பண்ணுறோமா அப்படி நம்ம திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வந்து நமக்கு ஒரு செடி அழிஞ்சு போனாலும் ஒரு செட் ஆஃப் பிளான்ஸ் அது போனாலுமே நமக்கு திரும்ப நம்மளால் வந்து அதை வந்து கொண்டு வர முடியும். இதையும் தாண்டி வந்து நமக்கு பூச்சிகளுடைய தொல்லை நிறையா இருக்குன்னா அது என்ன வகையான பூச்சி அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்து நம்ம அதுக்கேற்ற மருந்து வந்து போடுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு அந்த தண்டுகளோட ஒட்டி இருக்கிற மாதிரி பூச்சிகள் இருக்கும், அஸ்வினின்லாம் சொல்லுவாங்க. முக்கியமாக வந்து அவரைக்காலை இல்லை பீன்ஸ் மாதிரி போடுறீங்க, நீங்கள் விங்கடு பீன்ஸ்லாம் இப்போ நிறைய பேர் போடுறாங்க, அந்த பீன்ஸில் இல்லைனா வந்து அந்த தட்டாம்பயிறு அந்த காராமணின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான பீன்ஸ் டைப்பான எல்லாத்துக்குமே வந்து இந்த அஸ்வினி பூச்சி வரும். அப்படி இந்த தண்டில் அப்படியே ஒட்டி இருக்கும் அது. அப்போ அந்த மாதிரி பூச்சிகளுக்கு நம்ம ஈரப்பச உள்ள ஒரு பூச்சிக்கொல்லியை நம்ம போட்டோம் அப்படின்னா அதை வந்து அது போகவே போகாது. அப்போ அதுக்கு ட்ரையான ஒரு விஷயந்தான், காஞ்சி போன விஷயந்தான். அப்போ நம்ம ஊரில் பண்ணுற அதே தான், சாம்பல் தான். இப்போ நீங்கள் எங்கே உங்களுக்கு அங்கே சாம்பல் கிடைக்குதோ இல்லை நீங்கள் கிராமத்துக்கு எங்கேயாவது போயிட்டு வர நேரங்களுக்கோ இல்லை எங்கே கிடைக்குதுன்றப்போ அந்த சாம்பலை நீங்கள் கலெக்ட் பண்ணி கொஞ்சம் கொண்டு வந்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரியான பீன்ஸு அவரை மொச்சை இந்த மாதிரி நீங்கள் போட்டிருக்கிற நேரம் கொடி காய்கறிகள் முக்கியமாக அதில் எல்லாத்துலேயுமே இந்த அசுவினி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த சாம்பலை நீங்கள் போடலாம். அப்புறம் இன்னொன்று மாடித்தோட்டம் தான் அப்படின்றதுனால நாங்கள் என்ன பண்ணுவோம், சாம்பலெல்லாம் அப்படியே வந்து ரொம்ப பக்கத்துலேயே அப்படியே போடுற மாதிரி பண்ணிடுவோம், கையில் வச்சே கூட அதை நீங்கள் எடுத்து விடுற மாதிரி. இப்போ அஸ்வினி மாதிரியான பூச்சிகளுக்கு வந்து நம்ம சாம்பல் பயன்படுத்துகிறோம். இதே இது வந்து புழுக்கள் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்ப்ரே தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த ஸ்ப்ரே எப்படின்னா இப்போ வேப்பெண்ணெயை வச்சு அந்த ஸ்ப்ரே செய்யலாம். வேப்பெண்ணெயை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக திக்காக இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே அதில் செடியில் அடிக்கவும் முடியாது, செடி இறந்துரும். இன்னொன்று நீங்கள் தண்ணியிலையும் எண்ணெயை கலக்க முடியாதுன்றதுனால காதி சோப்பு, காதி சோப்பு ஏதாவது ஒரு இயற்கையான சோப்பு, கெமிக்கல் இல்லாத சோப்பு. ஏன்னா நம்ம மாடித்தோட்டன்றப்ப வந்து நம்ம பூச்சி மருந்துகளோ எதுவுமே வந்து கெமிக்கலாக நம்ம போட மாட்டோம் அப்படிங்கிறதுனால இயற்கை சார்ந்து நம்ம செய்கிறோம் அப்படின்றதுனால நீங்கள் அந்த வேப்பெண்ணெயை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு காதி சோப்பில் கரைச்சிட்டு அதில் ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் போட்டு நீங்கள் அந்த இலையில் இருக்கிற புழுக்களோ எதுலையோ இல்லைனா கம்பளி பூச்சி ஏதோ ஒன்று வருது அப்படின்னா அதில் நீங்கள் அடிச்சு விட்டீங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். அதையும் தாண்டி அந்த செடிகளில் மொத்தமாகவே பூச்சி தாக்குதல் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த செடிகளுக்கு பரவாமல் அந்த செடியை நம்ம அப்புறப்படுத்திடலாம்.
1: பூச்சி தாக்குதல் பற்றி சொன்னீங்க, அடுத்ததாக வந்து நம்ம காலநிலை அப்படின்றது, அதுவும் முக்கியமாக இப்போ பார்த்தோம்னா ரொம்ப வெயில் காலம். இந்த வெயில் காலத்தில் வந்து எப்படி நம்ம வந்து இந்த மாடித்தோட்டத்தில் தண்ணி முறையாக நம்ம வந்து கொண்டு சேர்க்கணும், ஏன்னா காலையில் ஊற்றுறது நல்லதா இல்லை சாயந்தரம் ஊற்றுறது நல்லதா இல்லை எப்படி ஊற்றுனா இந்த வெயிலை தாக்குப்பிடிக்கிற அளவுக்கு அந்த செடிகள் வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும்.
0: நகர்ப்புறங்களில் மாடித்தோட்டம்ன்றது உண்மையிலே ஒரு பெரிய சவால் தான். அது நம்மளுடைய பொறுமை, நம்மளுடைய முயற்சி, இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய இடத்துல நம்ம பகுதியில் தண்ணி கிடைக்குதா, போதுமான அளவு கிடைக்குதா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்தான். தண்ணி உங்களுக்கு நல்லா கிடைக்குது, வீட்டில் ஒரு போர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் காலையில் ஊற்றுறதா இருந்தாலும் காலையிலையும் ஊற்றலாம் வெயில் வர்றதுக்கு முன்னாடி, இல்லை நாங்கள் மாலை நேரத்தில் தான் எங்களுக்கு நேரம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் மாலையிலையுமே ஒரு 5 மணிக்கு மேலே வெயில் தாழ்ற டைமில் வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம், அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிற நேரங்களில் வந்து காலையில் மாலையில் ஒரு தரம் கூட சில செடிகளுக்கு ஊற்றுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ எங்களுக்கு அப்படியே பழகிருச்சு, 2 தரமும் ஊற்றும்போது நல்லா இருக்குன்னு, ஆனால் அப்படி தேவையில்லை. பொதுவாக ஒரு நேரம் நீங்கள் காலையோ மாலையோ ஊற்றுனா நல்லாயிருக்கும். வெயிலுடைய உக்கிரம் அதிகமாக இருக்குன்றதுக்காக நிறைய பேர் அந்த க்ரீன் ஷெட்டு மாதிரி போட்டுக்கிறாங்க மேலே, அப்போ அதுக்கான வசதிகள் இருக்குது அப்படின்னா அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு பண்ணலாம். நம்ம இது வரைக்கும்

0: பெருசா அந்த ஷெட்டுகளை போட்டது கிடையாது. நாங்க என்ன வழக்கமா செய்வோம் அப்படின்னா, வெயில் காலங்கள்ல எந்தெந்த செடி இப்ப போட்டா வளராதோ அப்ப அதை கொஞ்சம் ஒத்தி வச்சிருவோம். அந்த பொங்கலுக்காக நம்ம அந்த காய்கறிகள் எல்லாம் எடுப்போம்ல, எடுக்கும் போது அது அப்ப காய்க்க ஆரம்பிக்கிறது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா காய்ச்சி அந்த பிப்ரவரி மாசத்தோட அப்படியே நிற்கும். அந்த மார்ச் ஏப்ரல் மே கிட்டத்தட்ட ஜூன் வரைக்குமா புதுசா எந்த விதைகளையும் போடாம புதுசா மெனக்கடாம இருக்கிறது வந்து நாங்க செய்யற ஒரு வழிமுறை. அப்ப நீங்க இப்ப புதுசா ஒரு வெண்டைக்காய் செடி போடுறீங்க, கத்திரிக்காய் போடுறீங்க, தக்காளி போடுறீங்க, மற்ற கீரை வகைகள் போடுறீங்கன்னா, ஒண்ணு அது வெயில்லையும் தாங்காது, இன்னொன்னு அது வளர்ந்து வரும் ஆனா நம்ம தண்ணி ஊத்துறதுக்குள்ள வாடுற மாதிரி இருக்கும். இப்ப கிரீன் ஷெட் இல்லாதவங்களுக்கு அது ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கும். அப்ப புதுசா எதையும் விதைக்காம ஏற்கனவே இருக்கிற கீரைகள், சில கீரைகள் இப்ப நீங்க இந்த சிலோன் பாலக்கா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து புளிச்சக்கீரையா இருக்கட்டும், மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இந்த கீரைகள்லாம் எப்பயுமே இருக்கும். இப்ப நீங்க முருங்கை கூட போட்டீங்கன்னா காய் நம்ம எடுக்கலைனாலும் கீரை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம அதை நீங்க ஒரு தண்டு முருங்கை தண்டை நீங்க ஒரு பெரிய தொட்டியில நட்டு வச்சீங்கன்னா அது அந்த இலை வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. அப்ப அரைக்கீரை மாதிரி தண்டுக்கீரை மாதிரி புது புது கீரை வகைகளை வந்து வெயில் காலத்துல போடாம இருக்கிற கீரை வகைகளையும் இருக்கிற காய்கறிகளையும் அந்த நேரத்துல காப்பாத்திக்கிற மாதிரி இருக்கிறது வந்து ஒரு நல்ல மெத்தடு. இப்ப கொடி காய்கறிகள்லாம் நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம்னா ஆடி ஆவணி அந்த மாசத்துக்கு அப்புறமா போடுவோம், அதுக்கப்புறமா வளர்ற மாதிரி இருக்கும். சோ அந்த டைம்ல வந்து வெயிலுடைய தாக்கம் இல்லாத டைம்ல நமக்கு ஈல்டு நிறைய கிடைக்கும். குறிப்பிட்டா நம்ம தமிழ்நாட்டுல சொல்லணும் அப்படின்னா இந்த பொங்கல் டைமுக்கு அப்புறமாவே ஒரு பொங்கல்ல இருந்து ஒரு மாசம் ஒன்றரை மாசம் வரைக்கும் தான் நமக்கு வந்து அந்த வெயிலுடைய உக்கரம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். அப்ப அந்த நாலு மாசம் ஒரு விண்டோ, அந்த விண்டோல புதுசா பெருசா நம்ம பிளான்டிங் பண்ண வேணாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல மெத்தடு. ஆனாலும் உங்க மாடி தோட்டம் இருக்கும், உங்களுடைய மூலிகைகள், உங்களுடைய துளசியா இருக்கட்டும், இல்ல திருநீற்று பச்சை, அப்புறம் வந்து லெமன் கிராஸ், கற்பூரவல்லி, இது எல்லாமே ஓமவல்லின்னு சொல்றோம்ல, அது எல்லாமே அதுல உங்களோடதுல அது வெயிலெல்லாம் வாடாது, அது அதெல்லாம் இருக்கும். அதே போல வந்து நீங்க இப்ப மருதாணி வச்சிருக்கிறீங்களா, இல்லைனா வந்து உங்களுடைய மகரந்த சேர்க்கைக்காக ரெண்டு மூணு பூச்செடிகளும் வச்சுக்கணும், ஏன்னா அப்பதான் வந்து உங்களுடைய காய்கறிகளும் நல்லா வந்து காய்க்க ஆரம்பிக்கும். அப்ப ரெண்டு மூணு பூச்செடிகள் நீங்க இப்ப வந்து செம்பருத்தி வச்சிருக்கீங்க, வேற ஏதோ ஒரு பூச்செடி வச்சிருக்கீங்க, ரோஸ் செடி வச்சிருக்கீங்க, அதை மட்டும் கொஞ்சம் நல்ல இங்க அது வைக்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி இருக்கிறத மட்டுமே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வர்றதும் ஒரு நல்ல விஷயம். அதையும் தாண்டி இப்ப நிறைய நகர்ப்புறங்கள்ல வந்து தண்ணீர் பிரச்சனை, திடீர்னு மே மாசம் தண்ணி வரல, அந்த மாதிரிலாம் இருக்கிற சிக்கல்களை நிறைய பேர் சந்திக்கிறாங்க மாடித்தோட்டத்துல இருக்கவங்க. அது உண்மையிலேயே ஒரு பெரிய சவால் தான்.
1: இப்ப மாடித்தோட்டம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய மகிழ்ச்சியான ஒரு விஷயம், ஏன்னா நம்ம வீட்டுல செடியில இருந்து நம்ம பறிச்சு நம்ம சாப்பிடுறோம், அதுவும் இயற்கையா, எந்த செயற்கை உரங்களும் அதுல கலக்க போறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் தான் இந்த மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும். இப்ப இந்த மாடித்தோட்டம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய தொழில்நுட்பங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம கருத்துல வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, அதையும் தாண்டி என்னென்ன சவால்கள் வருது, அதையும் எப்படி நம்ம சமாளிச்சு எடுத்துட்டு போகணும்?
0: சவால்கள் நம்ம இப்ப முதல்ல பேசின மாதிரி தண்ணீர் ஒரு பெரிய சவால், இன்னொன்னு எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்காது, அப்படி அது ஒரு பெரிய சவால். சொந்த வீடு இருக்கிறவங்க மாடியில இடம் இருக்கிறவங்க மாடித்தோட்டம் வச்சுக்குவாங்க, இல்லைன்றவங்க என்ன பண்ணுவாங்க? அப்புறம் வந்து நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா மாடியில நீங்க சொன்ன மாதிரி வெயிட்டு, இதுல நிறைய செடி வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அப்ப அவங்க என்ன செய்யலாம், ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போற வழியில அந்த பாதையில வைக்க முடியுமா அப்படிங்கிறத வேணா பாக்கலாம், இல்ல பால்கனின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுல வந்து நம்ம செடிகளை வச்சுக்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வேற சவால்கள், வெயில் ஒரு சவால் நான் பாக்குறேன், ஏன்னா வந்து வெயில் இல்லாம நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பால்கனி பெருசா இருக்கும், நிறைய செடிகள் வைக்கணும்னு நினைப்பாங்க, மாடி இல்லாம இருக்கும் அவங்களுக்கு. அப்ப அந்த பால்கனியில வெயில் போதுமான அளவு வராது. நமக்கு கீரைகளா இருக்கட்டும் காய்கறிகளா இருக்கட்டும் நல்லா வெயில் அடிக்கணும். அந்த அக்னி வெயில், உக்கிரமான வெயில்ல வந்து அது வளர்ந்து வளர்றது வந்து மட்டும்தான் அதுக்கு பிரச்சனையே தவிர, மத்தபடி நல்ல வெயில் வந்து காய்கறிகளுக்கு தேவை. காய்கறிகளுக்கு வெயில் இல்லைன்னா காய்க்காது. அப்ப வெயில்ன்றது கரெக்டா போதுமான அளவுக்கு இருக்கா அப்படிங்கறதும் நம்ம ஒண்ணு பாக்குற மாதிரி இருக்கும். அப்ப இந்த மாதிரியான சவால்கள் தான் எனக்கு சவால்கள்னு கேட்கும்போது நகர்ப்புறத்துல வர்றது. இது தவிர அப்படின்றப்ப நம்ம வந்து நேரம் இல்ல, நம்ம வேலை பழுவுக்கு மத்தியில நம்மளால மாடித்தோட்டம் ஒன்னு பாத்துக்க முடியல, நாங்க நினைக்கிறோம் செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனா காலையில சீக்கிரம் போறோம், சாயந்தரம் லேட்டா வர்றோம், மாடித்தோட்டத்தை செய்ய முடியல நம்மளால அப்படின்னு வருத்தப்படுறவங்களுமே இருக்காங்க. இதெல்லாமே ரொம்ப நியாயமான விஷயங்கள் தான் மாடித்தோட்டம் செய்ய முடியாம போறதுக்கு.
1: மாடித்தோட்டம் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் முக்கியமா இந்த வெயில் காலத்துல இந்த வெயிலை சமாளிக்கணும் அப்படின்னா அந்த செடிகளுக்கு முக்கியமா என்ன விஷயங்கள் செஞ்சா ரொம்ப ஆரோக்கியமா கொண்டு செல்ல முடியும்?
0: வெயில்ன்றது அதுவும் இந்த காலநிலையெல்லாம் மாறிக்கிட்டே வர்றப்ப ரொம்ப உக்கிரமாக தான் இருக்குது, அது ஒரு பெரிய சவால் தான். முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி தான் புதுசாக எந்த செடிகளையும் நம்ம வந்து போட வேணாம், புதுசாக விதைகளை வந்து விதைக்காமல் ஒரு மூணு நாலு மாதம் இருக்கிற செடிகளை வந்து நம்ம பாதுகாத்துட்டு வர்றதுன்றது ஒரு டெக்னிக்கு. இன்னொன்று வந்து மூடாக்கு. நம்ம இப்போ வந்து இயற்கை விவசாயத்தில் வந்து மூடாக்கு போடுறதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது ஒன்றும் கிடையாது, மண்ணுடைய ஈரத்தன்மையை நம்ம அப்படியே தக்க வச்சுக்கிறோம், அதுக்கு மேலே சில பொருட்களை போட்டு நம்ம மூடுறோம். அப்போ நம்ம வந்து வேர்களுக்கு வந்து சீக்கிரமாக

0: அந்த வெக்க வந்து போகாத மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம். அப்போ இப்போ நம்ம வந்து மரத்துகள் இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி மூடாக்கு பெரிய அளவில் நம்ம இப்போ போட வேணாம் அப்படின்னாலும் மாடி தோட்டத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், நம்ம நிலக்கடலை வாங்குவோம், சாப்பிடுவோம். அந்த நிலக்கடலையோட ஓடுகளாக இருக்கட்டும், மக்காசோளம் நம்ம வாங்கி அவிப்போம், அதோடைய தோல் அதில் நிறைய வரும், அந்த அவுட்டர் கவரிங் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கரும்பு சக்கை நமக்கு கிடைக்குது அப்படின்னா கரும்பு சாறு அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா ஈரப்பசை இல்லாத அந்த காஞ்ச அந்த சக்கை, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் மாடியில் இருக்கிற செடிகளுக்கு, வீட்டில் கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக மக்கா சோளம் அந்த நிலக்கடலையுடைய ஓடு கிடைக்கும். இது ரெண்டையுமே நீங்கள் வந்து அந்த செடிகளுடைய மேல் பகுதியில் அப்படியே நீங்கள் வந்து அந்த மண் மேலே நீங்கள் பரப்பி வச்சிட்டிங்கன்னா அது மேலே நீங்கள் தண்ணீர் ஊற்றும்போது அதுக்கு ஊடாக நீங்கள் உள்ளே வந்து அந்த தண்ணி போகும் அந்த செடிகளுக்கு. அப்போ அது உள்ளே போய் அந்த தண்ணியையும் அது உரியும். இப்போ நம்ம சாயந்தரம் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அடுத்த நாள் முழுவதுமாக அடிக்கிற அந்த வெயில் வந்து அந்த மண்ணுக்கு, அந்த செடியை ஒட்டி இருக்கிற மண்ணுக்கு வந்து நேரடியாக அந்த வெயில் போகாது. ஏன்னா அந்த மூடாக்கு வந்து அதை வந்து பாதுகாத்துக்கும். இது எப்படி நம்ம வந்து இயற்கை விவசாயத்தில் பெரிய அளவில் பண்ணுறோமோ இதை உங்களுடைய எல்லா தொட்டிகளுக்கும் நீங்கள் வைக்க போகிறீங்க. சுலபமாக கிடைக்கக்கூடிய அந்த நிலக்கடலை ஓடுகளையும் இல்லை அப்புறம் அந்த மக்காசோளத்துடைய தோள்கள் இதெல்லாத்தையும் வச்சு நம்ம மூடாக்கு போடுறோம். இது வந்து வெயிலிருந்து பெரிய அளவில் வந்து செடிகளை வந்து காப்பாற்றும். நிறைய தண்ணீர் வந்து உரியாத இந்த மாதிரியான பூக்கள், நீங்கள் சொன்ன மாதிரி மல்லிகை வெயில் காலத்தில் நல்லா நிறைய பூக்கும், அது வந்து வெயில உஷ்ணத்தை வந்து தாங்கும். இந்த மாதிரி வெயில் நேரத்தில் வந்து எவ்வளவு வெக்கையும் அந்த தண்ணீர் மட்டும் நம்ம ஊற்றுறதை தாங்கிக்கிட்டு வளரக்கூடிய செடிகள் இருக்கும்ல, அதை வந்து நம்ம ஒரு பிப்ரவரி மாதம் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அதை மட்டுமே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு வெயிலுக்கு சீக்கிரமாக பாதிப்பாகிற செடிகளை வந்து நம்ம புதுசாக வைக்காமல் இருக்கிறது நல்லது.
1: உண்மையாகவே அதாவது மாடி தோட்டம் அப்படின்னு சொல்லும்போது அதில் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, தொழில்நுட்ப ரீதியாக நம்ம வந்து என்னென்னலாம் இதை செஞ்சோம் அப்படின்னா ஒரு நகர்ப்புறத்தில் முக்கியமாக வெற்றிகரமாக இந்த மாடி தோட்டத்தை கண்டிப்பாக அமைக்கலாம் அப்படின்றதுக்கான வாய்ப்புகளை நிறையவே சொன்னீங்க. ரொம்ப நன்றி.
0: நன்றி, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அகில இந்திய வானொலிக்கு என்னுடைய நன்றி.
2: இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் இதுவரை மாடித்தோட்டம் அமைப்பது குறித்த நேர்முகத்தில் பங்கேற்றார் GST மற்றும் கஸ்டம்ஸ் கூடுதல் ஆணையர் செரின் சோமிதரன் அவர்கள், உடன் உரையாடினார் RP பரிமலாதேவி அவர்கள். தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் மாத்துளைப்பான் புழு மேலாண்மை குறித்த தகவல்களை அறிந்து கொள்ளலாம். மாந்தோப்பில் மாங்காய்களை சேதப்படுத்தும் பழத்துளைப்பான் புழு புதிதாக அதிக அளவில் பரவி அல்போன்சா, பங்கனப்பள்ளி, செந்தூரா போன்ற ரக மாங்காய்களை சேதப்படுத்தி வருகிறது. இந்த புழுக்கள் மாம்பழத்தை துளைத்து கொண்டு உள்ளே சென்று சதை பகுதியை உண்கிறது. இதனால் பழங்கள் சேதமடைந்த நிலையில் காய்கள் பழுப்பேறி கீழே விழுகின்றன. பாதிக்கப்பட்ட பழங்களை சேகரித்து அழுக்க வேண்டும். புழு தாக்கிய பழங்களை அகற்றி தண்ணீரில் மூழ்கடித்தோ அல்லது ஆழமான குழியிலோ புதைத்தால் புழுக்கள் வளர்ச்சியை தடுக்கலாம். கீழே விழும் பழங்களை அகற்றி மரத்தின் அடிப்பகுதியை சுத்தமாக வைத்தால் புழுக்கள் மறைவதற்கான இடங்கள் குறையும். சிறிய அளவில், அதாவது 5 முதல் 7 சென்டிமீட்டர் இருக்கும் பழங்களை காகிதம் அல்லது வலைப்பைகளால் மூடுவதன் மூலம் பூச்சிகள் முட்டையிடுவதை தடுக்கலாம். மரத்தின் கிளைகளை வெட்டி ஒளி மற்றும் காற்றோட்டத்தை அதிகரித்தால் பூச்சி வளர்ச்சிக்கு சாதகமில்லாத சூழல் உருவாகும். பழ வளர்ச்சி காலத்தில் 1 லிட்டர் தண்ணீரில் வேப்பெண்ணெய் 3% அல்லது வேப்பங்கொட்டை சாறு 5% அல்லது நீமசால் 2 மில்லி கலந்து 10 முதல் 15 நாட்களுக்கு ஒருமுறை மருந்து தெளிக்க வேண்டும். இவ்வாறு மதுரை வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். வேளாண் பழமொழி சிந்தனை. காணி தேடினும் கரிசல் மண் தேடு, காணி தேடினும் கரிசல் மண் தேடு. இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். விடை பெறும் முன் நீலநாக்கு நோய். இந்நோய் ஒரு நச்சுயிரி நோய் என்பதால் நேரடி மருந்து எதுவும் கிடையாது. அறிகுறிகளின் அடிப்படையிலேயே சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மனுமணியும் நிகழ்ச்சி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாக, இன்னும் சில நொடிகளில்.

வசதிகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து இந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு இது பெரிதும் உதவிகரமாக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இத்தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில் கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேளாண் துறை தொடர் சாதனைகளை படைத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உணவு தானியங்களின் உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 37 கோடியே 60 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 4 லட்சம் கோடிக்கும் கூடுதல் தொகை விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இயற்கை வேளாண்மைக்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அந்த கட்டுரையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு முந்தைய திமுக அரசுதான் காரணம் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின்போது குறுக்கிட்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளின் நலனுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்தது திமுக அரசுதான் என்று அவர் குறை கூறினார். தமிழகத்தில் மின்தடையை அறிமுகப்படுத்தியதே திமுக தான் என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பேரவையில் தெரிவித்ததையும் திரு ராஜ்மோகன் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் தமிழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் எந்த தொழில் முதலீடும் பிற மாநிலங்களுக்கு செல்லவில்லை என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொழில் முதலீடுகளை பெறுவதற்காக தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது ஏற்புடையது அல்ல என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களின் மத நம்பிக்கை மீதான உரிமையை பறிப்பதுதான் தமிழக அரசின் நிலைப்பாடா என்று வினவியுள்ளார். மத உரிமைகளை முடக்கி போட ஆட்சியாளர்கள் எத்தனை முறை மேல்முறையீடு செய்தாலும் தர்மம் ஒருபோதும் தோற்காது என்ற நம்பிக்கை தமிழக மக்களுக்கு உள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் தேவையில்லை என்பதுதான் பாமகவின் நிலைப்பாடு என்று அக்கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநில விவசாயிகளின் நிலைப்பாடும் இதுதான் என்று குறிப்பிட்டுள்ளார். இதுதொடர்பாக தெளிவான நிலைப்பாட்டை எடுப்பதற்காக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு உடனடியாக அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 12 மாநகராட்சி பகுதிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் மயமாக்கும் முயற்சியை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலர்

செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பகுதிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்க ஒப்பந்தப்புள்ளி கோரப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தலுக்கு முன்பு சென்னை மாநகராட்சியின் தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்திற்கு தாவேக அரசு ஆதரவு அளித்ததையும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவு சம்பவம் குறித்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த சம்பவத்தை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 2 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு தமிழக தலைமைச் செயலருக்கும் காவல்துறை தலைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் உடல் நலன், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட நிவாரண உதவிகள் குறித்தும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட வேண்டும் என்று நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த வாயு கசிவு காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 2 வெள்ளி, 6

தெரிவிக்கப்பட வேண்டும் என்று நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த வாயு கசிவு காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 2 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளிப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் வாரண்டாஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பாரா ஆடவர் வில்வித்தை பிரிவில் ராஜ்பீர் சிங் தங்கப்பதக்கத்தையும் சூரஜ் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சூரஜ் சிங் வெங்கடாத்ரி குண்டேரு இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 8:05. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம்

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் அச்சாணி. இன்றைய நமது நிகழ்ச்சியில் பெண் தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சியாளர் எஸ் சரோஜினி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன்.
1: வணக்கம் நேர்களே. இன்றைய உலகில் பார்த்தோம்னா எத்தனையோ விதமான தொழில்கள் இருக்கு. எந்த நாடு வந்து தொழில் துறையில முன்னேற்றம் அடைகிறாங்களோ அந்த நாடுதான் இன்னைக்கு வளர்ந்த நாடு அப்படிங்கிற ஒரு தகுதியை அடைய முடியும். அந்த வகையில நம்ம இந்திய நாட்டுல பார்த்தோம்னா இன்று பல்வேறு விதமான அரசு நலத்திட்டங்கள்னால பல பேர் வந்து தொழில் முனைவோராக, நான் மத்தவங்கள்ட்ட வேலை செய்ய விரும்பல, நானே வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி தொழில் முனைவோர் ஆகிட்டு இருக்காங்க. அதற்கு அரசாங்கம் பார்த்தோம்னா ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான திட்டங்களை வகுத்து செயல்படுத்திட்டு வர்றாங்க. அந்த வகையில தொழில் முனைவர் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்க என்ன விதமான பயிற்சி கொடுக்கறாங்க, அந்த பயிற்சியின் மூலமா எத்தனை பேர் பலன் அடைகிறாங்க, அதை பத்தின அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண வந்திருக்காங்க. அவங்க நம்ம சந்திக்கலாம். வணக்கம்மா.
2: வணக்கம் சார்.
1: நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
2: நன்றி சார்.
1: நிகழ்ச்சியின் முதலாவதாக உங்களை பற்றிய ஒரு அறிமுகம், நீ யாரு, என்ன விதமான பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கீங்க, அதை பத்தின ஒரு விளக்கம் எங்கள் நேயர்களுக்கு சொல்லுங்கம்மா.
2: என்னுடைய பேர் வந்து எஸ் சரோஜினி. நான் தேனி மாவட்டத்தில இருந்து வந்திருக்கேன். நான் வந்து மலைகிராம விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். கடந்த ஒரு 8 ஆண்டுகளா வந்து இந்த விவசாயம் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். விவசாயம் பண்றது மட்டும் இல்லாம விவசாயம் பத்தின ஒரு பயிற்சியையும் மகளிர் சுய உதவி குழு பந்தியில நான் கொடுத்துட்டு இருக்கேன். இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா, நிறைய பயிற்சிகள் கொடுத்தாலும் கூட பிசினஸ் அப்படின்னு வரும்போதும் நிறைய தகவல்களை வந்து என்கிட்ட இருந்து வாங்கிட்டு அவங்களும் பயனடைகிறாங்க. அவங்ககிட்ட இருந்து கிடைக்கிற தகவல்களை வாங்கிட்டு நானும் பயனடைகிறேன்.
1: சரிங்கம்மா. அதாவது வந்து தொழில் செய்து முன்னேறணும், தொழில் முனைவராக சிறக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க வழிகாட்டுறீங்க, பயிற்சி கொடுத்துட்டு இருக்கீங்க. எத்தனை ஆண்டுகளும் கொடுக்குறீங்க?
2: கடந்த 8 ஆண்டுகளாக நான் கொடுத்துட்டு இருக்கேன் பயிற்சி.
1: இப்ப அடிப்படையான ஒரு கேள்வி, தொழில் முனைவோர் அப்படின்னா யார சொல்லுவாங்க?
2: அதாவது தொழில் முனைவோர் அப்படின்றவங்க யாரு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட லாப நோக்கத்துடன் தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கணும், அதன் மூலம் வந்து நம்ம வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து நல்ல ஒரு ப்ராடக்ட மக்கள் மத்தியில கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க தான் தொழில் முனைவோர்கள்.
1: ஒரு காலகட்டத்துல வந்து அரசு வேலைதான் ரொம்ப முக்கியம், இல்ல தனியார்ல வேலை செய்வோம் அப்படின்னு ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. ஆனா காலங்கள் மாற மாற பார்த்தோம்னா நானே வந்து ஒரு தொழில் ஏன் செய்யக்கூடாது, நானே முதலாளி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புது புது தொழில்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில ஒருவர் வந்து தொழில் முனைவர் ஆகணும் அப்படின்னா அவருக்கான தகுதிகள் ஏதாவது உண்டா?
2: கண்டிப்பா உண்டு. என்ன உண்டு அப்படின்னா, தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு தகுதி வந்து எப்பயுமே இருக்கணும். அவங்க வந்து தன்னையை நம்பணும். அதுக்கடுத்து வந்து எந்த ஒரு தொழிலையுமே முன்னெடுத்து செல்லணும். அதே மாதிரி வந்து புதுமையை வந்து அந்த தொழில புகுத்தணும். தொழில் பண்ணா உடனே வந்து லாபங்கள் வந்து வராது. அப்போ லாபங்கள் வராத நேரத்துல நம்ம வந்து உடைஞ்சு உட்காராம அந்த லாபம் வரலைன்னா கூட அந்த தொழிலை வந்து எடுத்து பண்ற ஒரு தகுதி வந்து இருக்கணும். அப்படி இருக்கவங்க தான் தொழில் துறையில வந்து நீடித்த நிலையான வளர்ச்சியை வந்து அடைய முடியும். இந்த தகுதி இல்லை அப்படின்னா தொழில்துறையில வந்துட்டு அந்த வளர்ச்சி அப்படின்றது கம்மியா தான் போகும். அவங்க வந்து வெளியே வர முடியாது. அவங்க உள்ளேயே ஒரு 4 செவத்துக்குள்ள அவங்க தொழில வந்து பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு முன்னெடுத்து செல்லணும்ன்றது ஒண்ணு, அதே மாதிரி எதையுமே வந்து புதுமையை புகுத்தணும் ஒரு தொழில, அதை வந்து அது ஒரு தகுதியாவே கருதப்படுவாங்க. அதே மாதிரி தன்னை நம்பி தன்னுடைய பிசினஸுக்காக உழைக்கிறவங்க என்னைக்குமே

0: மேலும் வளர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
1: இப்ப நீங்க சொன்னீங்க தொழில் முனைவோருக்கு நான் வந்து பயிற்சி கொடுக்குறேன்னு சொல்றீங்க, எந்தெந்த தொழில் முனைவோர்கள் எந்தெந்த துறை சார்ந்தவங்களுக்கு என்ன விதமான பயிற்சி நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க?
0: அதாவது நிறைய தொழில் முனைவோர்கள் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க, அந்த ப்ராடக்டை வந்து உற்பத்தியும் பண்ணிடுவாங்க, ஆனா அவங்க வந்து அந்த விலையை வந்து நிர்ணயம் பண்றதுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதை மார்க்கெட்டிங் எங்க பண்றது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அந்த மார்க்கெட்டிங் பத்தின பயிற்சியை தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட வந்து மதுரை மாவட்டத்தில் மட்டும் ஒரு 600 மேற்பட்ட சுய உதவி குழு பெண்கள் மத்தியில் அந்த மார்க்கெட்டிங் பயிற்சி கொடுத்து அவங்க ப்ராடக்ட்டுக்கு எப்படி அந்த மார்ஜின் செட் பண்றது அதை பத்தின ஒரு பயிற்சியை கொடுத்ததுனால அவங்களும் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. அந்த மார்ஜின் வந்து அந்த வாடிக்கையாளர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை தன்மையா இருக்க போய், குறைச்ச விலையில இருக்க போய், குவாலிட்டி அதிகமா இருக்க போய், எல்லா விதமான ட்ரைனிங்கும் நம்ம சொல்லி கொடுத்து அந்த மார்ஜின் வந்து நம்ம செட் பண்ண சொல்றோம். அதனால அவங்களுக்கு வந்து நட்டம் இல்லாம ஓரளவு லாபமா அந்த தொழில வந்து நீடித்த நிலையான தன்மையோட நடத்தி செல்றதுக்கு இது வந்து வழிவகுக்குது.
1: அதாவது இடைத்தரர்களே கிடையாது அந்த தொழில், அப்படிதான் சொல்ல வரீங்க?
0: ஆமா.
1: அதனால வந்து தொழில் முனைவருடைய உற்பத்தி பொருட்கள் நேரடியாக வாடிக்கையாளர்களே போகும்.
0: ஆமா.
1: அப்ப வாடிக்கையாளர்களுக்கும் வந்து அதோடைய ரேட்டும் குறைவா இருக்கும், தொழில் முனைவர்களுக்கு லாபமும் நல்லா கிடைக்கும்.

0: இப்ப சமீபத்துல நீங்க தொழில் முனைவோருடைய ஒரு மீட்டிங் நீங்க போயிருப்பீங்க, கைட் பண்ணிருப்பீங்க. எந்த விதமான தொழில் செய்யக்கூடிய தொழில் முனைவோர்களுக்கு நீங்க கைட் பண்ணீங்க, அந்த அனுபவத்தை எங்களுக்கு சொல்லுங்க.
1: அதாவது 8 வருஷமா இந்த பிசினஸ்ல நான் இருக்கேன். இந்த 8 வருஷமா இருக்கிற இந்த பிசினஸ்ல வந்துட்டு நிறைய பேரை சந்திச்சிருக்கேன். எனக்கு ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, தேனி மாவட்டத்துல வந்து ஒரு தொழில் முனைவர் இருக்காங்க. அவங்க என்ன அப்படின்னா, படிப்பறிவு வந்து கம்மியானவங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய ப்ராடக்ட் வந்து உற்பத்தி பண்ணி வச்சுட்டாங்க. அப்ப உற்பத்தி பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து அந்த விற்பனை அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாவே இருந்தது. அப்போ என்ன அப்படின்னு நாங்க கேட்கும் போதும் அவங்க கிட்ட, மேடம் இந்த பொருளை வந்து நான் எப்படி விக்கிறதுன்னு தெரியல, எனக்கு வந்து மார்க்கெட்டிங் எதுவுமே தெரியல. இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் சந்தையில போய் எடுத்து கொண்டு போய் வித்துட்டு இருக்கேன். ஆனா இது வந்து நான் வந்து நிறைய ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணும், அதே மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட் கொண்டு போகணும் அப்படின்றதையும் சொன்னாங்க. அப்ப நாங்க சொன்னோம், இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் வந்து நீங்க கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ற ஒரு பயிற்சியும் அவங்களுக்கு நாங்க கொடுத்தோம். அப்படி கொடுக்கும் பட்சத்துல அவங்க அதை எளிமையா கத்துக்கிட்டு அவங்களுடைய அனுபவங்களையும் வந்து எங்க கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதாவது ப்ராடக்ட் வந்து உற்பத்தி பண்ணி வைக்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான வேலை, ஆனா அதை விற்பனை செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த பெண் சொன்ன ஒரு சொல்லுக்காக அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ற ஒரு பயிற்சியை அவங்களுக்கு கொடுத்து இப்ப ஆன்லைன் மூலமே அவங்களை எப்படி விற்பனை பண்றது அப்படின்றது சொல்லி கொடுத்தது எனக்கு என் வாழ்நாள்ல கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அனுபவமா நான் பாக்குறேன்.
0: ரொம்ப சந்தோஷம் மேடம். அதாவது ஒரு நல்ல வார்த்தை சொன்னீங்க, நம்ம பொருட்களை வந்து மேனுபேக்சரிங் பண்றது பெரிய விஷயமே இல்ல, அதை மார்க்கெட்டிங் பண்ணணும். பண்ணாதான் நம்ம தொழிலை வந்து நீடிச்சு நிலைச்சு கொண்டு போக முடியும், லாபகரமா மாத்த முடியும். அந்த வகையில நீங்க கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் கண்டிப்பா வந்து ஒரு சிறந்த பயிற்சியா தான் இருக்கும். ஆனா இப்ப ஒரு தொழில் முனைவோர் வந்து ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கணும், ரெடி பண்ணி நான் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன விதமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்ப ரெடி பண்ணலாம், அதற்கான உங்களுடைய ஆலோசனை?
1: அதாவது நம்ம வந்து ஒரு தொழில வந்து செலக்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கான ப்ராடக்டையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ப்ராடக்ட் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, உள்ளூர்ல கிடைக்கிற ரிசோர்ஸை வச்சுதான் நம்ம செலக்ட் பண்ணணும், சரிங்களா? எக்ஸாம்பிளா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்குமே சாரி வந்து சின்னாலப்பட்டியில வந்து ஒரு சாரி வந்துட்டு உற்பத்தி பண்றாங்க, அதே மாதிரி ஜக்கம்பட்டியிலையும் உற்பத்தி பண்றாங்க. ஆனா சுங்குடி காட்டன், சின்னாலப்பட்டி காட்டன் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. நான் வந்து சாரி விற்பனை பண்ணணும் அப்படின்ற ஒரு தொழிலை நான் தேர்வு பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்க இருக்க சாரீஸ வாங்கி நம்ம விக்கணுமே தவிர, சூரத்துல ஆர்டர் போட்டுட்டு அது எப்போ வரும் நம்ம உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா அது வந்து சரியா வராது. அதுதான் அந்த ப்ராடக்டுடைய அந்த லோக்கல் ரிசோர்ஸை வச்சு நம்ம ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, டயத்துக்கு கொண்டு போயிட்டு வாடிக்கையாளர் மத்தியில நம்ம ப்ராடக்டை கொடுக்க முடியும். நம்ம பிசினஸ் எக்ஸ்டெண்ட் ஆன பிறகு நம்ம வந்துட்டு அடுத்த சோர்ஸை வந்து நம்ம யோசிக்கலாம். ஆரம்பத்துல வரவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, லோக்கல்ல உள்ள ரிசோர்ஸை வச்சு உங்க ப்ராடக்டை தேர்வு பண்ணுங்க அப்படின்றதான் நான் சொல்றேன்.
0: ஒரு தொழில் முனைவர் வந்து தான் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு

0: விலை நிர்ணயம் செய்யணும்னா அதுல உள்ள சவால்கள் என்ன, எப்படி விலை நிர்ணயம் செய்யலாம்?
1: விலை நிர்ணயம் செய்யறதுல வந்து நிறைய சவால்கள் இருக்குது. இப்போ ஒரு விவசாயின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த விவசாயி அதிகபட்சம் என்ன யோசிப்பாருன்னா, நான் என் வயல்ல வந்து நெல் போட்டிருக்கேன், அதை நான் அறுவடை பண்ணுவேன், அதை வந்து மொத்தமா ஒரு வியாபாரிட்ட விற்பேன், அதுக்கப்புறம் வந்து அந்த காசை வாங்கி போய் கடனை கட்டுவேன். அதுதான் அவருடைய அதிகபட்ச ஆசை, சரிங்களா? ஆனா அது வந்து நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, விவசாயிகளை வந்து வியாபாரியா மாறுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். உங்களுக்கு நெட்ஒர்க் தெரியாது, எப்படி ரிஜிஸ்டர் பண்றது தெரியாது அப்படின்னா, உங்க வீட்டுல படிச்ச பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய உதவியோட நீங்க வந்து வியாபாரியா மாறினீங்கன்னா தான் உங்களுக்கான ஒரு லாபத்தை வந்து நீங்க வந்து எடுக்க முடியும். அப்ப விவசாயி என்னைக்கு வியாபாரியா மாறுறானோ அன்னைக்குதான் வந்து நீடித்த நிலத்தை தன்மையாகவும் போக முடியும், ரெண்டாவது வந்து அந்த தொழில் துறையிலையும் சிறக்க முடியும்ன்றதான் என்னோட கருத்து.
0: நல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, விவசாயிகளே வந்து வியாபாரிகளை மாறணும். ஏன்னா இடைத்தரகர்கள் நிறைய இருக்கிறதுனால தான் என்ன முதலீடு போட்டமோ அந்த முதலே கிடைக்காம இருக்கணும் விவசாயிகள்ல. அதனால விவசாயிகள் வியாபாரிகளாக மாறணும். நல்ல கருத்து சொன்னீங்க. அடுத்ததா வந்து, இப்ப ஒரு விவசாயியா இருக்கட்டும், வேற எந்த ஒரு தொழில் சார்ந்தவங்க வந்து ஒரு தொழில் நடத்தணும் அப்படின்னா, கவர்மெண்ட்ல சில சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அது என்ன விதமான சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, யாரை அணுகணும், எப்படி வாங்கணும், விளக்கமா கொஞ்சம் சொல்லுங்க மேடம்.
1: அதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து MSME சர்டிபிகேட் எடுக்கணும். MSME மீன்ஸ் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் சொல்லுவாங்க. இதுல வந்து உதயம் சர்டிபிகேட்னு இருக்கு. இது வந்து நீங்க ஆன்லைன்லயே போனீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். www.msme.government.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கிடைச்சிரும். இப்ப MSME அப்ளை பண்ண பிறகு உங்க பிசினஸ் வந்து ஒரு 6 மாசமா நீங்க வந்து நடத்திட்டு போறீங்க. சில பிசினஸ்ல என்ன ஒரு தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, பிசினஸ் வந்து ஒரு பேர்ல ஆரம்பிச்சிருப்போம், அந்த பேர்ல வந்து அக்கௌண்ட் வந்து ஆரம்பிக்க மாட்டோம். எப்பயுமே வந்து பிசினஸ் பேர்ல வந்து நம்ம வந்து அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும். அக்கௌண்ட் ஆரம்பிச்சு ஒரு 6 மாசம் டிரான்சாக்ஷன் காமிச்சு முடிச்ச பிறகு ஜிஎஸ்டி சர்டிபிகேட் வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த MSME ஜிஎஸ்டி அதுக்கடுத்து வந்து உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் பண்றீங்க அப்படின்னா FSSAI அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணணும். அதையும் தாண்டி நம்மளுடைய பிசினஸ் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறோம் அப்படின்னா, இப்ப ஒரு கிராமம் வில்லேஜ் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, கார்பரேஷன் கிராம பஞ்சாயத்து இதுல எல்லாம் சில பர்மிஷன் வாங்கி சர்டிபிகேட்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கணும்.
0: தொழில் முனைவோர்கள் இன்றைய காலகட்டத்துல சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, அதை எப்படி வந்து மீண்டு வரலாம்?
1: சவால்கள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கு. இப்போ ஒரு பொருளை நாங்க உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ண போறோம் அப்படின்னா அங்க வந்து பேரம் பேசுவாங்க. அப்ப பேரம் பேசும் போது உடஞ்சிருவோம், அப்படியே உட்கார்ந்துருவோம். என்னடா நம்ம இவ்வளவு காஸ்ட் பண்ணோம், இந்த ரேட்டு கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடஞ்சிருவோம். இது வந்து முதல் சந்திக்கிற ஒரு சவால், தொழில் முனைவர்கள் மத்தியில ப்ராடக்ட்டுக்கு பேரம் பேசுறது. அதே வந்து மற்ற கம்பெனியில போய் வாங்கினா எந்த பேரமும் பேச மாட்டாங்க, ஆனா வளர்ந்து வர தொழில் முனைவோர்கள் மத்தியில பேரம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு எங்களை பொறுத்த வரையுமே சவால் அப்படின்னு பார்த்தோம்னா ஒத்துழைப்பு இருக்காது ஃபேமிலியில. பிசினஸ்ல ஒரு நட்டம் ஆயிடுச்சு அப்படின்னா எங்களை வந்து பேசுறதுக்கு தான் ஆள் இருக்குமே தவிர, அந்த நட்டத்துல இருந்து எப்படி வெளியே வந்து மறுபடியும் எங்க பிசினஸ கொண்டு போகணும் சொல்றதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. இது ரெண்டாவது மிகப்பெரிய சவால். மூணாவது வந்து குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நாங்க பிசினஸ் பிசினஸ் ஓடுனா கூட அந்த ப்ராடக்ட் விற்பனை செய்யும் போது கேன்சல் பண்ணுவான் பாத்தீங்களா. ஒரு 10 கிலோ மிளகு நான் ஒரு இடத்துல பேசிருப்பேன், ஆனா அந்த ப்ராடக்ட வந்து இந்த தேதியில எனக்கு டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா அன்னைக்கு காலையிலேயே மெசேஜ் வரும் எனக்கு கேன்சல் பண்ணுங்க. அப்ப அது மிகப்பெரிய சவால். ஏன்னா நான் 10 கிலோ பேக் பண்ணி ரெடியா வச்சிருப்பேன், அதை நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு அடுத்த ஆர்டர் எடுக்கலான்னு, அப்ப கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு வரும்போதும் எங்களுக்கு வந்து அது கஷ்டமா இருக்கும்.

நேயர்களே, இதுவரை நமது அச்சாணி நிகழ்ச்சியில் பெண் தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சியாளர் எஸ் சரோஜினி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை எதிர்வரும் திங்கள் அன்று நமது அச்சாணி நிகழ்ச்சியில் 8:30 கேட்டு மகிழலாம். இத்துடன் இன்றைய அச்சாணி நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி என் நவநீத பாண்டியன். நன்றி நேயர்களே.

0: நிலையம் இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோஹெர்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. 8:45 நிமிடத்தில் சூப்பர் டூப்பர் பாடல்களாய் வளம் வர காத்துட்டு இருக்கு மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் முதல் பாடல் குட் நைட் திரைப்படுத்திருக்காங்க.

இடத்திற்கும் இசை ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரம் 8:54 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில் 1669 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மதுரை தென்றல்.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 4

0: நூற்றி பத்து.
1: இனிய கானங்களாய் வளம் வந்த மதுரதென்றல் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில் 1269 கிலோ ஹெட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. 8:59 நிமிடத்தில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய அதனைத் தொடர்ந்து செய்தி சுட சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

0: UK Prime Minister Keir Starmer announces resignation amid turmoil in Labour Party. At ISSF Junior World Championship, Indian shooters add four more medals. And in FIFA World Cup, Argentina to take on Austria in Group J fixture at Arlington tonight. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்த தம்முடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் சென்னை ஐஐடி இயக்குனர் டாக்டர் வி காமகோட்டி. வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: மத்திய அரசு 12 ஆண்டுகளை கடந்து நிறைய சாதனைகளை படைச்சிருக்காங்க. எல்லா துறைகளையும் பார்க்குறோம். கல்வித்துறையில் குறிப்பிடத்தக்க சாதனைகளாக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்?
4: முதல் முதலாக தேசிய கல்விக் கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம மாண்புமிகு கஸ்தூரி ரங்கன் அவர்கள் அதுக்கு ஆத்தராக இருந்திருக்கார், மெயின் ஆத்தராக. அதில் நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய டைரக்ஷனை கொடுத்தது. குறிப்பாக ஹோலிஸ்டிக் எஜுகேஷன், அதாவது விக்ஷித் பாரத் 2047 அப்படிங்கிறது நம்ம மாண்புமிகு பிரதமரோட பெரிய ட்ரீம். அது அதற்காக அவர் வந்து சில பேசிக் பில்டிங் பிளாக்ஸ், நம்ம நாட்டில் சில பில்டிங் பிளாக்ஸை இப்போ 12 வருஷமாக அவர் பில்ட் பண்ணிட்டு வரார். ஸ்வச்சதா அபியானில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பல இது, யோகா, ஒரு மென்டல் ஹெல்த்து, ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த்து, கிளென்லினஸ்ஸு, ஹைஜீன், கர் யோஜனா, இது மாதிரி பல நிறையா ரோட்ஸு போடுறது, இது மாதிரி ஹைவேஸு, மெட்ரோஸு, இது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதிலெல்லாம் நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் வர மாதிரி கல்வியிலையும் ஒரு பெரிய கான்சன்ட்ரேஷன் கொண்டு வரணுங்கிறது அவரோட ஆசை. அந்த விக்ஷித் பாரத் 2047 நம்ம லீடு பண்ணுறது நம்ம யூத். அதனால் அந்த யூத் அண்ட் சில்ட்ரன், இப்போ இருக்கிற சில்ட்ரன் யூத்துக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு கொள்கை ஓட உள்ள ஒரு கல்வியை நம்ம கொடுக்கணுங்கிறது அவரோட பெரிய ஆசை. அது அதுக்காக நிறையா அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி சிலதெல்லாம் நாங்கள் ஐஐடி மெட்ராஸில் செஞ்சுட்டோம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது. ஸோ ஒரே ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, மெயின் கான்ட்ரிபியூஷன், பில்லர் ஆஃப் எஜுகேஷன், நேஷனல் எஜுகேஷன்.
3: நிச்சயமாக ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது தேசிய கல்விக் கொள்கையில் இன்னொரு சிறப்பு அம்சமாக பார்க்கறது தாய்மொழி வழி கல்வி. அது வந்து எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய தாய்மொழியில் வந்து எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்?
4: அதான், நம்ம தமிழில் வந்து ஒரு காலத்தில் இந்த இங்கிலீஷ் கான்வென்ட் ஸ்கூல்ஸ்லாம் தமிழில் பேசினா ஃபைன் இருந்தது, எங்காலத்திலே இருந்தது. அது வந்து ஒரு எவ்வளோ பெரிய தவறு. நம்ம மெக்காலே சிஸ்டமில் உட்காந்து நம்ம எப்படி இந்த எஜுகேஷன் சரியாக இல்லாமல் போச்சுங்கிறதுக்கு அது ஒரு பெரிய பிளாக் மார்க் தான் நமக்கு. ஏன்னா அதை நம்ம சீரியஸாக அந்த தாய்மொழி கல்வியை நம்ம எடுத்துக்கல. குறிப்பாக நம்ம ஆத்திச்சோடியில் பார்த்தேன்னா, அரஞ்சைய விரும்ப 60 சினம், இது நான் எல்லா மீட்டிங்லேயும் சொல்கிறேன். நம்மளோட ஆனா ஆவண்ணா எழுத்துலேருந்து நம்ம வந்து ஒரு மாரல் எத்திக்கல் வேல்யூஸ் வேர் வே ஆஃப் லைஃப், அறம் செய்ய விரும்பு, என்ன தப்பு இல்லைன்னா, நல்ல நல்லது செய்ய விரும்பு, 60 சினம், கோபம் கொள்ளாதே, இது மாதிரி நல்ல புத்திமதியோடு நம்ம ஆரம்பித்தோம். அதை நீங்கள் இப்போ ரைம்ஸில் பார்த்தேன்னா, பாபா பிளாக் ஷீப் பேவியோனி உள்னா அதுக்கும் இதுக்கும் என்ன மாரல் வேல்யூ இருக்குது? ஹம்டி டம்டி சாட்டான் எவால், என்ன ரெண்டுத்துக்கும் நமக்கு ஒன்றும் சம்மந்தமே இல்லை. ஸோ நமக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு தாய்மொழி கல்வி நமக்கு கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு எடிட்டோரியல் எழுதுகிறோம், ஒரு பேப்பர் எழுதுறனாலுமே நம்ம நினைக்கிறது இன்னொரு பாஷை, எழுதுறது வேறு பாஷை. இது நம்ம புரிஞ்சுக்கணும். நினைக்கிறது வந்து நம்ம தாய்மொழியில் நினச்சி, எழுதுறது என்ன லாங்குவேஜில் வேணால் எழுதலாம். தாய்மொழியில் நினைக்கிறதுனால நமக்கு அதை பற்றி யோசனை பண்ணுறதுனால, அந்த தாட் ப்ராசஸ்னால நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கன்க்ரீட் ஐடியாஸும் இருக்கும், ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்கும். அதாவது பர்ட்ரண்ட் ரசல் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஸ்டேட்மெண்ட் சொன்னால், கிளாரிட்டி அண்ட் கோஜன்சி கேன் பெஸ்ட் பி ரெக்கன்சைல்ட் வித் பிரிவிட்டின்னா. அதை நம்ம எல்லாத்தையுமே ப்ரீஃபாக சொல்லணும், தொடனே சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. அதே சமயம் கிளாரிட்டியும் இருக்கணும், கோஜன்சியும் இருக்கணும், ஒரு கோர்வையாக சொல்ல தெரியணும். இதெல்லாம் நமக்கு தாய்மொழியில் வருது. அதை அப்புறம் நம்ம இன்னொரு லாங்குவேஜில் எழுதிக்கலாம். ஆனால் நம்ம யோசிக்கிறது தாய்மொழி, நம்ம வெளியில் சொல்கிறது வேறு என்ன லாங்குவேஜாக இருக்கலாம். அது வந்து நமக்கு தாய்மொழி வகையில் நம்ம படித்தோன்னா அது ஒரு நல்ல ஒரு வெரி பவர்ஃபுல் வே ஆஃப் எஜுகேஷன் நானும் நம்புகிறேன். நேஷனல் எஜுகேஷன் பாலிசிலையும் சொல்லியிருக்காங்க.
3: நிச்சயமாக சார், அதை எளிதாக புரிந்து கொள்ளவும் நம்மளுடைய எண்ணங்களை வந்து எடுத்துரைக்கவும் தாய்மொழி வழி கல்வி வந்து அவசியம் அப்படிங்கிறத உணர்ந்து தான் மத்திய அரசு இந்த தேசிய கல்விக் கொள்கையை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது இந்த தேசிய கல்விக் கொள்கையின் காரணமாக கல்வியோட தரம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார்?
4: ஆமாம், இதில்

0: அதை வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் நம்ம உயர்த்துறதுக்கான ஆப்போசிட். அதாவது நீங்கள் ஓஎம்ஆரில் போய் ரைட்டில் திரும்பினேன்னா, இங்கே ஐஐடியிலேருந்து வந்து திரும்பினீங்கன்னா பாண்டிச்சேரி 168 கிலோமீட்டர்னு இருந்தது அந்த காலத்துலேருந்து அந்த போர்டு. அந்த போர்டு 168 கிலோமீட்டர் நம்மளோட வராது. நம்ம ஒரு காரை போட்டு டிரைவரை போட்டோ பஸ்ஸில் போகிறோம், நம்ம தான் போகணும். ஒரு வழிகாட்டி பாலிசிங்கிறது ஒரு கைடன்ஸ் நமக்கு. அதில் இருக்கிறத நம்ம முழுமையாக எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்து அதில் கூட ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது பாலிசியில் இப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் இப்படி பண்ணக்கூடாதுன்னா சொல்லலை, இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பாலிசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோட ரிசல்ட்ஸை கொண்டு வர்றது ஒரு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கையில் இருக்குது. குறிப்பாக இன்றைக்கி வந்து டிஜிட்டல் எஜுகேஷன் அது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக சொன்னாங்க. அதை வச்சு நாங்கள் பிஎஸ் டேட்டா சயின்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங், பிஎஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம், பிஎஸ் ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி, 4 ஆஃப் கேம்பஸ் கோர்ஸ் கொண்டு வந்தோம். அதில் வந்து ஏஜ் கேப் இருக்கக்கூடாது, யார் வேணால் எப்போ வேணால் படிக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் வச்சோம். நம்பர் ஆஃப் சீட்ஸ் கிடையாது, கேப் கிடையாது. அதனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னுக்கு வேண்டாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது எக்ஸாமினேஷன் ஆஃப் எலிமினேஷன். ஏன்னா எத்தனையோ பேரில் ஒரு சில பேரை செலக்ட் பண்ணுறோம்னா வி எலிமினேட் மோர் தென் வாட் வி செலக்ட். எலிஜிபிலிட்டிங்கிறது இந்த மார்க் மேலே வாங்கிட்டு அவங்களுக்கு சீட் நிச்சயம். ஸோ இந்த மாதிரியான ஆஃப் கேம்பஸ் கோர்ஸில் எங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸில் கேப் இல்லை, அதுமாதிரி ஏஜ் கேப் இல்லை. அதனால் இப்போ 60 வயசு தாத்தா 50 வயசு தாத்தாவும் பண்ணுறாங்க, 17 வயசு குழந்தையும் பண்ணுறது, அது மாதிரி அப்பா அம்மா பண்ணுறாங்க, அப்பா பையன் பசங்க, இது மாதிரியான சில வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் காம்பினேஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. இல்லை லைஃப் லாங் லேர்னிங்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து திடீர்னு இப்போ ஒரு ஏஐ வருதுன்னா அவங்க வந்து எங்கே போகிறது காலேஜுக்கு, லைஃப் லாங் லேர்னிங் பண்ணலாம். இப்போ இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணி பண்ணலாம். நிறையா இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த கோர்ஸை பண்ணி அவங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷன் அதெல்லாம் வர ஆரம்பிக்கிறது. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங் இது. அதே மாதிரி பலது இருக்குது, இன்டர் டிசிப்ளினரி எஜுகேஷன் இருக்குது, ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் இருக்குது. இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம நிறைய ரிஃபார்ம்ஸ் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல கொண்டு வரலாம், கொண்டு வந்திருக்கோம் ஐஐடி மெட்ராஸ்ல.
1: நிச்சயமா சார், கொள்கை உருவாக்கியாச்சு, அதற்கேத்த மாதிரி கட்டமைப்புகளையும் உருவாக்கணும் அப்படிங்கறதுலயும் அரசு வந்து ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. அதனுடைய வெளிப்பாடா வந்து பாத்தீங்கன்னா நிறைய புதிய ஐஐடிகளும் ஐஐஎம்களும் உருவாக்கப்பட்டுச்சு. அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார்?
0: இப்போ ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு ஐஐடி, இப்போ 23 ஐஐடி, 24 அப்படியுமே நாங்கள் வந்து 20,000 பேர் தான் எங்களால் அப்மிட் பண்ண முடியுது. ஒரு 15 லட்சம் பேர் ஜெய் மெயின் செய்தி, அதில் 2.5 லட்சம் பேர் செலக்ட் ஆகி அதில் 20,000 பேர் தான் இப்போ ஐஐடி சிஸ்டமில் வராங்க. இப்போ ஐஏஎஸ்சி வந்திருக்காங்க, இப்போ 20,000 பேர் கிட்டத்தட்ட, அது ஒரு 30,000 மட்டும். இது வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதை வந்து ஒரு டாப் இன்ஸ்டியூஷன் எனாக்டட் பை த பார்லிமெண்ட்டு, ஓரளவுக்கு அட்டானமி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நல்ல ஃபண்டிங்கு கொடுக்குறாங்க, ஓரளவு அது போடுது. தாண்டி அடுத்தது என்ஐடிஸ் இருக்குது. என்ஐடிஸையும் இப்போ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு பண்ணுறதுனால அவங்களும் வந்து இப்போ இன்பார் நல்லா வந்துட்டுருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் கிளாஸாக நிறையா என்ஐடிஸ், அப்புறம் IIIT டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங், ஐஏஎம்ஸ் மேனேஜ்மெண்ட் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு அவங்களும் இப்போ பிபிஏ எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ நிறையா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஐஐடி வரதுனால அவங்களுக்கும் ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். அதாவது ஃபேக்கல்ட்டி ரெக்ரூட்மெண்ட்லேயும் சரி, பசங்க வந்து 5-6 வருஷம் படிச்சுட்டு இங்கே வரதுனால அவங்களோட எதிர்பார்ப்பு நிறையா இருக்குது. அதனால் நல்ல டீச்சர்ஸ் நாங்கள் இருக்கணும், நல்லா கிளாஸ் எடுக்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. ஸோ அதை நாங்கள் மெயின்டைன் எங்களால் எவ்வளவு அதை சீரியஸாக பண்ணுறோமோ அதை பண்ணுறோம். அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கல்வி தரத்தை நாங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஏ ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த மாடலில் அவங்க வந்து மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒருவணைச்சு அவங்க எடுத்துகிட்டு போகணும். ப்ரொஃபஸர் அசிஸ்டட் லேர்னிங் சிஸ்டம்னு பண்ணிட்டு இருக்காங்க எங்களோட அலுமினையெல்லாம் சேர்ந்து. இதில் கிட்டத்தட்ட ஒரு 250 லோக்கல் காலேஜஸ் எடுத்து அவங்களுக்கு அந்த டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணுறது, அந்த பசங்களை கேட் எக்ஸாம் கொண்டு வரது, Tier 2, Tier 3 சிட்டிஸில் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸில் எங்களோட ஸ்வயம் போர்ட்டலை வச்சு அவங்களுக்கு எப்படி எடுத்துக்கலாம், எப்படி எங்களோட எஜுகேஷன் அங்கே போய் சேர்க்கலாம், எங்களோட பெடகாஜி எப்படி கொண்டு போகலாம், சிலபஸ் எப்படி அங்கே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இது மாதிரியாக எங்கள் அலுமினஸ் எடுத்துகிட்டு இவ்வளோ செய்கிறாங்க. இப்போ 250 காலேஜஸ் இப்போ எடுத்திருக்காங்க, இன்னொரு 100 காலேஜ் இந்த வருஷம் ஆட் பண்ண போகிறாங்க. ஒரு ஐஐடி இங்கே இருந்துருச்சுன்னா அதை சுற்றி வர இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதோட பெனிஃபிட் எடுத்துக்கலாம். இது மாதிரி இந்த கட்டமைப்பை அவங்க உருவாக்கி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன் இப்போ பிஎம் ஸ்ரீ அது மாதிரி நிறையா ஸ்கூல்லையும் மாடல் ஸ்கூல்ஸ் நவோதயா அது மாதிரி நிறையா கொண்டு வந்திருக்காங்க.
1: ஏகலைவா
0: ஸ்கூல்ஸ், அப்புறம் ஃபார் த ட்ரைபல்ஸ், அதே மாதிரி பாலவாட்டிக்காவும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க கேந்திரிய வித்யாலயாஸில். ஸோ Nursery to K-12 அந்த எஜுகேஷன் சிஸ்டமும் இப்போ என்னன்னா சரி பண்ணிட்டு வராங்க.
1: நிச்சயமா சார், இப்போது எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சைடில் இப்படி ஒரு விஷயம் அப்படின்னா மெடிக்கல் காலேஜஸோட எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாக இருக்குது சார். நாட்டு மக்களுடைய உடல்நலனை வந்து நல்லா பார்த்துக்கணுன்ற அக்கறை வந்து மத்திய அரசுக்கு இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் இதுன்னு சொல்ல முடியுமா? நிறைய மெடிக்கல் சீட்ஸும் இப்போ இருக்குது, மெடிக்கல் காலேஜஸும்.
0: ஆமாம், அது வந்து ஒரு காலத்தில் இன்ஜினியரிங் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. அது மாதிரி வச்சுருந்தோம்னா நம்மளால் இத்தனை மேன் பவர் கொண்டு வந்திருக்க முடியாது. இத்தனை சிட்டிசனுக்கு இத்தனை டாக்டர் இருக்கணுங்கிற ரேஷியோவில்

0: ரொம்ப கீழே இருக்கும். அதனால் மெடிக்கல் ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் தான். குவாலிட்டி மெடிக்கல் எஜுகேஷன் கொண்டு வரணும், அதுலேயும் இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜி கொண்டு வந்து மெடிக்கல் எஜுகேஷனை நல்ல குவாலிட்டி மெடிக்கல் எஜுகேஷனை த்ரூ டெக்னாலஜி நம்ம இன்ட்யூஸ் பண்ணலாம். அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் டெக்னாலஜின்னு ஆரம்பித்தோம். 3வது வருஷம் இப்போ 2 வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சு. அதாவது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த மெடிசன் ஃபீல்ட், இன்ஜினியர் மாதிரி ஃபிசிஷியன் இருன்னு சொல்கிறோம், அவன் ஃபிசிஷியனாகவும் இருக்கணும் இன்ஜினியராக இருக்கணும், அது மாதிரியான சில இது. அதாவது இப்போ ஹியூமன் பாடியே நீங்கள் வந்து இப்போ உங்களோட டயக்னோசிஸோ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டோ இப்போ வந்து டிவைசஸை வச்சு பண்ணுறோம். அது சென்சார் வந்து படித்து இத்தனை பிளட் ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லிடுது. டிவைஸுங்கிறது ஒரு மேத்தமேட்டிக்கல் என்டிட்டி. அப்போ உடம்பை நம்ம மேத்தமேட்டிக்கலாக புரிஞ்சிருந்தா தான் ஒரு மேத்தமேட்டிக்கல் என்டிட்டி இன்னொரு மேத்தமேட்டிக்கல் என்டிட்டியெல்லாம் கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ண முடியும். ஒரு இன்ஜினியரிங் இன்டர்பிரிட்டேஷன் டு த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஹியூமன் பாடி, அது இப்போ தேவைப்படுது. அதனால தான் நான் என்னோட ரொம்ப ஆழ்ந்த கருத்து என்னென்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் ஏன் நம்ம நான் பிடிக்கிறதுன்னா, நம்ம வந்து எல்லா ஐஐடிஸும் நம்ம மெடிக்கல் ஸ்கூல் ஆரம்பிக்கணும், அவங்க மெடிக்கல் டிகிரி கொடுக்கணும், அதை தான் கொடுத்தா தான் முன்னுக்கு வர முடியும். அந்த ஆஸ்பெக்ட் நம்ம மெடிசனையும் டெக்னாலஜியும் ஒன்று சேர்க்கலைன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தாழ்வு வருங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப ஆழ்ந்த கருத்து. அதனால தான் ஐஐடி மெட்ராஸுக்கும் இப்போ நாங்கள் இப்போ ஐஐசியில் ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, கான்பூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, கரக்பூரில் வந்திருக்கு, இதே மாதிரி குவஹாத்திலையும் ஆரம்பிக்க போகிறாங்க. நாங்கள் ஐஐடி மெட்ராஸ்லையும் இப்போ பண்ண போகிறோம். இது மாதிரி இப்போ ஐஐடிஸில் நாங்கள் மெடிக்கல் ஸ்கூல் கொண்டு வரணும். இது வந்து ஒரு இன்டர் டிசிப்ளினரி எஜுகேஷன் பற்றி நிறையா நம்ம நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த தாட் ப்ராசஸ் ஆஃப் த பாலிசி.
1: நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போறதுக்கான ஒரு அடித்தளம்னு சொல்லலாம்.
0: நிச்சயமா
1: சார். இப்போ கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இப்போ உயர்கல்வி துறைக்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். போன நிதியாண்டை விட இந்த நிதியாண்டில் உயர்கல்வி துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிச்சிருக்கு. நாட்டில் இருக்கக்கூடிய இளையோருடைய நலனில் அக்கறை வச்சுதான் வந்து மத்திய அரசு இப்படி ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிருக்காங்க.
0: அதாவது இப்போ வருஷம் நமக்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, நிதி ஒதுக்கீடு இன்க்ரீஸ் ஆகிதான் ஆகணும். ஆனால் நிறைய ஸ்கீம்ஸ், அதை தவிர நிறைய ஸ்கீம்ஸ் வந்திருக்கு. அதாவது ஒரு இன்ஸ்டியூட்டை நடத்துறதுக்கு எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, வாட்டர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, செக்யூரிட்டிலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸ்காலர்ஷிப் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம், இதெல்லாம் ஒரு பார்ட். பட் இதை தாண்டி ஒரு இன்ஸ்டிடியூஷனை நம்ம பில்டு பண்ணுறதுக்கு சில நேஷ்னல் மிஷன்லாம் தேவைப்படுது. இப்போ நேஷ்னல் மிஷன் ஆன் இன்டர் டிசிப்ளினரி சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம், அதுக்கு 3500 கோடி போட்டாங்க. 2014-15 இம்ப்ரிண்ட் இம்பேக்ட் ஆஃப் ரிசர்ச்னு போட்டு அது 1000 கோடி அப்போ கொடுத்தாங்க, அப்போ 7 டிசிப்ளினில் போட்டு. அப்புறம் உச்சத்தர் ஆவிஷ்கார் யோஜனான்னு இண்டஸ்ட்ரிக்கு வந்தது. அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ்ன்னு சொல்லி ஒரு 5 இன்ஸ்டியூட்டுக்கு 1000 கோடி கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து அதர் தென் த கிராண்ட்ஸ் டே கிவர்ஸ். ஓகே, இதில் வந்து நம்ம கம்பெட்டிட்டிவாக போகிறோம். அதுக்கப்புறம் நிறையா நேஷ்னல் மிஷன் ஆன் இன்டர் டிசிப்ளினரி சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம், நேஷ்னல் குவாண்டம் மிஷன், நேஷ்னல் செமிகண்டக்டர் மிஷன், நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன், நேஷ்னல் ஏஐ மிஷன், இது மாதிரி நிறையா வந்தது. இந்த ஒன்று ஒன்றுத்துலேயும் வந்து நமக்கு அது ஃபோக்கஸ்டு கிராண்ட்ஸ் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சுது. அதை தவிர இப்போ ஃபாரினோட கொலாபரேஷனுக்கு இந்த ஸ்பார்க்கு அது மாதிரி நிறையா ப்ரோக்ராம்ஸ் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபாரின்லேருந்து நம்ம ஃபேக்கல்ட்டி இங்கே கொண்டு வந்து அவங்களோட ஒரு இன்ட்ராக்ஷன், இங்கேருந்து ஃபாரின் போகிறதுக்கு இது மாதிரியான சில பாலிசிஸும் கொண்டு வந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க நமக்கு வந்து விக்ஷித் பாரத் 2047ங்கிறது ஒரு ப்ராடக்ட் நேஷன், ஒரு ஸ்டார்ட் அப் நேஷனாக இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் கொண்டு வரத்துக்கு இப்போ பேட்டன்ட்டிங்கிறது ஒரு காலத்தில் அப்போல்லாம் பேட்டன்ட் பயணம்லாம் என்ன ஆகுனே தெரியாது. இப்போ ஆஃப் ரீசன்ட் டேஸ் கடந்த 4-5 வருஷமாகவே பேட்டன்ட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, 18 மாதத்தில் உண்டு இல்லைன்னு தெரிஞ்சுடுது. ஸோ பேட்டன்டிங் வந்து ஒரு லுக்ரேட்டிவ் ஆயிருக்கு. இப்போ ஐஐடி மெட்ராஸில் 1 நாளைக்கு 1.4 பேட்டன்ஸ் பண்ணுறோம். போன வருஷம் 470 பேட்டன் பண்ணியிருக்கோம். அத்தனை ஐடியாஸும் இருக்குது. இதெல்லாமும் டீப் டெக்னாலஜி ஐடியாஸ். நம்ம நல்ல டீப் டெக், இப்போ ராக்கெட் இன்ஜின் பிரிண்ட் பண்ணுறது, டைமண்டு பிரிண்ட் பண்ணுறேன், லேப் க்ரௌண்ட் டைமண்ட்ஸ், இது மாதிரி டீப் டெக்னாலஜி பேட்டன்ஸும் நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ், ஒரு 3 நாளைக்கு 1 ஸ்டார்ட் அப் அப்படின்னு போய் ஸ்டார்ட் அப் சதம்னு ஆரம்பித்தோம். 2 வருஷமாக இப்போ 100 கம்பெனி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஐஐடி மெட்ராஸில் 112 கம்பெனி இந்த வருஷம், போன வருஷம் 103 கம்பெனி. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸை உருவாக்கி அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ், அதாவது டிப்ளாய்மெண்ட் லிங்க் இன்சென்டிவ்ஸ், பர்ஃபார்மன்ஸ் லிங்க்ஸ், ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ்ஸ், அது மாதிரி கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து அவங்கள வந்து நல்லா ஊக்குவிச்சு இப்போ நிறையா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அதில் பெனிஃபிட் ஆகிறாங்க. குறிப்பாக செமிகண்டக்டர்ஸ் நமக்கு ரொம்ப தேவை, கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸில் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு வந்திருக்கு. ஸ்டார்ட் அப் ப்ராடக்ட்ஸ் அந்த விஷயத்தில் நல்ல ஒரு ட்விஸ்ட் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் வருது. அது நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு நம்மளோட சொவரின் டெக்னாலஜிங்கிறது முக்கியம்.
1: நேயர்களே, மத்திய அரசின் 12

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. தியாகராஜரின் தீர்த்த யாத்திரை இசை பேருரை நிகழ்த்துபவர் TS பாலகிருஷ்ண சாஸ்திரிகள்.

0: சத்குரு தியாகராஜ சுவாமிகளுடைய காலத்தில் எத்தனையோ பெரியவாள்லாம் இருந்தார். அத்தனை பேருக்கு நடுவில் தியாக பிரம்மத்தில் பார்க்கறதுக்கு அநேக பக்தர்கள், அநேக பாகவதர்கள், அநேக வித்வான்களெல்லாம் அவருடைய வீட்டை தேடிட்டு போவாளாம். தன்னை தேடின்னு யாரும் வரணும்னு அவர் எதிர்பார்க்கறது இல்லை. தான் உண்டு, தன் ராமன் உண்டு நினச்சிட்டு இருக்கிறவர். இருந்தாலும் அவருடைய அபாரமான பிரம்மானந்தமயமான கானத்தையும் அவருடைய பரவசமான பக்தியையும் பார்த்து அப்படி ஒரு மூர்த்தியை இந்த கலியில் தரிசனம் பண்ண முடியுமான பல தேசங்கள்லேருந்தும் தூர தேசங்கள்லேருந்து வருவாளாம். அந்த பார்த்துவிட்டு அந்த ஊரில் சிறுவையர் திருவையாரில் பல விதமாக பேசிகிட்டு இருந்தாலாம். இது சிஷ்யாள் மூலமாக அவர் கேட்டார். என்ன சொன்னால், என்ன இந்த தியாக பிரம்மம், என்ன தெரியும் இவருக்கு, என்ன வேதாத்தியனம் பண்ணியிருக்கானா, சாஸ்திரம் வாசிச்சிருக்கானா, வேதாந்தம் தெரியுமா இவனுக்கு, பிரம்மசூத்திர பாஷ்யம் வாசிச்சிருக்கானா, இவனுக்கு என்ன தெரியும், இவனை போய் எல்லோரும் பெரியவன் நினச்சிட்டு போயிட்டு இருக்கானேன்னு ஏதாவது சொன்னாலாம். அதை கேட்டார் இவர். கேட்குற போது சரியவாள்லாம் சொல்கிறார் இவர்.
1: இருந்தாலும் தம் மனசில் இருக்கிற கஷ்டத்தை யாருக்கிட்ட சொல்லுவார்? தன்னுடைய ஹிருதயத்தை அறிஞ்சவன் பகவான் உத்தம்தான். அவனுடைய சந்நிதியில் போய் நின்றுக்கிட்டு ஒரு நாள் இப்படி சொல்லிக்கிட்டார், ராமா உன்னை தெரியும், எனக்கு உன்னை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. துவைத்த சித்தாந்தமோ அத்வைத்த சித்தாந்தமோ விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தமோ எனக்கு தெரியாது, அதெல்லாம் நான் வாசிக்கலை. வாசித்தாலும் அதை தெரிஞ்சவன் யார், பூர்த்தியாக தெரிஞ்சவன் யார், உன்னைத்தான் தெரியும் எனக்கு. நீ சொல்ல எனக்கு, நான் இன்னொருத்தனை ஆசிரியம்

0: இன்னொருத்தர் போய் நான் பாஷ்ய பாடம் கேட்கணுமா? நீ சொல்லி விடு எனக்கு. துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் எல்லாம் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஜென்மாவிலையும் ஒரு ஜீவனுக்கு ஒரு க்ஷேமத்தை கொடுக்கறதுக்கு தான் இருக்குது. அத்வைதமானது மோக்ஷம், இந்த ஜீவனுக்கு விடுதலை, அதே மாதிரி ஜீவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது எல்லாம். அந்த சுகத்தை நீ சொல்லி கூட எனக்கு அத்வைதம் சித்தாந்தம் தெரியுமா, விசிஷ்டாத்வைதம் தெரியுமா, அத்வைதம் தெரியுமா, இதுகளை தெரிஞ்சு நான் அடையக்கூடிய சுகத்தை நீ சொல்லி கொடு எனக்கு.
1: சைதல்யமாவேலும் சர்வசாட்சி
0: துவைதமோ விசிஷ்டாத்வைத்தமோ அத்வைத்தமோ மூணு மதங்களும் ஒன்னத்தான் கொண்டாடுறது. அந்த மதங்களில் அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாமே தவிர பரமாத்மாவான ஒன்ன உத்தரும் வாண்டான்னு சொல்லலையே. எல்லா துவைத சித்தாந்தமோ விசிஷ்டாத்வைத்தமோ அத்வைத்தமோ எல்லாம் முடிவில் ஒன்னத்தான் காட்டுறது. இப்போ நான் உங்ககிட்டயே வந்திருக்கிறேன், நீ சொல்லிக் கொடு எனக்கு.

0: நீ சொல்லி கொடு எனக்கு.
1: விஸ்தாரபூகாரு
0: நான் உன்னை உபாசிக்கிற வழி என்ன தெரியுமோ? சாஸ்திரம் வாசி அப்படியா உபாசிக்கிறேன்? இப்போ எல்லாரும் அத்வைதம் வாசிக்கிறோம், எல்லாம் துவைதம் வாசிக்கிறோம். எப்போ நம்முடைய நடைமுறையில் எப்படி இருக்கு? சித்தாந்தத்தையும் சாஸ்திரத்தையும் வாசினா நம்ம நடத்துக்கிறோம். அந்த காலமெல்லாம் போயிட்டு இப்போ. அதனால் நான் கண்ட ஒரு சித்தாந்தம் என்னதுன்னு ராமா சொல்கிறேன், நீ ஒப்புத்துக்கோங்கிற அறிவர்.

గగన పవన తపన భువనాది అవనిలో ఆకాశం భూమి జలం நெருப்பு எல்லாமே நீ நெருப்பினுடைய அந்த குணத்தை பார்க்கிற பொழுது ஜலத்தினுடைய சீதளத்தையும் அதனுடைய ருச்சியும் பார்க்கிற பொழுது பூமியும் அதனுடைய வளத்தையும் பார்க்கிறது விதமான உன்னை நான் எங்க காணல உன்னை விட்டுட்டு எப்படி என்னால் இருக்க முடியும் பிரத்யட்சமாக உன்னை பார்க்கணுமானா உன்னை ஆலயங்களில் பார்க்கல உன்னை ஸ்தலங்கள் தீர்த்தங்களில் பார்க்கல உன்னை பார்க்குறதெல்லாம் பகவத் பக்தாக்ரே சருளலோ பகரமில்ச்சே பகவத் பக்தி நினைச்சிருக்க முடியாத மகான்கள் இருக்கார்களே அவர்களை பார்க்கிற பொழுது அவருடைய ஹிருதயத்திலே ராமா உன்னை பார்க்குறேன். அதனால் எங்கே இருக்க இந்த கலியில் பகவத் பக்தாக்ரேசரர்கள் இருக்கார்களே பக்தியிலே நிறைஞ்சவர்கள் உள்ளத்திலே உன்னைத்தவர் வேறொன்றையும் நினைக்காதவர்கள் உலகத்திலே வாழ்க்கை ஒன்று இருக்குது அதற்கு மேலே இந்த ஜீவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது என்று நினச்சி அதை ஒன்னிடத்திலே அர்ப்பணம் பண்ணி வாழ்கிறவர்கள் இருக்கார்களே உனக்காகவே தன்னை அர்ப்பணம் பண்ணினவர்கள் இருக்கார்களே அவர்களை பார்க்கிற பொழுது ராமா உன்னையே பார்க்கிறேன். அதனால் எனக்கு துவைதம் எதற்கு அத்வைதம் எதற்கு விசிஷ்டாத்வைதம் எதற்கு இப்படி தனக்கு சொல்லிக்கிட்டார். இதுதான் உண்மையான வேதாந்த சாரம். அதே சமயத்தில் இந்த ஊரில் பேசினாலாம் இவன் என்ன யாகம் பண்ணியிருக்கானா யஜ்ஞம் பண்ணியிருக்கானா ஒரு பிராமணனாக பிறந்தா ஒரு வாஜபேயம் அக்னிஷ்டோமம் வசந்தம் இப்படி ஏதாவது ஒரு யாகங்களை பண்ணி ஒரு அக்னிஹோத்திரங்களை பண்ணணும் இவனுக்கு ஒன்றும் கிடையாது. இவன் பாட்டுக்கு தம்புராவை மீட்டின்னு பாடிக்கிட்டு இருக்கான். இவன் என்ன பெரிய

மனுஷனான்னு சொன்னாளாம். அந்த காலத்தில் இருக்கிறவாள்லாம் மகா ஆகிதாக்னிகள், பெரிய யாகசீரர்கள், தீட்சிதாள் இருந்த காலம் அப்போ. சுவாமிகள் அதை கேட்டார், அவருக்கும் அது மனசில் யோஜனை தோணித்து, என்ன இவாள்கிட்ட போய் நான் என்ன சொல்லுவேன், நான் இருக்கிற நிலையே

ஆளுக்கு தெரியாது. இவாட்டு போய் நான் என்ன சொல்றது, பக்திங்கிறது என்னதுன்னு தெரியாத. பக்தின்னு தெரியும், பேர் தெரியும், பக்தியாக இருக்கணும்னு தெரியும், பக்திக்கு வேண்டிய வழிகள் என்னதுன்னு தெரியும், அந்த வழியில் போகலையே இவா. இவா போகிறதெல்லாம் ஏதோ ஒரு எண்ணங்கள், மனசனுடைய அலைகளிலே திரிகிறவர்கள்.

சிக்கலி பாலும் மீங்கடை உண்டக நல்ல தயிரும் பாலும் வெண்ணையும் சுத்தமாக ஆடு எடுத்து வந்திருக்கிற போது அதை சாப்பிட்டு அதனுடைய சுகத்திலே அதனுடைய ருச்சியிலே சாத்விகமான ஒரு சுக குணத்தை அடைய வேண்டியவன் அதற்கு பதிலாக புளிச்ச கல்லை சாப்பிட்டுட்டு இதா ருச்சின்னு சொன்னால் எப்படி? அது மாதிரி இதுவும் எழுப்பாத்தான் இருக்குது, அதுவும் எழுப்பாத்தான் இருக்குது, இதுவும் நுர பொங்கி இருக்குது, அதுவும் நுர பொங்கித்தான் இருக்குது. சிக்கனி பாலுமி கடையுடக நல்ல தயிரும் பாலும் வெண்ணையும் பொங்க பொங்க இருக்க முடியாத இடத்த பார்த்துட்டு இதுவும் வெண்மை அதுவும் வெண்மை நினச்சிக்கிட்டு இதை சாப்பிட்டா என்னாகும்? உன்னை மறந்து போய் திரிஞ்சு கிடப்பேன். காலுவாரில் சீரீரே கனவு கண்டுகிட்டு திரிகிறவன், கனவு கண்டு இஷ்டப்படி திரிகிறவன் இருக்கானே, அது மாதிரி இருக்கிற ஜனங்களிடத்தில் போய் பக்தி மார்க்கத்தை போய் நான் தேடுவேனா?

0: அதை தெரியாதுன்னு அவர் பரிதாபப்படுறது இருக்கே, அந்த ராகத்திலே அந்த கீர்த்தனத்திலே பாவம் இருக்கு.
1: தெரியலேருவா,
0: ஐயோ தெரியலையே, இவா போய் பக்தியை பேசவாவது, இவாளுக்கு தெரிஞ்ச பக்தி வழியெல்லாம் என்ன? கால வேளையில் எழுந்திருந்து, விடியற் காலையில் எழுந்திருந்து, ஒருத்தர் கண்ணிலும் படாமல் காவேரிக்கு போய் ஸ்நானத்தை பண்ணிவிட்டு, கட்டுக்கட்டாக விபூதியை பூசிக்கிட்டு, ஒரு முழுக்கு போட்டுவிட்டு விபூதியை பூசிக்கிட்டு அந்த காவேரி கரையிலேயே உட்கார்ந்து கிடப்பையா? அமத்தியான நதி வாசகா மத்தியே மத்திய க்ஷிமீளனம், பகல் வேளவர்னு உட்கார்ந்துக்கிட்டு இருப்பான். அங்கே வரவா போகிறவாள்லாம் இவனை பார்க்கணும், அடாடா என்ன ஜபம், என்ன தபஸ் எப்படி இருக்கார், கொண்டாடணும்டா, பொருளை சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கு பாக பைகமு ஆர்ஜனோலுலை. பணம் சம்பாதிக்க முடியாத ஜனங்களிடத்தில் போய் நான் என்ன பேசுவேன், அவாளிடத்தில் போய் நான் உன் பக்தி மார்க்கத்தை நான் என்ன சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்னு சொல்லிக்கிட்டு சுவாமிகள் தான். இந்த யாகமும் யக்ஞமும் எதுக்கு வந்தது? யாகங்கிறது கர்மா, அவனை சித்த சுத்தி அடைகிறதுக்காகத்தான் கர்மாவே தவிர, யாகத்தினாலே அடைய வேண்டிய பலனா, பலனா பெரிசு, யாகத்தினாலே படிப்படியாக உயர்ந்து போகணும், ஏணியில் இருக்கிற படிகளில் ஏறி போகணுமே தவிர படியிலேயே கொடுத்துறமா பண்ணுவன். அது மாதிரி யாகங்கிறது ஒரு சாதனம்,

யஜ்ஞாதுரு சுகமனுவாருக்கு. யாகங்கள் தான் சௌக்கியம்னு சொல்கிறானே, யாகங்கள் தான் யஜ்ஞாதுரு சுகம், யஜ்ஞங்கள் தான் சௌக்கியம், வேறு சௌக்கியம் இல்லைன்னு சொல்கிறானே. இவனை போல் அஜ்ஞானிகள் உண்டா? அஜ்ஞானிகள்லாம் இன்றைக்கி நேரத்துக்கு அஜ்ஞானிகள்டா, வம்ச பரம்பரையாக அஜ்ஞானி.

సుఖమను వారు యారు? సుజ్ఞాన దరిద్ర పరంపరులైకర ஞானமே இல்லாத வம்ச பரம்பரையில் வந்து கர்மாக்களையே பண்ணிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கானே, கர்மாவனுடைய பலன் ஈஸ்வரார்ப்பணம்னு தெரியாதவன் இருக்கானே, தெய்வத்தினிடத்தில் அர்ப்பணம் பண்ணினாத்தாண்டா அதில் இருக்கிற ஒட்டி இருக்கிற உறவு ஒன்று ஒன்றும் பண்ணாது. அந்த உறவுனாலே மறுபடியும் பந்தங்கள், மறுபடியும் பிறப்பு, மறுபடியும் இறப்புகள் உண்டாகும் என்று தெரியாது இருக்கிற இந்த ஞான தரித்திர பரம்பரையில் இருக்காளே இவாளுக்கு என்ன சொல்வேன்?

குடும்பத்தில் பிறந்தவங்கன்னு சங்கீதமே தெரியல. இன்னொருத்தர் நல்ல வேறு விதமாக புத்தி இருக்குது, ஒருத்தருக்கு புத்தியே கிடையாது. அது பிறப்பினுடைய காரியம் மாத்திரமில்லை, வந்திருக்கிற போது நீ கொண்டு வந்திருக்கிற பூர்வ ஜென்மாந்திர வாசனை பலம், அந்த வாசனை பலத்தினுடைய விசேஷத்தினால தான் ஒவ்வொருத்தருக்கு என்ன கர்மாக்கள் பண்ணினாலும் அந்த வேகம் உண்டாருது. இவர் நல்ல ஆச்சாரங்களை பண்ணினவனாக இருந்தாலும் இவருடைய புத்தி துஷ்ட வழியில் போவதுக்கு காரணம் என்ன? வாசனா பலம். அப்படி ஒரு பல காரியங்களை, தப்பான காரியங்களை பூர்வ ஜென்மாவில் பண்ணியிருக்கான், அது மறுபடியும் அந்த அச்சு விடலை. நல்ல காரியத்தில் நல்ல குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் அந்த தப்புக்கு அலைகிறது புத்தி, அதனால் வாசனை விடாது. யாகங்கள் பண்ணால் மறுபடியும் வாசனையை தான் கொடுக்கும், மறுபடியும் காரியங்களை கொடுக்கும். அது வேண்டாண்டா, என் ராமனை தெரிஞ்சுக்கூடா, அவன் பிறப்பு இல்லாத இறப்பு இல்லாத ஒரு சுகமான பதத்தை கொடுப்பண்டா அவனுக்கு. அதனால் பகிரான் அனுலை தியாகராஜு பஜில் ஜெய ஸ்ரீராமுனி தெளியகல். அவனை தெரிஞ்சு கொள்ள முடியாது இருக்கிறவாளுக்கு யாகத்தினுடைய சௌக்கியத்தை பேசி என்ன பயன்? இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற போது தீர்த்த யாத்திரை பற்றி பேசினாலாம். நீங்கள் காசிக்கு போயிருக்கீங்களா, கங்கா ஸ்நானம் பண்ணியிருக்கீங்களான்னு எல்லாரும் சொல்கிறா. கங்கா ஸ்நானமா, காசிக்கா? ஏன்னா காசிக்கு போனவெல்லாம் கங்கா ஸ்நானம் பண்ணுறானா? கங்கையில் ஸ்நானம் பண்ணினாலும் கங்கா ஸ்நானத்தினுடைய பெருமையை அடைஞ்சானா? கங்கா ஸ்நானத்தினுடைய புண்ணியத்தை அவன் சம்பாதிச்சானா? கங்கையினுடைய ஸ்நானம் இங்கேயே இருக்குடா, நான் நித்தியம் கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கேன்டா, உனக்கு தெரியாதோ? காவேரியில் ஸ்நானம் பண்ணுறத சொல்கிறியா நீ? காவேரி கங்கை முதலான புண்ணிய தீர்த்தங்கள்லாம் எனக்கு நித்தியம் இந்த இடத்துல இருக்குடா.

கோடி நதிகள் தனுஷ்கோட்டியில் இருக்கிற பொழுது மனசே ஏன் திரிகிறேன்னு இந்த பல்லவிக்கு அர்த்தம் ஆறுது. அவர் சொன்ன தனுஷ்கோட்டி எது? இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த தனுஷ்கோட்டி கூட இப்போ கிடையாது. இப்போ அவர் சொன்ன தனுஷ்கோட்டி எது?

கங்க நூபுரமுனனு ஜென்மிஞ்சனு பகவான் கங்கையை தன்னுடைய பாதாரவிந்தத்திலே உண்டாக்கினான். பகவானுடைய பாதாரவிந்தத்தை பார்க்கிற பொழுது அந்த இடத்திலே உண்டான கங்கையை உனக்கு தரிசனம் கொடுக்குறாளே. நீ கங்கையின் இடத்துல போனால் கங்கை உண்டான பாதம் பகவானுடைய திருவடி என்னவோ இருக்கு அங்கே, விஷ்ணு பாதம். அதே மாதிரி காவேரி என் ரங்கநாதனுடைய முகத்தையும் அவனுடைய பாதத்தையும் பார்த்துன்னு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காள். ரங்கனு காவேரி கனிராஜில்லு, பகவானுடைய முகாரவிந்தத்தை பார்த்து காவேரி சந்தோஷப்படுறாள். உபய காவேரி பகவானை சுத்தி சுத்தி வராளே, அவனுடைய முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காள் காவேரி. அவனுடைய பாதத்திலே உண்டானாள் கங்கை. அவனுடைய முகத்தையும் பாதத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜனங்களுக்கு முகத்தையும் பாதத்தையும் சேர்த்து காட்டுறது எழுது பகவானுடைய கையில் இருக்கிற கோதண்டம், தனுஷனுடைய கோடி. அவனுக்கு தனுஷ் கோடிங்கிறது எதிராக வில்லுனுடைய கோடி. அவன் கையில் வச்சுட்டு இருக்கிற கோதண்டத்தினுடைய ஒரு முனை பகவானுடைய முகத்தை காட்டுகிறது, ஒரு முனை பாதத்தை காட்டுகிறது. அதனால் முகாரவிந்தத்தையும் பாதாரவிந்தத்தையும் பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு காவேரி கங்கா ஸ்நானம் எதற்குன்னு சொன்னார். ஆனாலும் சிஷ்யாளுடைய பிரீத்திக்காக தாம் புறப்பட்டு காஞ்சிபுர க்ஷேத்திரம் வந்தார். காஞ்சிபுர க்ஷேத்திரத்திலே உபனிஷத் பிரம்மங்கிற பெரியவாளை தரிசனம் பண்ணி தன்னுடைய பிதா ராமபிரம்மத்தினுடைய வேண்டியவரவர் உபனிஷத் பிரம்மத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்தார். காஞ்சிபுரத்துக்கு வரபோது பெரிய கூட்டம் அங்கே. அந்த கூட்டத்தில் இன்றைக்கி என்ன விசேஷம்னார், அவர் காஞ்சிபுரத்துக்கு வரபோது அன்னைக்கு கருட சேவை, பகவான் வரதராஜ பெருமாளுக்கு கருட சேவை. அந்த கோபுர வாசல்லே பகவான் கருட ஆரூடனாய் தரிசனம் கொடுக்கறத பார்த்தார். தனக்கு மெய்மறந்து போனார். எனப்பா, நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன், நீயும் வந்துவிட்டியா

வரதராஜா, உன்னை பார்க்க வந்திருக்கேன்னா எதுக்கு வந்திருக்கேன் பேபியோ? வரதராஜனான உன்னிடத்துல வரங்கள் கேட்க வரல, உன்னை கோரி வந்திருக்கேன். உங்ககிட்ட தான் வந்திருக்கேன், உன்னை நமஸ்காரம் பண்ணி உன்னை தரிசனம் பண்ணலாம் வந்திருக்கேன். வேறு எண்ணங்களே கிடையாது, வேறு ஆசைகள் கிடையாது எனக்கு.

இத்தனை ஜனங்களும் யாரு? கூட்டம் கூட்டமான லட்சக்கணக்கான ஜனங்கள் உன்னை பார்க்க வந்திருக்காளே என்னப்பா? இவர்கள்லாம் தேவர்கள், இவர்கள்லாம் ரிஷிகள், இவர்கள்லாம் பூசுரர்கள். இத்தனை பேர் உன்னை விட்டுட்டு போறதுக்கு ஆசை இல்லை வாளுக்கு. உன்னை பார்த்து முன்னழகு பின்னழகு பக்கத்து அழகுகளை பார்த்து சுட்டி சுட்டி சுருளு முருளு பூசுருளு, இத்தனை பேர் உன்னை சுத்தி சுத்தி வந்து பார்க்கிற ஆசையோடு இருக்கார்களே. இது வைகுண்டம் இல்லையா? இந்த வைகுண்டத்தில் நான் வந்தேனேன்னு காஞ்சிபுரம் க்ஷேத்திரத்திலே பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு காமாட்சி அம்பிகையை தரிசனம் பண்ணினார். அம்மா, தாயே, நான் குழந்தை வந்திருக்கேன்ம்மா.

காமாட்சி அம்பிகை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சுந்தரேச முதலியாருங்கிற ஒரு பக்தர் கூப்பிட்டாருங்கிற ஒரு அழைப்புக்கு இணங்கி கோவூருங்கிற க்ஷேத்திரம் வந்தார். சென்னப்பட்டணத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த கோவூருங்கிற க்ஷேத்திரத்துக்கு வரபோதும் அந்த சுந்தரேச முதலியார் தியாகராஜ சுவாமிகளே ஒரு பாடகர்னு நினச்சிக்கிட்டார். எல்லா சாகித்ய வித்வான்கள் சங்கீத வித்வான்கள் மாதிரி இவரும் ஒருத்தர் நன்னா பாடுறார், நன்னா சாகித்யங்கள் பண்ணுறார், இவர் ஒரு ஞானி அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுக்கல. இருந்தாலும் தன் ஊரில் அழிச்சின்னு போய் அவருக்கு இடம் கொடுத்து அவர் பூஜைக்கெல்லாம் இடம் கொடுத்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கிற போதும் மெதுவாக சுந்தரேஷ முதலியார் சிஷ்யால் இடத்துல சொன்னாராம், உங்கள் குரு எல்லார் மேலேயும் பாடுறாரு, என் மேலே ஒரு கீர்த்தனை பாட சொல்லுன்னு அவர். சிஷ்யாலாம் கோபம் கொடுத்த அவருக்கு, என் குரு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், அவர் எல்லார் மேலேயும் பாடுறவரா, அவர் நரஸ்துதி பண்ணுவரா, ராஜாவே சரபோஜியே வந்து கேட்டான் அதே பாட மாட்டேன்ட்டார், அதெல்லாம் முடியாது என்ன, இது சுவாமிகள் காதில் விழுந்தது. அதை கேட்டார், என்ன சொல்கிறார் சுந்தரேஷ முதலியார், சுந்தரேஷனை பற்றி பாடணுமாமா, இந்த ஊர் க்ஷேத்திரத்தினே சுவாமி பேர் என்ன, மீனாட் சுந்தரேஸ்வரனா, அந்த சுந்தரேஸ்வரனையே பாடிவிடுறேன்னார். அந்த சுந்தரேஸ்வரனையே பாடிவிட்டால் இவருக்கு ஒரு திருப்தியாக இருக்குமே, நல்லவர், பக்திமான், நல்ல கொடுக்குறவர், வள்ளல், இவரை பற்றி பாடினா என்ன, சுந்தரேஸ்வரனை பாடுறேன்டானா, இவரும் சந்தோஷப்படட்டோம்னு சொல்லி நேர சிவாலயத்திலே நுழைகிறார். இந்த கோவூர் க்ஷேத்திரத்தினுடைய பெருமை இன்றைக்கும் இருக்குது. எத்தனையோ க்ஷேத்திரங்கள் இருக்குது நம்ம தேசத்தில். சென்னப்பட்டணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன கிராமம், அதில் அமைஞ்சிருக்கிற சின்ன ஆலயம், அந்த ஆலயத்தினுடைய பெருமை அங்கே போய் பார்த்தா தான் தெரியும்.

அந்த ஆலயத்துக்கு இன்னி வரலும் சுவாமிகள் பாதம் பட்ட பூமி அது. எத்தனையோ சிவாலயங்கள்லாம் நாயன்மார்கள் பாடல் பெற்ற க்ஷேத்திரங்கள் சொல்கிறோம். இங்கே சுவாமிகள் பாடல் பெற்ற க்ஷேத்திரம் அது. அஞ்சு கீர்த்தனங்களாலே அந்த கோவிலூர் சுந்தரேசமூர்த்தியை பாடினார். இன்றைக்கும் நிலவளம் நீர்வளம் குறையாமல் அந்த ஆலயத்துக்கு வேண்டிய திரவியம் அந்த ஆலயத்திலேயே கிடைக்கிறது. பொது ஜனங்களுடைய பணம் எதுவும் கிடையாது. அப்படி ஒரு க்ஷேத்திரம், அப்படி ஒரு தீர்த்தம். அந்த இடத்துக்கு போகிறார். அந்த சிவாலயத்துக்குள்ளே போய் சிவ தரிசனம் பண்ணி சிவ தரிசனத்தினுடைய அந்த வழிகள் சிவாகமங்களில் சொல்லப்பட்ட வழிகளில் எப்படி தரிசனம் பண்ணுவோ அத்தனையும் இந்த அஞ்சு கீர்த்தனத்திலே சொல்லியிருக்கார். சிவாலயத்தில் நுழையிற பொழுதும் அந்த சிவனுடைய நாமத்தை சொல்லிட்டு போகணும். சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, இப்படி சம்போ மகாதேவா சம்போ மகாதேவான்னு சொல்லிக்கிட்டே ஆலயத்தில் நுழைய

ஹரநாமத்தை சொல்லிட்டு போகிறார். அந்த கீர்த்தனங்களே, அஞ்சு கீர்த்தனங்களே ஒரு கீர்த்தனத்துலேயே சொல்கிறார், பரமேஸ்வரா சுந்தரேஸ்வரா உன்னை தவிர ஒரு தெய்வத்தை நான் பார்க்கலே.

இந்த கோவூர்ல எழுந்தருளி இருக்கிற மூர்த்தியான நீ, உன்னை நம்பி வந்திருக்கேன் பானா அப்பனே.

உன்னை போல ஒரு தெய்வத்தை பார்க்கலையேன்னு சொல்றார். ஆனால் தனக்கு இஷ்ட தெய்வம் ராமன், இஷ்ட தெய்வம் ராமன் இருக்கிற பொழுது இந்த இடத்துல வந்து சுந்தரேஸ்வரமூர்த்தியை பார்த்து சிவனை பார்த்து சொன்னா, அதான் அந்த மகானுடைய எண்ணம். அத்வைத்தம்னு சொன்னவே இதோ சிவாத்வைத்தம் இங்கே இருக்கு. அவருக்கு சிவன் வேறு இல்லை, ராமன் வேறு இல்லை. சிவனை பார்க்கிற பொழுது ராமன், ராமனை பார்க்கிற போது சிவன், இப்படி ஒரே பாவத்தில் பார்க்கறதுனால தான் அந்த சொல்லு வருது அவருக்கு.

போகலாமா? இப்படி ஒரு பெரியவாள் பாகவதோத்தமன் வந்திருக்கிற போது அவருக்கு திரை போட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிறவாளை கூப்பிட்டு வந்து திரையை விளக்கணும்னு சொல்லி போனாளாம். பா எங்கடா போகிறேன், திரையை விளக்க சொல்ல போகிறீங்களா? நான் வந்திருக்கேன் இந்த ஊருக்கு, எனக்கு திரை போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் பாரு, அதான்டா திரை. இந்த திரையை வேணா அர்ச்சகால் விளக்கலாம், ஆனால் நான்கிற எண்ணத்தினாலே எங்கிட்ட வளர்ந்துருக்கிற ஆணவம் இருக்கேன்,

சுந்தரேஷமூர்த்தியை தரிசனம் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து திருப்பதி ஏழுமலை சீனிவாசனுடைய சன்னிதிக்கு வர, ஏழுமலை சீனிவாசனுடைய சந்நிதியில் திர போட்டிருந்தது. திர போட்டிருக்கிற சமயத்தில் எல்லாரும் பார்த்தாலாம் இப்படி ஒரு மகான் வந்திருக்காரே, இவருக்கு திர போடலாம்.

எத்தனையோ மறைக்கிறதப்பா என்ன, நான் எதை செய்யணும், எதை உலகத்தில் அடையணும்னு நினைக்கிறேனோ அதுவே அந்த எண்ணங்களே என்னை மறைக்கிறது. தர்ம அர்த்த காமங்களை, காமத்தை சொல்லலை, மோட்சம், தர்மார்த்த மோட்சம். அந்த தர்மார்த்த மோட்சங்கள் இருக்கு, தர்மத்தினாலே சம்பாதிக்கிற பலன். ஒரு தர்மத்தை பண்ணினமானால் அதுக்கு ஒரு பலன் உண்டு. அந்த பலனை விட்டுட்டு உங்ககிட்ட வரணும். இப்படி எண்ணங்கள் இருக்கு எனக்கு, ஆனால் எண்ணங்களை நான் அடைய முடியாத நான்கிற எண்ணம் இருக்க திற போட்டிருக்கு. பெரிய ஆத்ம சமர்ப்பணமான ஒரு கீர்த்தனம் அது. சுவாமிகளுடைய கீர்த்தனங்கள் எல்லாம் ஒரு சாஸ்திரார்த்தம், சாஸ்திரங்களுடைய அர்த்தத்தை தான் அதை வச்சிருக்காருங்க. அதனால் நான்கிற திற எனக்கு போட்டிருக்கிறதுனால உன்னை பார்க்க முடியல. திற விலகினாலும் உன்னை பார்க்க முடியுமோ? திற விலகித்து நேர பெருமாளுக்கு எதிரே சில பேர் உன்னே அழிச்சுன்னு போறா, ரொம்ப வேண்டி வாழா இருந்தா கிட்டக்க வாங்கோ, கிட்டக்க வாங்கோ, இப்படி வந்து நின்றுக்கோ, இப்படி வந்து நின்றுக்கோ. அவன் பெருமாளையா தரிசனம் பண்ணுறாங்க, மனசா ஒன்றி போயிருக்கு இல்லையே. நான்கிற எண்ணத்தினாலும் இவருடைய எண்ணங்கள் எங்கேயோ நான் பறந்து கிடக்கு. அது மாதிரி இருக்கேனா, உலகத்தில் என்னுடைய இன்ப துன்பங்கள் தான் எனக்கு பக்கத்தில் நிற்கிறதே தவிர நீ இல்லையே.

బాగురమని తెలియక మృగగణములు వచ్చు తగులు రీతి వలవీశీరకా వేడల్ని తెలియమే. மான்கள் வலையில் ஆப்டு காமலா இருக்கு, தூண்டில் புழு இருக்கு, ஆப்டு போன்னு தெரியுமே மீன்களுக்கு, ஆப்டு காமலா இருக்கு. அது மாதிரி இத்தனை

ஆசையும் பாசமும் எனக்கு இருக்குன்னு தெரியும். உங்ககிட்ட வந்தால் அது விலகி போகும்னு தெரியும். உங்ககிட்டையும் வந்து இருக்கிறேன், இந்த ஆசையும் இருக்குது எனக்கு. இதையும் விட முடியல, இந்த எண்ணத்தினால தானே உங்ககிட்ட வரேன். திருப்பதிக்கு போகிறவாள்லாம் எப்படி போகிறோம்? ஏதாவது ஒரு பிரார்த்தனையை பண்ணிட்டு தானே போகிறோம். என் காரியம் நடக்கணும், அப்பாவும் ஒரு சன்னிதிக்கு வரேன். இது என் கஷ்டத்தை போக்கு, ஒரு சன்னிதிக்கு வரேன். ஏதோ தப்பு காரியம் பண்ணியிருக்கான், என்னை காப்பாற்று, ஒரு சன்னிதிக்கு வரேன். நான் தப்பு காரியம் பண்ணியிருக்கேன், ஒத்துருக்கு தெரியப்படாது, ஜெயிக்கணும், ஒரு சன்னிதிக்கு வரேன். இது எல்லாத்துக்கும் தானே அங்கே போகிறா, அதைத்தான் சொல்கிறார். வலையில ஆப்டுக்கிற மாதிரி தான்ப்பா நான் இங்க வந்திருக்கேன். ஒன் சன்னியில வந்திருக்கிற போது ஆசாபாஷங்கள் என்னை விட்டுடலையே. என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய ஆசைகளும் தானே இருக்கு எனக்கு. அப்படி இருக்கிற போது உன்னை நான் எப்படி பார்க்க முடியும்? நீ எனக்கு தரிசனம் கொடுத்தாலும் பார்க்க முடியாது, திற விலகினாலும் பார்க்க முடியாது. என் மனசில் இருக்கிற நான்கிற அகங்காரத்தையும் மதத்தையும் மாத்திரத்தையும் நீ போக்கினால்தான் உன்னை தரிசனம் பண்ண முடியும். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற போது திற விலகித்தான் பெருமாளை தரிசனம் பண்ணுறார். ஆஹா, ஹிரப்பா உன்னை தரிசனம் பண்ணணும்னு நினச்சேன், திற போட்டிருக்கு, பண்ண முடியலையே.

பதினாயிரம் கண்கள் வேணுமிப்பா, ரெண்டு கண் போராதரா எனக்கு. எதை பார்ப்பேன்? உன்னுடைய கையும் ஒரு தாமரை, முகமும் ஒரு தாமரை, உன் கண்களும் ஒரு தாமரை, உன் உந்தியும் ஒரு தாமரை, உன் பாதமும் ஒரு தாமரை.

పగ్గజాక్ష పరిపాలిత మునిజన బావుగా నీ దివ్య రూపములు కొన్న వెంకటేశ నిన్ను సేవింపను 10,000 కనులు కావలేనయ్యా. இப்படி பகவான தரிசனம் பண்ணிக்கிட்டு திரும்பி வருகிறார். வருகிற பொழுது ஸ்ரீகாளஹஸ்தி க்ஷேத்திரம் போகிற போது சொர்ணமுகிங்கிற ஆறு வருது. இது என்ன ஆறுன்னு கேட்டாராம். என்ன ஆறுங்கிற போது அவள்லாம் சொன்னாலாம் தட்சிண கங்கேன்னு. தட்சிண கங்கே அதோ தெரிகிறதே ஸ்ரீகாளஹஸ்தி, அது தட்சிண காஷின்னு. அப்போ நான் காசிக்கு கங்கைக்கு போயாச்சு திரும்பிடா ஊருக்குன்னு. இன்னும் புறப்படவே இல்லை, காசி கங்கைக்கு போகாது. ஏண்டா கங்கையும் நம்மகிட்ட இருக்குடா. தியானமே பரமை ஸ்நானமே ராம தியானமே, ராமனுடைய தியானமே வரமையின கங்கா ஸ்நானம்டா. வெறும் ஜலத்தில் மூழ்கி மூழ்கி இருந்தால் உன் உள்ளத்தில் இருக்கிற கரை போயிடுமா?

மூன்று காரியங்கள், பரதன பர நாரீமணனு பர நிந்தா. புரத்தியாருடைய நிந்தை, புரத்தியாரை பற்றி வசிப்பு பாடப்படாது, புரத்தியாருடைய அபவாதங்களை பேசப்படாது. புரத்தியாரை பற்றி என்ன குற்றங்கள் இருக்கோ அதை நினச்சிக்கவே நினச்சிக்காதே. உனக்கு என்ன அதை பற்றி, அவனிடத்தில் என்ன நல்லது இருக்கோ அதை பேசு, நல்லது இல்லையா பேசாது. முதல்ல வாயை அடக்கு. வாயை அடக்க முடியாத போகிறதானே நமக்கு எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கிற குணம். யாரை பற்றியாவது ஒரு அபவாதம் இருந்தால் உடனே அது கல்கட்டு மாதிரி ஓடுறோமே. அந்த பராபவாதத்தை நீக்கு. பரஸ்திரீகளை தாயாராக நினச்சிக்கோ. பரஸ்திரீகளை அவ்வளவு மரியாதையாக அவன் மனசினால் கூட எண்ணாது. உன் கண்களாலே பார்த்தாலும் மனசு எண்ணுறது தப்பா. அந்த மனசுலையும் எண்ணம் கொடுக்காது. பரதல பரநாரி மணுலலு, புரத்தியாருடைய பொருளை நினைக்காது. இந்த மூணு காரியத்தை நீ அனுஷ்டானம் பண்ணு என் ராமனை நினச்சிக்கோ. அப்போ தான் ராமன் உன் உள்ளத்தில் வரும். இந்த மூணு அழுக்கையை மனசில் வச்சுக்கிட்டு ராமனை நினச்சிங்கன்னா ராமன் ஒட்டமாட்டான்டா. இவன் ஒரு பாஷண்டல், இவனை என்னை ஏமாத்துறான், என்னை நினச்சிக்கிறானே தவிர உண்மையான இவனுடைய நினைவெல்லாம் வேறு இடத்துல இருக்குதுன்னு பகவானுக்கு தெரியும். அதனால் பகவானை ஏமாத்தாதே, உள்ளத்தை சுத்தமாக வச்சுக்கோ. அப்படி ராமனை நினச்சியானால் அதுவே வரமையின கங்கா ஸ்நானம் சொன்னார். சொல்லிவிட்டு அங்கேருந்து புறப்பட்டு வரார். வந்துட்டு இருக்கிற போது நடு வழியிலே நாகலாபுரம் காட்டில் திருடரெல்லாம் வழிமறிச்சுட்டாலாம். திருடரெல்லாம் வழிமறிக்கிற போது அவர் சொன்னார், எங்கிட்ட என்னடா இருக்குன்னார். கோவூர் சுந்தரேஷ முதலியார் ராம கைங்கரியத்துக்காக பணம் கொடுத்துருக்காருன்னு சொன்னாலாம். அதனால் என்ன ராமன் காப்பாற்றுறான்னு சொல்லிவிட்டு அந்த வனாந்தரத்திலே ஜனங்களே இல்லாத இடத்துல தனியான இடத்துல ராமனை கூப்பிடுறார்.

பகவான் அழைக்கிற போது அந்த நடுக்காட்டிலே நாலாபுரத்திலையும் திசையெல்லாம் எதிரொலிக்கிறது. நிர்மானுஷ்யமான இடத்துல அந்த பகவானை பாடுறார். ஆபத்து வந்திருக்குங்கிற போதும் பகவானைத்தான் நினைச்சார். அந்த பகவானை அழைக்கிற போது திருடர்களுக்கெல்லாம் பகவான் தரிசனம் கொடுத்து அவன் திருடர்கள் புத்தி வந்து ஓடி வந்து சுவாமியினுடைய பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினார் கதை. இந்த கதையை காட்டிலும் அதில் ஒரு தாத்பரியம், இப்படி திடீர்னு ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிற சமயத்திலையும் அந்த பகவானை நினைச்சு உருகும்படியான மனசு அவருக்கு விடலை. தன் விபத்தை மறந்துட்டார். பகவானை வாடா எனப்பனே ராரா ராஜகுமாராங்கிற போது அவனை கூப்பிடுற பொழுது அந்த இன்பத்திலே தான் சொக்கி நின்றார். அது எந்த இடமா இருந்தால் என்ன, அது தீர்த்தக்கரையா இருந்தால் என்ன, கோவிலா இருந்தால் என்ன, அல்லது தான் பூஜை பண்ற சந்நிதியா இருந்தால் என்ன, நடுக்காடா இருந்தால் என்ன,

அதனால அந்த சங்கீதங்கிறது இருக்கே அவருக்கு யோகம். அது அந்த சங்கீதங்கிற யோகத்தை வச்சுக்கிட்டு ராமன் அவரிடத்திலேயே இருந்தான். அப்படி அங்கிருந்து புறப்பட்டு நம்ம சென்னப்பட்டணம் வந்து சென்னப்பட்டணத்திலிருந்து மறுபடியும் நாகப்பட்டினம் வழியாய் ஸ்ரீரங்கநாதரை தரிசனம் பண்ணிக்கிட்டு ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் இவர் இருக்கிற காலத்திலே

அந்த ரங்கசாயினுடைய முத்து அலங்காரங்கள் முத்து மாலைகள் ஆசி அவனுடைய அலங்காரத்தை பாடி பாடி பாடி பரவசம் அடைஞ்சு அவனுடைய திவ்ய ரூபங்களை எல்லாம் கண்டு சேவிச்சு அவனுடைய உற்சவாதிகள்லாம் வைபோக ரங்கனை கண்ணாறு கண்டு பிறகு பஞ்சநத க்ஷேத்திரம் வந்து தான் பஞ்சநத க்ஷேத்திரத்தில் இருக்கிற போதும் பகவான் அவருக்கு ஒரு நாள் சொப்னத்தில் வந்து அப்பா 10 நாளிலே உன்னை அழிச்சு விடுறேன்னாராம். இந்த 10 நாளிலே தன்னை அழிச்சு விடுறேங்கிற போதும் அந்த 10 நாளுக்காகவே தான் ஏங்கி கிடந்தார். அந்த 10 நாள் அவருக்கு 10 யுகமாக இருந்தது. அந்த 10 நாள் என்னைக்கு வரும் என்னைக்கு வரும் 10வது நாள் காத்துன்னு இருக்கிற போதும் அந்த 10வது நாள் வந்துதான். 10வது நாள் வரபோதுதான் பகவானிடத்திலே தன் சரணாகதி

அபராதமுல ரோர்வ சமயமு. நான் என் ஜென்மாவில் எத்தனை அபராதங்கள் பண்ணினோ அத்தனையும் நீ க்ஷமிச்சுக்கணுங்கிறார் மகாபரிசுத்தமான மூர்த்தி. அவர் ஆச்சாரத்திலையும் சித்தவருத்தியிலும் பக்தியிலும் களங்கமில்லாது இருக்கிற மூர்த்தி. இப்படி பகவானை கேட்குறார், என்ன அபராதம்னா, ஒரு கால் நான் எனக்கு வேண்டியவன் ராமன் சொல்லி ஒரு ஏகதேசமாக பேசியிருப்பேனோ, டேய் ராமா ராரா இப்படி ஏகதேசமாக பேசியிருப்பேனோ சாப்பாடில்.

0: சபலச்சித்துடை என்னுடைய ஆசை புத்தியினால ஏதாவது பேசியிருந்தேன்னா அத்தனையும் கீர்த்தன சதகங்களாலே உன்னை அர்ச்சனை பண்ணினேன் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லவு அந்த உத்தரவு வந்துவிட்டான். இந்த 10வது நாள் தன்னை மறந்து பகவானுடைய திருவடி போகிற பொழுது அவருடைய கபாலம் வடிக்க அந்த கபாலம் வடித்து அதிலிருந்து ஜோதிர்மயமாய் நட்சத்திரமயமாய் ஆகாச மார்க்கத்திலே போகிறார். அவர் ஆகாச மார்க்கத்திலே நட்சத்திரமயமாய் போனதை அவருடைய சிஷ்யாள் வெங்கட்ரமண பாகவதர்ங்கிறவர் வாலாஜா பாட்டைகளே தெரிஞ்சினாலாம். அந்த சமயத்தில் அவர் பக்கத்தில் இல்லை. அவருக்கு தெரிஞ்சுதான் அந்த ஜோதி தன்னுடைய குருநாதன் என்ன ஆச்சோன்னு ஓடி வந்து பார்க்குற போது அவருக்கு உத்தரவாச்சாம், அப்பா நான் ஏகாதசி அன்னைக்கு தான் பகவானிடத்தை அடைகிறேன், பஞ்சமி இன்னைக்கு இந்த சரி எடுத்து விட்டாலும் ஏகாதசி அன்னைக்கு தான் முக்தி அடைகிறேன்னு சொல்லவே அதிலிருந்து ஏகாதசியே தனக்கு ஆராதனை தினமாய் அவர் வெங்கட்ரமண பாகவதருடைய சிஷ்ய பரம்பரையிலே கொண்டாட அப்படி சுவாமிகள் தன்னையே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினது எதுவோ அதுதான் அவருடைய தீர்த்த யாத்திரை. பகவானிடத்திலே போகிற காரியம் இருக்கே மகாபிரஸ்தான யாத்திரை, அதைத்தான் அவர் செஞ்சாரே தவிர நம்ம மாதிரி காசிக்கு போயிட்டு திரும்பி வந்து விடலை, இன்னொரு க்ஷேத்திரங்களுக்கு போகல, பகவானிடத்திலே போனார் போனார் திரும்பி வரல. அப்படி என்ன நபுரராவர்த்ததை நபுரராவர்த்ததை இது சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமினா.
1: தியாகராஜரின் தீர்த்த யாத்திரை இசை பேருரை நிகழ்த்தியவர் TS பாலகிருஷ்ண சாஸ்திரிகள்.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10:30.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள். இரவு பொழுதை இனிமையாக்க வரும் முதல் பாடல் அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து.

நேரமாக கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோ ஹெர்ட்ஸை. உங்களின் இரவு பொழுதை தாளாட்டுகிறது நட்சத்திர கீதங்கள்.

அமைஞ்சிருக்கும் நேரம் இரவு 10:47. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் உங்களின் பொழுதை சுகமாய் கழிக்கிறது நட்சத்திர கீதங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோ ஹெர்ட்ஸின் உங்களின் இரவு பொழுது இனிமையாய் தாளாட்டி கொண்டிருப்பது நட்சத்திர கீதங்கள். வரும் பாடலுடன் இனிதே நிறைவு பெறுகிறது நட்சத்திர கீதங்கள்.

நேரம் இரவு 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோஹெர்ட்ஸில் நாளை வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் நேரம் குறித்து அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய்

காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமையவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர் என்று ஒரு செய்தி. இதில் காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் பி ராமலிங்கம் அவர்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். 7:00 அறிவோம் 1000, 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:25 நலமாய் வாழ, மன அழுத்தம் ஏன் சமாளிப்பது எப்படி தகவல் தருகின்றார் மனநல ஆலோசகர் பி ராஜசௌந்தர பாண்டியன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், 7:35 மதுரை தென்றல். செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:02 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 8:30 மதுரை தென்றல், 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. ஆரோக்கியமான தூக்கத்திற்கான யோகா முறைகள் குறித்து யோகா ஆசிரியர் சி பிரபு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 9:00 அரங்கிசை, 10:00 செய்தி சுருக்கம், 10:02 எனக்கு பிடித்த பாடல், 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 பீப்பிள்ஸ் பத்மா ஆன் ஆகாஷ்வாணி மிஸ் அர்மதா ஃபெர்னாட்ஸ் ஆங்கிலத்தில் கேட்கலாம். தொடர்ந்து மதுரை தென்றல் கேட்கலாம். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 இசை மேடை கழுகுமலை ஏ கந்தசாமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:10 என்னுயிர் தோழி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள், 1:55 மெல்லிசை கோடையில் ஒரு நாள், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 பீப்பிள்ஸ் பத்மா ஆன் ஆகாஷ்வாணி சுபா வெங்கடேஷா ஐயங்கார். தொடர்ந்து மதுரை தென்றல் கேட்கலாம். 2:40 சான்ஸ்கிரிட் நிகழ்ச்சி, 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 3:00 ஒளிபரப்பு நிறைவு பெறும். மீண்டும் நாளை மாலை 5:27 தொடக்கம். தொடர்ந்து குரளமுதம் 302, 5:30 பீப்பிள்ஸ் பத்மான் ஆகாஷ்வாணி ஸ்ரீ பிக்லியா லடக்கியா திண்டா. தொடர்ந்து மதுரை தென்றல் தொடரும். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக, 6:10 ஒரு பட பாடல்கள், இதில் ஜோடி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று, நாளை இரவு 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சபரீஷ் சென்னை அஞ்சலாக, 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் கால்நடைகளுக்கான நோய் மேலாண்மை குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய கால்நடை அறிவியல் துறை திட்ட உதவியாளர் மருத்துவர் ஆர் திவ்யதர்ஷினி அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 பீப்பிள்ஸ் பத்மா ஆன் ஆகாஷ்வாணி டாக்டர் சுரேஷ் ஹனஹாவாடி. தொடர்ந்து மதுரை தென்றல் கேட்கலாம். 8:30 இதுவரை நான் ஓய்வு பெற்ற வங்கி மூத்த மேலாளர் எஸ் லக்ஷ்மணன் அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 மதுரை தென்றல், 9:30 அறிவியல் நேரம் நெகிழியின் மறுபக்கம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் துணை முனைவர் பட்ட ஆய்வாளர் டி ராமர் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ். நாளை இரவு 10:00 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 ஒளிபரப்பு நிறைவு பெறும். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோ ஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும்.